0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும். நீ பேசுகிற நல்ல தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். என் சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலும் தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்கு நேராய் வரட்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும் என்னுடைய வார்த்தையினால் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலர் 28:1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 28:1-2 ஆகிய வசனங்கள்.
2: நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள்.
1: இந்த ரெண்டு வசனங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் என்ற தேவனுடைய மனிதன், அவர் யூத குலத்தை சேர்ந்தவர். ஆனால் அதே சமயத்துல ரோம பிரஜையாகவும் அவர் இருந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பிரசங்கித்ததினால அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை பிடித்து அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை ரோமாபுரிக்கு அங்க விசாரணைக்காக கப்பல் வழியாக அவரை அனுப்புகிறார்கள். பவுல் போனது சின்ன படகல்ல, பெரிய கப்பல். கிட்டத்தட்ட 276 பேர் அதுல பிரயாணம் பண்றாங்க. நிறைய கோதுமை போன்ற தானியங்களும் இருக்கிறது. இந்த கப்பல் ஒரு பயங்கரமான புயலில் சிக்கிவிட்டது. புயலில் சிக்கிய கப்பல் அங்கே அது உடைஞ்சிரும்ன்ற ஒரு சூழ்நிலையில தேவனுடைய பெரிய கிருபை, அந்த கப்பல் ஒரு தீவுக்கு பக்கத்தில் உட்காந்து அது உடைகிறது. அந்த கப்பல் இருந்த அத்தனை பேரும் பவுலும் சேர்த்து நீந்தியோ கட்டைகள் மேலேயோ ஒரு தீ அந்த தீவை போய் அடைந்து விட்டார்கள். அதான் நம்ம வாஸ்தவம். அந்த தீவினுடைய பெயர் மெலித்தா. தீவினுடைய பெயர் என்னங்க? மெலித்தா என்ற தீவை இவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்போ அந்த ஊர்ல அந்த குளிர்னால அந்த மக்கள் எல்லாம் அனல் மூட்டி, நெருப்பு மூட்டி, அதை சுற்றிலும் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. குளிர் காஞ்சிட்டு இருக்கிற அந்த மக்களோடு போய் பவுலும் இவரோடு வந்த மற்றவர்களும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். குளிர் காஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அப்போ சில 28:3-4 வசனங்களை வாசிங்க.
2: பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள்.
1: இப்ப இந்த சூழலை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கப்பல்ல பயங்கரமான ஒரு சேதம் ஏற்படுகிறது. கப்பல் இருக்கிறவங்களாம் தப்பிச்சுட்டாங்க. ஒரு தீவை வந்து அடைஞ்சிட்டாங்க. தீவில் இருக்கவங்க எல்லாம் அனல் மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரும் போய் சேர்ந்துகிட்டா? பவுலும் சேர்ந்து கொண்டார், கூட இருந்தவங்களும் சேர்ந்துகிட்டாங்க. திடீர்னு பவுல் என்ன செய்யறாரு? கொஞ்சம் விறகெல்லாம் கொடுத்து அந்த நெருப்புல போடுறாரு. நெருப்புல போட்ட மாத்திரத்துல அதுக்குள்ள இருந்து என்ன வருது? ஒரு விரியன் பாம்பு வந்து அவனுடைய கையை என்ன பண்ணிருச்சான்? கவி கொண்டது. இதை பார்த்த உடனே அந்த மக்கள் ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த தீவார் கண்டபோது, அவங்க இவர் யாருன்னே தெரியாது, இவருக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. ஆனா அந்த சூழலை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன். இந்த மனுஷன் யாரு? கொலைபாதகன். இதற்கு என்ன இல்ல? சந்தேகமே கிடையாது. சந்தேகத்துக்கு இடமே இல்லாம இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு, மிகப்பெரிய பாவம் செய்திருப்பான் போல. ஆகையால் தான் பாருங்க, சமுத்திரத்துக்கு கடலுக்கு தப்பிச்சு வந்துட்டான். ஆனா விதி அவனை விட்டுச்சா பாத்தியா? இங்க வந்து அவன் பாம்பு தீண்டி விட்டது. இப்போ இவன் மரிக்க போகிறான் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் அவனை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த மனிதன் ஒரு பயங்கரமான பாவி, இந்த மனுஷன் மோசமான ஒரு ஆள். ஆகையால் தான் ஒரு ஆபத்திலிருந்து தப்பிச்சாலும் அடுத்த ஒரு ஆபத்து அவன் என்ன செஞ்சிச்சு? பிடிச்சிருச்சு. இவன் மரித்து போக போகிறான் என்று அவர்கள் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? என்ன அநியாயம் பண்ணா மாட்டினா பாத்தியா, வந்துச்சா உனக்கு? ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே நம்ம என்ன சொல்றோம், அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் இந்த கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி பல நேரங்களிலே மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக அல்லது நியாயம் தீர்க்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஆனா அது இயல்பா வருது பாருங்க, பார்த்த உடனே ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தங்களுக்கு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட சொன்ன உடனே நம்ம சில நேரங்களில் நேரடியாக அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் மனசுக்குள்ள என்ன தோணுது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் கஷ்டப்படுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:37 6:37
2: மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
1: ஆண்டவர் சொல்றாரு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். செய்யறோமா? செய்யறோமா? பல நேரங்களில் இந்த தவறு நம்ம செய்யறோம். நிறைய காரணங்கள் இது இருக்குது, ஏன் மற்றவங்களை நம்ம குற்றவாளி என்று தீர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும், அவங்களோட நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்களாம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் அப்படி வரல பாருங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க. ஒரு பரீட்சையில் ஒரு பிள்ளை தோற்று போன உடனே மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவனை நியாயம் தீர்க்கிறாங்க, ஏன் ஃபெயில் ஆனாங்க, அப்பா அம்மா கீழ்ப்படியலைங்க, இது ஊர் சுற்றிட்டு, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், பிறருடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை பார்த்து நாம் நம்மை அறியாமலே கூட நிறைய நேரங்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இது முதல் காரியம், நம்மையே கொஞ்சம் நல்லா ஒரு உணர்வு நமக்கு வரணும், அவங்கெல்லாம் மோசம், அவங்கெல்லாம் நல்லா கஷ்டப்படுறாங்க, நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது காரியம் என்ன, இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம் நம்முடைய மனதில் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய பேச்சு சமூக வலைத்தளங்களில் எப்படி பேசுகிறார்களோ அதை போலவே பேசுகிறார்கள். அந்த பாஷை முதல் கொண்டு அவங்கள மாதிரியும் அவங்க பேசுகிறாங்க, நடக்கை அவங்கள மாதிரியும் அவங்க நடக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெருச பெரிய விஷயத்தை பற்றியும் யாருனாலும் பேசலாம், ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க கருத்தை பதிவிடுறாங்க, கேட்டா கருத்து சுதந்திரம் இருக்குன்றாங்க, நடந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாது, பேசுகிற அந்த நபரை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனா ஆளுக்கால் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சுய லாபத்துக்காக அவர்களை பற்றி ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு விபத்து நடந்தா கூட போதும், பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி வீடியோ போடுறத நம்மால பார்க்க முடியுது, இது இப்படி தான் நடந்துச்சு, அப்படி தான் நடந்துச்சு, அரசு இதை கவனிக்கல, அது பண்ணலை, இது பண்ணலை, என்ன தெரியும் நமக்கு. இன்னைக்கு நாம் யோசிக்கணும், ஆண்டவரே ஒரு நாளும் நான் பிறரை நியாயத்தீர்க்கவோ குற்றப்படுத்தவோ கூடாது, அது எனக்கு அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். இதிலிருந்து வெளியே வரணும் ஒரே வழி என்னன்னா, தொடர்ந்து வலைதளங்களிலே நடக்கிற காரணங்கள், சமூக வலைதளங்களில் இருக்கிற காரியங்களை பார்க்காம இருக்கிறது நம்மளை கொஞ்சம் அதுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதுபோல வசனங்கள், அதுபோல ஆராதனைகள், அதுல நம்முடைய நேரத்தை செலவு பண்ணும்போது இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே வராது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்லுவான்டவரே, இந்த காரியத்தை நான் செய்திருந்தால் என்னை தயவாய் நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கணுமா வேணாமா? தப்பு செஞ்ச ஆண்டவர் என்ன கேட்கணும், மன்னிப்பிக்கணும். ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து விடுகிறோம். இந்த வசனத்தை முழுசா வாசிக்கலாம், Luke 6:37
2: மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
1: இப்ப காரணத்தை சொல்றாரு,
2: அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
1: அடுத்து சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். நாம மற்றவர்களால் குற்றப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னா, நாம மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. இதுக்கான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, 36 வசிங்க,
2: ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
1: இப்ப சொல்றாரு, உங்களுடைய பிதா நம்முடைய தேவன் யார், நம்முடைய தகப்பன் யார், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மளை குற்றப்படுத்துறாரா? பிசாசா நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப குற்றப்படுத்துகிற அந்த குணம் யாருடைய குணம், பிசாசனுடைய குணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாண்டவரே, அந்த குணத்தை என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே என் தகப்பனுடைய குணம் எனக்கு வர வேண்டும். அவர் சொல்றாரு, உங்கள் பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, சத்தமா சொல்லுங்களேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணுமா, இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த நபரை பற்றியும் நமக்கு முழுசா தெரியாது, எந்த சம்பவத்தை பற்றி நமக்கு முழுசா தெரியாது. அப்ப அதை குறித்து நியாயம் தீர்க்கவோ குற்றப்படுத்தவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நல்ல உதாரணம், வாசித்த இந்த பகுதி, பாம்பு பவுலை கடித்த உடனே இந்த ஜனங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க, இந்த மனுஷன் ஒரு பெரிய பாவியா இருப்பார் போல. ஆகையால் தான் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு. அவர் விட்டுதான் பாத்தீங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு பேர் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம்ல, யாரையாவது கடிச்சுதா, இவரை மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, கொத்துச்சு. அதனால இந்த மனுஷன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார்கள். ஆனா பவுல் அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. பவுல் என்ன செய்யல, அதை பெருசா கவலைப்படவே கிடையாது. அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறார். என்ன காரணம், என்ன காரணம், பாம்பு கொத்தி இவர் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட ஒரு பதட்டப்பட்டோ கோபப்பட்டோ ஒன்றும் பேசலை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் சேதப்படுவதற்கு முன்பதாக தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை பவுலுக்கு வந்தது. வாசிங்க அப்போஸ்தலர் 27:24. அப்போஸ்தலர் 27:24.
2: பவுலே பயப்படாதே.
1: இப்போ பவுலுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, பவுலே நீ பயப்படாதே,
2: நீ ராயனுக்கு
1: முன்பதாக நிற்க வேண்டும். உனக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த யாத்திரையினுடைய முடிவில் நீ எங்க நிக்க போற, ராஜாக்கு முன்னாடி நீ நிக்க போற.
2: இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான்.
1: இப்ப பவுல் அந்த சூழ்நிலையில எல்லாரும் மறிக்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பவுல் சங்கடப்படல, கவலைப்படல, தைரியமா இருக்கிறார். காரணம் என்ன, அவருடைய கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுச்சு, நீ ரோமாபுரியில போய் ராஜாக்கு முன்னாடி நிக்கணும், அது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் எனக்கு எந்த தீங்கும் வராது என்று உறுதியாக நம்பினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் வரும்பொழுது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வார்த்தையின்படிதான் எனக்கு ஆகும், சூழ்நிலையின்படி அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும், சூழ்நிலையின் அடிப்படையிலே கிடையாது. சூழ்நிலையில் எல்லாம் எனக்கு பாதகமாக இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், வார்த்தையின்படி எனக்கு ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வசனத்தில் என்ன வாசித்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன, உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த சூழ்நிலையிலும் நான் பதட்டப்படாமல் இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய காலங்களும் நேரங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, அழகான பாடல். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும். எத்தனை பேர் இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியலையே, இந்த சூழ்நிலை வெக்கப்பட்டுருவேன், என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, பவுல பாம்பை குத்துனது எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பேசுறாங்க, ஆனா பவுல் அதை பத்தி பெருசா கவலைப்படல. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நம்புறாரு. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கட்டும், எல்லா மனிதரும் நமக்கு எதிராக இருக்கட்டும், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தையின்படி நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் திடீர்னு சிலருடைய வாழ்க்கை சூழ்நிலை வேலை திடீர்னு போயிடும், சில சூழ்நிலை திடீர்னு ஒரு பாதிப்பு வந்துடும், மருத்துவர் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு பெரிய கடன் சுமை, ஒரு பாரம் நமக்கு வரும். சில நேரம் நமக்கு சாதகமாக இருந்த மக்கள் அத்தனை பேர் நமக்கு எதிராக வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் எனக்கு நடக்குமே ஒழிய, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நான் கவலைப்பட போவதே இல்லை.

0: ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருக்குது? பாதகமாக இருக்குது, சூழ்நிலை எதிர்மறையாக இருக்குது, ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். பவுல் அப்படி தான் நிற்கிறாரு. அவருக்கு அந்த வார்த்தை இருந்தனால, அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வச்சு அவர் கவலைப்படலை. வாசிங்க 28:5 இப்படி வாசிக்கிறோம்.
1: அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது
0: இருந்தான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, பாரு இவருக்கு என்ன ஆக போகுது, பாரு இப்ப விஷப்பூச்சி அவரை, பாம்பு அவரை கொத்தி விட்டது, இவ மறிக்க போகிறார், இவருக்கு வியாதி வந்துருச்சு, இப்படி ஆக போகுது, பலவீனம் வந்துருச்சு, குடும்பத்துல சண்டை வந்துருச்சு, இவங்க பிரிய போறாங்க, இப்படி எல்லாம் உலகம் நின்னு பார்க்கும் போது இவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன பண்ணாரா? தீயில என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு திரும்ப சொல்லுங்களேன். ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, எந்த தீங்கும் என்னை அணுகவே முடியாது. அவருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, கர்த்தர் சொல்லிட்டார்ல, அவர் சொல்றது நிறைவேறும் வரைக்கும் எந்த தீங்கும் என்ன பண்ணாத அணுகவே அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாத தைரியம் அவருக்குள்ள இருந்ததுனால அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது. மூன்று வசனங்களை நான் சீக்கிரமாய் காட்ட விரும்புகிறேன். மூன்றாம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது 28:3 இப்படி வாசிக்கிறோம். ஒரு விரியன் பாம்பு, அப்படிதான் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு நல்லா பாருங்க, அப்படிதான் போட்டிருக்கா, ஒரு விரியன் பாம்பு. 4 வரும்பொழுது அது அதே எப்படி சொல்லுது, ஒரு விஷப்பூச்சி. விரியன் பாம்புக்கும் விஷப்பூச்சிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. 5 வரும்பொழுது அந்த பூச்சி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய வீரியம் குறைந்து கொண்டே வருகிறதே நம்மால் என்ன முடியும், பார்க்க முடிகிறது. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தீண்ட வந்தது, பாதிக்கு வந்தது, நெருப்புல விழுந்து விட்டது. பவுலுக்கு ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் காத்து கொண்டார். இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், என்ன அப்படின்னு சொன்னா, மனுக்குலம் சர்ப்பத்தால் தூண்டப்பட்டு பாவம் என்ற விஷத்தினால் அவன் தீண்டப்பட்டான், அதனாலே மரணம் உலகத்துக்குள்ளே வந்தது. நல்ல கவனிக்கிறோம், சர்ப்பத்தால் தூண்டப்பட்டு மனுஷன் பாவம் செய்த பொழுது பாவம் என்ற விஷம் மனுஷக்குள்ளே போய் மரணம் என்ற ஒரு விளைவு மனுஷனுக்கு வந்து விட்டது. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினபடி அவருடைய குமாரனாக இயேசு பூமியிலே மனிதனாக வந்து சிலுவையிலே பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரணத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். இனி மரணம் மனுஷனை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்போ அவர் அதை உதறி போட்டு அந்த சர்ப்பம் அக்னிக்குள்ளே விழுந்த பிறகு நடந்த காரியம் என்ன? 6 வாசிங்க.
1: அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
0: இப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை நிறைய கண்டு பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது அடுத்து, என்ன நடக்க போகுது பாரு, இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது பாரு. இவங்க தப்பு செஞ்சாங்கல்ல, வந்துச்சா திரும்ப, கஷ்டப்பட்டாங்களா, இவங்க வீழ்ந்து போனாங்களா, இந்த பிரச்சனை வரப்போதா, வேலை போச்சா, கடன் ஆச்சா, வியாதி வந்துச்சா, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும், ரொம்ப நேரம் பார்க்கறாங்க. யாரை பார்க்கறாங்க? பவுலுக்கு ஏதாவது சேதம் வரும் என்று பார்த்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, இவ்வளோ நேரத்துக்கு விஷம் ஏறி இருக்கணுமே, ஒன்றும் நடக்கலை. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, வேறு சிந்தையாகி, சொல்லுங்கள் என்னானாங்களா, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, இவன் பாவி, இவன் மோசமான ஆள். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவன் தேவன் என்று சொல்கிறாங்க. ஒரு காரியத்தை இதுல நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷர் நம்ம பற்றி என்ன பேசினாலும் அது நம்மை பாதிக்கவே கூடாது. ஆமேன், ஆமேன். மனுஷர் திடீர்னு நம்மளை பாவி மோசமான ஆளுன்னு சொல்லுவாங்க, அதே வாய் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவோம், ஐயோ அவங்கள மாதிரி நல்லவங்க, இப்படி நடந்தா பரவாயில்ல, ஆனா உள்டாவ நடக்கும்போது நமக்கு பயமா இருக்கும்ல, அவளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப நல்லவருங்க, இவரை மாதிரி உலகத்துல என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு சொன்ன அதே வாய் கொஞ்சம் கழிச்சு என்ன சொல்லுவோம், ஐயோ மோசமான ஆளுங்க, அந்த ஆளுக்கு கொஞ்சம் கவனமா இருக்குன்னு வாய் பேசுவோம். ஆனால் நாம் இதுலேருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா, உலகம் நம்மை பற்றி என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார், அவர் என்ன சொல்கிறார், அவர் எப்படி என்ன பார்க்குறாரு, இதை குறித்து நான் கவனமாக இருந்தால் நான் தேவையில்லாத அழுத்தத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் போதும், மனுஷர் என்னை பற்றி எதை பேசினாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய போகிறதில்ல, கவலைப்படவே போகுது. ரெண்டு காரியங்களை இதுவரைக்கும் கற்றுக்கொண்டோம். முதலாவது காரியம், பிறர் என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது காரியம், உலகம் பேசுகிற எல்லாத்தையும் உங்க காது கொடுத்து என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் புகழ்றாங்களாம் பறந்துடாதீங்க, உங்களை இகழ்றாங்களா கீழே போயிடாதீங்க. கத்தர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமே. இப்போ இந்த மரணம் வர வேண்டிய இடத்துல மரணம் வரவில்லை. இதை கொஞ்சம் நம்ம நிதானிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா இயேசு சிலுவையில் என்ன செய்தார் நமக்காக அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:16-17 வசனங்கள். ஆதியாகமம் 2:16-17 ஆகிய வசனங்கள்.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
0: மனுஷனை தேவன் பூமியிலே படைக்கும் பொழுது அவன் சாக வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. மனுஷனை தேவன் பூமியிலே படைத்த பிறகு அவன் சாக வேண்டும் என்ற எண்ணம் தேவனுக்கு இல்லை. ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, நீ இந்த தோட்டத்தில் எதை வேணாலும் சாப்பிடலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன பண்ண வேணா சாப்பிட வேண்டாம். நீ அதை சாப்பிடுகிற நாளில் அப்பதான் சொல்றாரு நீ சாகவே சாவாய். ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டாரு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாம் உனக்கு தான், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் உனக்கு தான், ஆனால் நான் எதை விலக்கி வைத்திருக்கிறேனோ அதை மட்டும் நீ தொற்றாத, அதை மட்டும் நீ சாப்பிட்றாதா, நீ சாப்பிடுகிற நாளிலே நீ என்ன செய்வே சாகவே சாவாய் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னாரு. ஆண்டவர் எச்சரித்தும் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. பெரிய தோட்டத்தில் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதையே அவர்கள் சாப்பிட்டார்கள். காரணம் என்ன? சர்ப்பம் உள்ளே வந்து அவர்களை வஞ்சித்தது. தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அது வேண்டும் என்று சொல்ல வைத்தது. இன்னைக்கு சமுதாயத்தில் வாழ்கிற நாம் நிறைய காரியங்களில் வேதத்தில் எது வேணான்னு சொல்லுதோ அதெல்லாம் இந்த சமுதாயம் சரின்னு சொல்லுது. வேதத்தில் எதெல்லாம் சரின்னு சொல்லுதோ அதெல்லாம் சமுதாயம் தப்புன்னு சொல்லுது. இன்னைக்கு நாட்கள் எவ்வளவு கொடிதாக இருக்கிறதுன்னு சொன்னால், நாட்கள் போக போக போக போக காலங்கள் மோசமாயிட்டே போகுது. வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணும் ஆணும் உறவில் இருப்பது தவறு. உலகம் சொல்லுகிறது ஆணும் ஆணும் தவறு தவறு.

0: சரீர பிரகாரமாக அவர்கள் மரித்தார்கள். ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிளைகள் இருக்கிறது. நீங்க ஒரு கிளையை வெட்டிட்டீங்க, அந்த கிளை உடனே காஞ்சிராது. அது வெட்டப்பட்டு கீழே போட்ட பிறகு கூட மரத்தோடு ஒட்டி இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது அது காய்ந்து விடும். காரணம் என்ன? அந்த மரத்தில் இருந்து, அந்த ஜீவனில் இருந்து, உயிரில் இருந்து அது வெட்டப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாளும் அப்படி தான் வெட்டப்பட்டாங்க. தெய்வ பிரசன்னத்திலிருந்து வெட்டப்பட்டார்கள், தேவனுக்கு தூரமானார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க? மரித்து விட்டார்கள். மரணம் அவர்களை மேற்கொண்டது. மரணம் அவர்களை என்ன செஞ்சது? மேற்கொண்டது. இந்த ஆதாமினுடைய சந்ததியில் நிறைய பேர் வந்தாங்க. நோவா வந்தாரு, ஆபிரகாம் வந்தாரு, ஈசாக்கு வந்தாரு, யாக்கோபு வந்தாரு, தாவீது வந்தாரு, ஏசாயா தீர்க்கதரிசி வந்தாரு, ராஜாக்களும் வந்தார்கள், ஆசாரியர்களும் வந்தார்கள். ஆனால் மரணம் அவர்களை மேற்கொண்டது. மறிக்காம இல்லவே இல்லை, எல்லாரும் மறிச்சாங்க, எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க, எல்லாரும் கல்லறை வைத்து மூடப்பட்டது, கல்லறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதா இருந்தது. இப்ப மரணம் மேற்கொண்டு நிக்கிறது. மரணம் என்ன செய்யுது? மேற்கொண்டு நிக்கிறது. வசனத்தை வாசிங்க, ரோமர் 5:17. ரோமர் 5:17.
1: அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க.
0: இப்ப மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்க எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, நான் மறிக்க மாட்டேன். எவ்வளவு பணம் இருந்தாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது, எவ்வளவு வசதி இருந்தாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது. அந்த எல்லா மனுஷருக்கும் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். வசனம் சொல்லுது, மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மரணம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் தேவன் குறித்த காலத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசுவை பூமியிலே அனுப்பினார். கவனிங்க, ரொம்ப முக்கியம். அவருடைய குமாரனாகிய இயேசுவை பூமியிலே அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையானவர், அந்த வார்த்தை மாமிசமாகி. யோவான் 1:14 வாசிக்கலாம். அந்த வார்த்தை வாசிங்க, யோவான் 1:14.
1: அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாமிசமாகி,
1: கிருபையினாலும்
0: கிருபையினாலும்
1: சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்,
0: சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணி,
0: நமக்குள்ளே வாசம் பண்ண. சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என்ன சொல்லுங்க, அவர் அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். இப்ப இயேசுவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். இயேசு எப்படி இருந்தாரா? பாவம் இல்லாதவராய் இருந்தார். 1 பேதுரு 2:22 சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, ஒரு குறையும் ஒரு குற்றமும் அவர் செய்யவே இல்லை. இந்த ஒரு சவாலை இயேசு அந்த ஜனங்களுக்கு வைத்தார். வாசிங்க, யோவான் 8:46. யோவான் 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? வேற எந்த மனுஷன் சொல்ல முடியும்? சுத்தி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவரை எதிர்க்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, அவரை பார்த்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசு தைரியமா அவர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை என்ன பண்ண முடியும்? குற்றப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இயேசு பாவமற்றவர் என்று அவருடைய சீஷர்கள் சொல்லலாம். ஆனா யார் சொன்னா தெரியுமா? அவரை விசாரித்த ரோம தேசாதிபதி பிலாத்து சொல்றாரு, இவர் குற்றமற்றவர். இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு, பக்கத்தில் ஒரு கல்லா அறையப்படுறான். ரெண்டு பேரை பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு. வெளியே பார்க்கும்போது அவன் சொல்றான், நாம பாவம் செய்திருக்கிறோம், அவர் பாவமே செய்யல. அவரை சிலுவையில் அறைந்த ரோம போர்ச்சேகவன் சொல்றாரு, உண்மையாவே இவர் தேவனுடைய குமாரன். குற்றமற்றவராய் இயேசு பூமியிலே வாழ்ந்தார் பாருங்க. ஆனால் தேவன் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? குற்றமற்றவராய் பாவமற்றவராய் இருந்ததுனால மரணத்துக்கு அவருக்கு மேல் எந்த அதிகாரமும் இல்லை. மரணத்துக்கு இயேசுவின் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. அவரை தீண்ட முடியாது, ஏன்னா அவர் பாவம் அற்றவராய் இருந்தார். ஆனால் வசனம் சொல்றது வாசிங்க, எபிரேயர் 2:14-15 எபிரேயர் 2:14-15.
2: ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
0: எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணத்தை கண்டு பயம்.

0: ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எண்ணத்தை கொண்டாகிலும் மரணத்தை தவிர்க்கவே முடியாது. மரணம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இதை பார்க்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தும் ரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க முடியும். சொல்லுங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். சத்தமா சொல்லுங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்படி அதை செய்தார் ஆண்டவர், அதை எப்படி செய்தார்? வாசிங்க, யோவான் 1:29. யோவான் 1:29.
1: மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
0: இயேசுவை பார்த்த உடனே யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நாம பார்த்தோம், மனுஷன் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்து, பாவம் செய்து, பாவத்தினுடைய பலனாகிய மரணத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போதான் ஏற்ற காலம் வரும் பொழுது தேவகுமாரனாக இயேசு பூமியில வர்றாரு. இயேசு பூமியிலே வந்து பாவமற்றவராய் வாழ்கிறார், குற்றமற்றவராய் வாழ்கிறார். ஆனால் எல்லா மனுக்குலத்தினுடைய பாவமும் யார் மேல சுமத்தப்படுகிறது? இயேசுவை மேல் சுமத்தப்படுகிறது. ஆகையால் தான் அவர் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி. சொல்லல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. வாசிங்க, 1 யோவான் 2:2 வாசிங்க. 1 யோவான் 2:2.
1: நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
0: நம்முடைய பாவங்களை இப்ப இப்படி சொல்றாரு, உலகத்தின் பாவம்னு யோவான் சொன்னார் இல்லையா. இங்க அவர் சொல்லுமோ என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை. சொல்லுங்க என்னங்க? நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து சொல்றாரு, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இப்ப மரணம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஆளுகை செய்யல, சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறது. மரணம் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசு வந்து என்ன செய்யறாரு? நம் எல்லாருக்காகவும், சர்வ லோகத்தினுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜீவனை கிருபாதார பலியாக அவர் கொடுக்கிறார் என்பதை அழகாய் வாசிக்கிறோம். திரும்ப வசனத்தை வாசிங்க.
1: நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்.
0: ஒரு வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பலி அல்ல, நிவிர்த்தி செய்கிற பலி. நிவிர்த்தி செய்கிறதுனா இனி பாவமே இல்லாத போல, இல்லாதது போல அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. இவர் இதை செய்தார். இவருடைய பலி நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்தது என்பதற்கான அத்தாட்சி என்ன? ப்ரூஃப் வேணும்ல நமக்கு? என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களை நிவிட்டி நீக்கப்பட்டிருக்கிறது, நிவிர்த்தி செய்யப்பட்டது என்பதற்கான அத்தாட்சி எங்க? வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27 மத்தேயு 27:50-52 வரைக்கும் வாசிங்க.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது.
0: இப்ப வரிசையா இயேசு சிலுவையில மரித்த உடனே, இயேசு தன்னுடைய ஜீவனை விட்ட உடனே என்னென்ன நடக்கிறதுன்னு வாசிக்கிறோம். முதலாவது தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாய் கிழிந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெண்டாவது பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. கடைசியில் சொல்றாரு, கல்லறைகளும் என்ன செஞ்சான்? கல்லறை திறந்துச்சு. இவ்வளவு நாள் மூடியிருந்த கல்லறைகள், இவ்வளவு நாள் நம்பிக்கை இல்லாத கல்லறைகள், இனி இந்த மனுஷன் வெளியே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவன் பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் அவனை தீண்டி விட்டது. இப்பொழுது அவன் கல்லறையிலே கிடக்கிறான். இதுக்கு நம்பிக்கையே கிடையாது. இயேசு மரணத்துக்கு முன்பதாக, இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக மரணம் ஒரு சிறை. மரணம் ஒரு சிறை. Death is a prison. எந்த மனுஷனும் வெளியே வர முடியாது. ஆனால் இயேசு மரித்த பொழுதோ பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டதுனால மரணம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தது. கலரெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? ஹல்லேலூயா. கலரெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? திறக்க முடியும், திறந்து விடுகிறது. இயேசுவின் மரணத்துக்கு பின்பதாக வாழுகிற நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறதுனாலே மரணம் நமக்கு ஒரு முடிவல்ல, அவரோடு நித்திய காலமாய் வாழ்வதற்கு ஒரு வாசலாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. இதை அப்படியே எங்க கொண்டு வந்து நம்ம இணைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா, பவுலுடைய கரத்தை ஒரு சர்ப்பம் தீண்டினது. எல்லாரும் நினைச்சாங்க அவன் மரித்து விடுவான் என்று, ஆனால் பவுலை தேவன் காத்து கொண்டார். அதுபோல நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே, அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இனி நம்மேல் எந்த குற்றமும் சுமராதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32-33 வசனங்களை வாசிக்கலாம்.
1: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்,
0: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்,
1: நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர்,
0: இயேசுவை ஒப்புக் கொடுத்தவர்,
1: அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
0: இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலை நிறைய கேள்வியோட வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் ஏதாவது செய்வாரா? நான் ஒரு முடிவுக்கே வந்து விட்டேனே, இதுக்கு மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மாதிரியே தெரியலையே. ஆண்டவர் நம்மகிட்ட தான் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட இயேசுவோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் நமக்கு தர்றேன்னு சொல்றார். இயேசுவே கொடுத்துட்டார். பிதாவாகிய தேவனிடத்துல இருந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசு. அவரே நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காமல் இருப்பார் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, உங்களுக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும். நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட முக்கியமான ஒரு காரியம் 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன ஆக்கியிருக்கிறாரு? இப்ப அந்த வசனம் திரும்ப வாசிங்க.
1: தேவன்
0: தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இப்ப இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் வேதம் எப்படி கூப்பிடுது சொல்லுங்க? மன்னிக்கப்பட்ட பாவின் கிடையாது. மன்னிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவின்லாம் சொல்லல, நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆகியால் தான் பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டது, அப்படியே நம்மை விட்டு நீக்கப்பட்டது. பாவமே செய்யாதது போலதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய நேரங்களில் குற்ற உணர்வுல நம்ம இருக்கிறோம். நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் குறைவுள்ள மனுஷனா இருக்கிறேன், என்னெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொல்ற, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டினாங்க, பவுல குற்றம் சாட்டினாங்க. பத்தியா முடிச்சு பத்தியா ஒரு கதை, அப்படி குற்றம் சாட்டினாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இவர் நீதிமான் என்பதை விளங்க வைத்தார். இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான குற்றம் சாட்டுகள், விரல் நீட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாய் நீங்க மாத்தி இருக்கிறீங்க, என் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஹல்லேலூயா. என் பாவத்தை மன்னிக்கிறது லேசா மன்னிக்கல, சும்மா மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே என் பாவத்தை கழுவி என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்போ அவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு யோசித்து பாருங்க, எவ்வளவு அவருக்கு பிரியமா இருக்கணும்னு யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எந்தெந்த இடத்துல நான் குறைபட்டிருக்கிறேனோ அதெல்லாம் உடைய சமூகத்தில் நான் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நம்ம ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கேட்க போறோம், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என்னுடைய தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார், என்னுடைய இடத்துல அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். என்ன மாத்திருக்க நீதிமன்றம் விசாரணைக்கு பிறகு அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்லும் பொழுது இவன் நிரபராதி என்று சொன்ன பிறகு அவனை யாரும் குற்றப்படுத்த முடியாது. குற்றப்படுத்தினா வழக்குக்கு திரும்ப போலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், நான் குற்றவாளி அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் அவருக்கு சாட்சியை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூட போறோம், நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அதை அறிவார். ஒருவேளை குற்றப்படுத்தப்பட்டவர்களாக, பிறரால் நீ தவறு செய்தவன், நீ தகுதியற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், ஒரு வேதனையோடு கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், அல்லது இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் வழியே இல்லை, பவுலை போல எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை மாறவே மாறாது, என் வார்த்தை மாறவே மாறாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சூழ்நிலையில் அல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை அல்ல, உடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்களேன், உடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன், உங்க வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் சொன்னீங்க, சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? எப்படி கொடுக்காம இருப்பாரு? எப்படி நம்மை ஆசீர்வதிக்காம இருப்பாரு? எப்படி நம்ம சூழ்நிலையை மாற்றாம இருப்பாரு? எப்படி நம்மளை கைவிடுவாரு? வாய்ப்பில்லையே, வாய்ப்பில்லையே ஆண்டவரே. நான் சோர்ந்து போய் புலம்பலோடு வந்திருந்தால் கர்த்தரின் புலம்பலை இந்த நாளிலே மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஏன் இடத்தை நீங்க சிலுவையில் எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏன் இடத்தை நீங்க எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை என்று சொன்னீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இந்த வேளை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பாவத்தை சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற யாராவது, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நிச்சயம் எனக்கு இல்லை, ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்து என் பாவங்களை மன்னிக்கணும், இயேசுவின் உள்ளத்துல நான் அழைக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா, உடைய வலது கரத்தை உயர்த்தி ஏற்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என்னை என்னுடைய சூழ்நிலை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, சூழ்நிலை நீங்க மாத்துங்க. என்னை சுற்றிலும் இருக்கிறவன் என்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், என்னை சுற்றிலும் இருக்கிறவன் நீ பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், என்னை கழுவுமாப்பா, என்னை கழுவுமாப்பா, என்னை கழுவுமாப்பா. இடத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.

பவுல் குருந்து சபைக்கு எழுதும் போது இப்படி சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அப்படியே எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் சூழ்நிலையின் மேல் ஜெயம் கொடுக்கிறதற்காக, எனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஆல் தட் இஸ் அகேன்ஸ்ட் மீ லார்ட் யூ ஆர் டர்னிங் இட் இன் மை ஃபேவர், எனக்கு விரோதமாய் இருக்கிற சகலவற்றையும் கர்த்தர் எனக்கு சாதகமாய் நீர் மாற்றுகிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பவுலை அந்த சர்ப்பம் தீண்டின பொழுது எதிரிடையாயிருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உடனிருந்து மாற்றினாரே, கர்த்தர் உடனிருந்து மாற்றினாரே. உங்களை குற்றப்படுத்துகிற அதே நாவுகள், நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய இந்த நாளில் துவங்கியிருக்கிற ஸ்தோத்திரம் எனக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. Lord, I want to thank you and praise you and worship you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஏ கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை விரோதமாய் இருந்து எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரங்களை எங்களை ஒப்புவிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

அதிசயங்களை செய்கிறவரே, ஆலோசனை தருகிறவரே, பாவங்களை போக்குகிறவரே, பரிசுத்தமாக்குகிறவரே, எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.

ஆண்டவரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. இப்பொழுது அற்புதங்கள் நட

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுவர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே சுகம்.

அவருடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அவருடைய நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் யாவருடைய முழங்கார்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே கீழே பூமியிலே மனிதர்களுக்கிடையே தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரிய

0: விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கொடி வணக்கம், ஃபிளாக் சல்யூட். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 13:10. எந்த மனிதனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் வீணாக பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். இவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மேறொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 13:1. ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. Obey the government, for God is the one who put it there. சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களில் கலந்து கொள்ளும் போது நமது தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இது சிலை வணக்கமாகாதா என கிறிஸ்தவர்கள் சிலருக்கு கேள்வி எழுகிறது. சல்யூட் அல்லது வணக்கம் என்ற சொல்லுக்கு மரியாதையுடன் கூடிய வாழ்த்து என்றே பொருள். இந்தியாவில் நாம் ஒருவரை ஒருவர் சிரம் தாழ்த்தி அல்லது நாம் கரங்கூப்பி நாம் வாழ்த்துகிறோம். இவ்வித பாவனைகள் கலாச்சாரத்தை சார்ந்தவை. இது தொழுகை அல்ல. கடவுள் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அல்லர். ஆனால் கொர்நேலியுவோ வாழ்த்துதல் பாவனைக்கும் அதிகமாக பாதத்தில் விழுந்து பணிந்ததாலேயே பேதுரு அவனை இப்படி செய்யாதே என்று திருத்தினான். அவன் ஒரு இராணுவ அதிகாரி. இராணுவ அதிகாரி பொதுவாக அவர்கள் சல்யூட் தான் பண்ணுவார்கள். ஆனால் அன்று பேதுருவை பார்த்தவுடனே அவன் நெடுஞ்சாலையாய் விழுந்து பேதுருவை வணங்க முயற்சித்தான். எனவேதான் பேதுரு இப்படி செய்யாதபடி பார் என்று தடுத்து நிறுத்தினார். அப்படியே அந்த 3 எபிரேய வாலிபர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் செய்ய மறுத்ததும் ராஜா நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவே மறுத்தார்கள். We won't worship என்று சொன்னார். நாட்டுக்கொடி நமது நாட்டை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாட்டு வெறி அல்ல, நேஷனலிசம் அல்ல, நாட்டு பற்று உள்ளவர்களாய், பேட்ரியாட்டிசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாட்டு பற்றென்றால் நாட்டை நேசித்து அதன் நலனுக்காய் நம்மை அர்ப்பணிப்பது. திருமறை இதை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை. ரோம அரசு வேற்றின அரசாக இருந்தாலும் பவுல் தனது ரோம குடியுரிமையை கொண்டு பெருமிதம் கொண்டிருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள்.
1: அப்போஸ்தலர் 22:27-28 அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல்லு என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரயுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாய் பிறந்தேன் என்று சொன்னான். தன்னுடைய ரோம குடியுரிமையை குறித்து அவன் எவ்வளவு பெருமிதம் கொண்டான் என்று பாருங்கள். அப்படியே யூதர்கள் தங்களுடைய நாட்டை குறித்து ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்ப பாபிலோனுக்கு சென்ற பொழுது அங்கே அவர்களை பார்த்து, இங்கே வாசிக்கிறேன் சங்கீதம் 137, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து நாங்கள் அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ என்ன சொல்றாங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. அப்போ எருசலேம் அவருடைய நாட்டை குறித்து அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு தேசப்பற்று நாட்டுப்பற்று இருக்கிறது என்று பாருங்கள். நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இவ்வுலகில் தானே. நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இந்தியாவில் தானே. இந்தியாவை குறித்த ஒரு பற்று நமக்கு நிறைய இருக்க வேண்டும். அறியாமையினால் ஏற்படும் அவமரியாதையை அகற்ற நமது கொடியின் வண்ணங்களின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நமது நாட்டுக்கொடி எளிமையானது, ஆனால் கவர்ச்சியானது. மேலுள்ள அந்த காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். இந்த வெள்ளையானது, நடுவிலே இருக்கிற அந்த வெள்ளையானது உண்மை, தூய்மை, எளிமையை குறிக்கும். நமது நாட்டு நலத்தினுடைய செழிப்பை காட்டுகிற தாது வளத்தை கீழே உள்ள பச்சை நிறம் குறிக்கும். நடுவிலே 24 ஆரங்கள் உள்ள அந்த சக்கரம், அது முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் குறிக்கும். அதிகாரங்கள் யாவும் கடவுளால் உண்டானவையானதால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயே பிரசங்க மேடையில் வைக்கிறார்கள். நமது சுதந்திர தினம், குடியரசு தினங்களில் நாட்டு கொடியை நமது ஆலய வளாகங்களில் ஏற்றி நாட்டுக்காக ஜெபிக்க சிறப்பாராதனை நடத்தலாமே. இந்நாட்களில் நாம் முகாம்கள் நடத்தினால் கொடியேற்றி நாட்டுக்காக ஜெபித்து தேசிய கீதம் பாடி பின்னர் நமது கூட்டத்தை துவங்கலாம். இந்திய எழுப்புதல் மற்றும் நற்செய்தி பணிக்காக இவ்விரு நாட்களில் உபவாச ஜபங்கள் நடத்தலாம். பாமாலையிலே உள்ள ஒரு கவியை நான் வாசிக்கிறேன், பாடலின் கவி, வாழ்கையும் தேசமே, ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய், பூர்வீக தேசமே, கூரொன்னா கீர்த்தியே, பார்போற்று மேன்மையை நீ பெறுவாய். நாட்டிற்கான வேண்டலும் பாடலும் நாளொரு மேனி என்கிற இந்த புத்தகத்திலே 34-35 பக்கங்களிலே உண்டு. 35 பக்கத்திலே பாடல் உண்டு, 34 பக்கத்திலே தாய் நாட்டிற்கான ஒரு வேண்டல் உண்டு. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேண்டலை ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுளே, ஒரே மனிதனிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை இனத்தாரையும் மொழியினரையும் தோன்றச் செய்தவரே, அளவிட முடியாத முத ஞானத்திற்காய் உம்மை போற்றி புகழ்கிறோம். இந்திய நாட்டில் எங்களை பிறக்கச் செய்த உமது நோக்கத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். படைப்பின் தேவனே, எங்கள் நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக, கலாச்சாரங்களுக்காக, மக்கள் இனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நாட்டின் மண்வளம், நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். பிற நாட்டவரின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காய் உம்மை போற்றுகிறோம். இதற்காய் உழைத்த, உயிர் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, எங்களை ஆளும் தலைவர்களுக்காய் உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலமின்றி தியாக உணர்வுடனும், பாரபட்சமின்றி அர்ப்பணிப்புடனும், ஊழலின்றி உண்மையுடனும் செயல்பட அவர்களுக்கு உமது கரத்திற்குள் அவர்களை நீர் வைத்துக் கொள்ளும். நாட்டின் சமாதானத்தை குலைக்கும் தீய சக்திகள் ஒழிந்து போவதாக. மக்கள் யாவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரையொருவர் மதித்து நடக்க உதவி செய்யும். செல்வந்தர்கள் தங்கள் பணப்பைகளை ஏழை எளியவருக்கு தாராளமாய் திறந்துவிடும் பரந்த மனப்பான்மை எங்கள் நாட்டில் உருவாகி பெருகட்டும். வானுலகை படைத்த பரனே, எங்கள் நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடாதபடி ஏற்ற காலத்தில் நல்ல மழையை அனுப்பித்தார். தரித்திரர், தள்ளப்பட்டோர், திக்கற்றோர், அனாதைகள், இன்னும் இதுபோன்று சிறுமைப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் நபர்களையும் நிறுவனங்களையும் சிறப்பாய் ஆசீர்வதியும். வசதி படைத்த நாடுகளிலிருந்து எங்கள் நாட்டிற்கு அனுப்பப்படும் உதவிகள் அதிகாரிகளால் திருடப்படாதிருக்கும்படி செய்யும். அடிப்படை வசதிகள் கூட இல்லாது அவதியுறும் கோடிக்கணக்கான இந்தியருக்காய் இறங்கும் தேவா, உமது குமாரனின் பன்னிரு சீடரில் ஒருவராகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே எங்கள் நாட்டிற்குள் அனுப்பி வைத்ததற்காய் உம்மை துதித்து பாடுகிறோம். இந்திய திருச்சபை இயேசுவின் நற்செய்தி பேராணையை இந்த தலைமுறையிலேயே நிறைவேற்றி முடிக்கும்படி நாங்கள் யாவரும் உறக்கம் தெளிய, உற்சாகம் கொள்ள எங்களை தட்டி எழுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஆர்த்தரும் வால்டரும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் இவர்கள் இருவரும் தங்கள் காரை எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டு வெகு தொலைவிற்கு வந்தார்கள். அங்கே ஒரு பெரிய ஆரஞ்சு தோட்டம் இருந்தது. அதை தாண்டி மனித சஞ்சாரமற்ற ஒரு நிலப்பரப்பு காணப்பட்டது. அங்கே சில குதிரைகள் மட்டுமே மேய்ந்து கொண்டிருந்தன. வால்டர் காரை நிறுத்தினார். அந்த நிலத்தை வாங்கியதில் கட்டிடம் கட்டி அதை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர விரும்பினார். தனது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த, இந்த நிலப்பரப்பை நான் பயன்படுத்தப் போகிறேன், என் பணமெல்லாம் அதற்கே சரியாய் போய்விடும், அதை சுற்றி உள்ள இன்னும் சில ஏக்கர் நிலங்களை நீ வாங்கி போடு என்று தன்னுடைய நண்பனான ஆர்த்தரிடம் கூறினார். ஆனால் ஆர்த்தர், ஊரை விட்டு இவ்வளவு தூரமான இந்த நிலப்பரப்பை வாங்கி நான் என்ன செய்ய முடியும்? நான் எவ்வளவு பெரிய காரியங்களை இங்கே செய்தாலும் யார் இங்கே வர முடியும் என்று எண்ணினார். தனக்கு பணச்சிக்கல் இருப்பதாக கூறி இந்த நிலப்பரப்பை வாங்குவதை குறித்து நான் பிறகு யோசிக்கிறேன் என்று தட்டி கிடைத்து விட்டார். வால்டர் மீண்டும் தன்னுடைய நண்பனிடத்தில், காலம் பிந்தி போனால் இது கிடைக்காது, இப்பொழுது இதை வாங்கிவிடு என்று எவ்வளவோ கூறியும் ஆர்த்தர் செயல்படவில்லை. ஆனால் அந்த நிலத்தை வேறு ஒருவர் வாங்கினார். இன்று அதுதான் டிஸ்னி லேண்ட் என்ற பெயரில் அந்த பட்டணத்திற்கு வரும் எவருமே இந்த இடத்திற்கு வராமல் செல்வதில்லை என்ற அளவிற்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. நமது வாழ்க்கையிலும் நமது பணத்தையோ எண்ணத்தையோ நாம் முதலீடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் இருப்பது எளிது, ஆனால் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் ஒருபொழுதும் இரண்டாவது முறை வந்து நமது கதவை தட்டாது. சோம்பேறியனுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே நம்மை தேடி வரும் வாய்ப்புகளை சற்று நிதானமாக சிந்தித்து உடனே செயல்பட வேண்டிய காரியங்களை நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்வு வளமாகும். பலருக்கு நாம் வாழ்வு கொடுக்க முடியும். என்ன, செயல்படுவோமா?

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமைக்கு தீமையை செய்ய நீ முற்படாதே, நீ அதை நினைக்க கூட செய்யாதே. காரணம், நீ அழைக்கப்பட்டவன். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் தெரியுமா? இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதி. ரோமர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் வருவதை வேதம் விரும்பவில்லை. வேதம் விரும்பவில்லை என்றால் தேவன் அதை விரும்பவில்லை என்று அர்த்தம். பரலோகம் அதை விரும்பவில்லை. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தமாய் வைத்து. அழைக்கப்பட்டவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பிறகு பண்ணி, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வேலை என்ன? பிறரை சபிப்பது அல்ல. துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், தூஷணமான வார்த்தைகள் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்போது நமக்கு செய்ய வேண்டியதை, நமக்காக செய்ய வேண்டியதை தேவன் நம் பட்ச

நின்று செய்கிறவராய் காணப்படுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் செய்கிற காரியங்களில் ஒன்றுதான், பிறரை ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபிக்க மாட்டார்கள். நம்மளால் ஆசீர்வதிக்க முடியுதா? யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய தீமை செய்தார்கள். அந்த தீமையினால் அவன் வடித்த கண்ணீர் கொஞ்சம் அல்ல, அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல, அவனுக்கு ஏற்பட்ட நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகள் இது கொஞ்சம் அல்ல. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள். ஆனாலும் ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு பிடியில சகோதரர்கள் இருக்கும்படியான சூழ்நிலை வந்தது. யோசேப்பு தீமைக்கு தீமை செய்தானா? இல்லை, மாறாக தன்னோடு கூட பந்தியிலே அமர வைத்து ஆகாரம் கொடுக்கிறான். தன் சகோதரர்கள் குடும்பத்துக்கு வேண்டியவைகளை கொடுத்து பராமரிக்கிறான். தீமைக்கு பதில் நன்மை செய்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆசீர்வதிக்கிறான். இவனை அழைப்புக்கு பாத்திருவான். உன் சத்துரு பசியா இருந்தால் நீ ஆகாரம் கொடுக்கின்ற வேதம் நம்மை என்கரேஜ் பண்ணுகிறது. பைபிள் இப்படி தாங்க நமக்கு டீச் பண்ணியிருக்குது. வேதம் இப்படி தான் நமக்கு போதிக்கிறது. இது பேசுவது எளிது, கேட்பது அதை விட எளிது. ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வரும்போது கடினமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், என்னை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தங்களை நான் மனசார பிளஸ் பண்ணுறேன்னா நான் அழைப்பை கனப்படுத்துகிறேன். நான் அழைப்பை கனப்படுத்துகிறேன், ஆனால் நான் என்னை அழைத்தவரை கனப்படுத்துகிறேன். அழைப்பு எவ்வளவு விசேஷம்! எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். முன் குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவரையும் சாப வார்த்தைகளை சொல்லி சபையாதிருங்கள். காலம் கொஞ்சம்தான் இருக்கு, வேகமாக ஓடி முடிக்க போகிற இந்த ஓட்டத்தை ஆமே நமக்கு பின்னாக ஒருபோது சாபத்தை வச்சுட்டு போகக்கூடாது. எல்லாரையும் மனசார பிளஸ் பண்ணுவோம். ஏசு அப்படி தானே அங்கே சொன்னார். ஒரு வீட்டுக்கு போகும்போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து சமாதானம் சொல்லுன்னு சொல்லவில்லை. நீ சமாதானம் கூறு. அவன் சமாதானத்துக்கு பாத்திரவானாக இருந்தால் சமாதானம் தங்கும். உன்னுடைய வேலை நீ சமாதானம் கூறு. அதே போல தான் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை ஒருவரையும் சபையாதிருங்கள். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி தான் நமக்கு கற்றுத்தந்திருக்க. அழைப்பை கனப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி. இதனால எங்களோடு பேசி இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆண்டவரே மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அற்புதங்களை செய்கிறவர் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று யாத்திராகமம் 15:11 வாசிக்கிறோம். அற்புதங்களை செய்வதில் கர்த்தருக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் நிரந்தரமானவை, மேன்மையானவை, மிகுந்த ஆசீர்வாதமானவை. அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்கிற அசுத்த ஆவிகளும் உண்டு. வேதத்தில் அநேக இடங்களில இது குறித்து நாம் வாசிக்கிறோம். எகிப்தில் உள்ள மந்திரவாதிகள் மோசேக்கு முன்பாக அற்புதம் செய்தார்கள் இல்லையா? கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவைகள் ஒன்றும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க இயலாது. ஆகவேதான் மோசே, கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்டார். உங்களுக்கு வேண்டிய எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நிகழ்த்தி தர ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதத்தை செய்தார். மீனின் வாயிலிருந்து வெள்ளி காசை எடுத்து பெரிய அற்புதத்தை செய்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போசித்து மகா பெரிய அற்புதம் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பி அற்புதங்களை செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஜோபு பக்தன் பாடியிருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் அவசியம். விசுவாசிக்கிற இடங்களில்தான் அற்புதங்களும் நிகழும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொன்னாரே. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் தியானிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உள்ளத்துல எனக்கும் அதை செய்வார் என்கிற விசுவாசம் பொங்கி வரும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சங்கீதக்காரன் அப்படித்தான் பாடுகிறார். சங்கீதம் 105. அற்புதங்களுக்காக கர்த்தரை விசுவாசிக்கிறதுடன் வாய் திறந்து அவரிடத்தில் கேட்கவும் வேண்டும். அதிசயங்களை செய்கிற தேவனே, என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று மன்றாடுங்கள். எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். சிவந்த சமுத்திரத்தின் கரையிலே ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அற்புதமாய் சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து அற்புதம் செய்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர் என்று மல்கியா 3:6 வாசிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சங்கீதம் 74:14 காண்கிறோம். ஆமாம், அந்த தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? 24 மணி நேரங்களில் இப்படியாக போகின்ற இந்த அலைவரிசையிலே நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12:5 வாசிக்கும்போது, பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். பேதுரு சிறையில் காக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜபம் பண்ணினார்கள். ஊக்கமான ஜபம் நிச்சயம் தேவை. ஜபத்திலே ஊக்கம் தேவை. ஜபம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஜபத்தை தடை செய்ய சத்துரு பல விதத்தில் முயற்சிப்பான். நாம் ஜபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் நம்முடைய ஜபம் எட்டணும். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க அவருடைய செவியை சாய்க்கிறார். பாவம் ஜபத்தை தடை பண்ணும், தூக்கம் ஜபத்தை தடை பண்ணும், சோர்வான நேரங்கள் வரும்போது ஜபிக்க முடியாது. எப்போ சோர்வு வருதோ, எப்போ ஜபம் பண்ண முடியலையோ, எப்போ ஜபம் பண்ணுவதற்கு வாஞ்ச இல்லையோ, அப்போ ஊக்கமாக ஜபிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஜபம் பண்ணணும். அந்த ஜபம் கொஞ்ச நேரத்தில் வித்தியாசமாக மாறிடும். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்வார். ஊக்கமான ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஊக்கமான ஜபம் நீதிமான் ஊக்கமாய் ஜபம் பண்ணுவான். அந்த ஜபம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இங்கே நாம் படிக்கும்போது யாக்கோபு தலையை ஏரோது வெட்டினான். அது மற்ற ஜனங்களுக்கு எதிரிகளுக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறது என்று அறிந்து பேதுருவையும் பிடித்து சிறையில் அடைத்து வகுப்புக்கு 4 போர்ச்சேவர்களாக 4 நிலைகளில் 16 போர்ச்சேவர்கள் இந்த பேதுருவை சிறையில் வைத்து அடைத்து அவனை அடுத்த நாள் அவனுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ சபையார் ஊக்கமாய் ஜபம் பண்ணினார்கள். யாக்கோபு சிறையில் இருக்கும்போதும் யாக்கோபு இப்படிப்பட்ட போராட்டத்தில்

இருக்கும்போதும் சபை கண்டிப்பாக ஜெபித்திருக்கும். சபைக்கு நிச்சயமாக அது தெரிந்திருக்கும், சபை ஜெபித்திருக்கும். ஆனால் அந்த ஜெபம் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கலை, அவருடைய தலை வெட்டப்பட்டது. இதில் தான் அநேகருக்கு பிரச்சனை. அநேக தவறான உபதேசக்காரர்கள் பேலன்ஸ்டாக கொண்டு போகாமல், யாக்கோபுக்கு சரியாக விசுவாசம் இருந்திருக்காது, யாக்கோபுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை, அல்லாவிட்டால் யாக்கோபு சாகணும்னு சொல்லியிருப்பான். இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் இன்றைக்கு நிறைய பெருகி போய்விட்டார்கள். ஆண்டவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார். அவனுடைய வாழ்நாட்களை ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்மால் சில நேரத்தில் புரிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கும். யாக்கோபுடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பேதுருவை ஆண்டவர் ஆச்சரியமாக விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் ஆச்சரியமாக சிலரை விடுதலையாக்குகிற சம்பவத்தையும் பார்க்கிறோம். இங்கே தான் நாம் வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு, ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஆண்டவருக்கு ஞானம் உண்டு, ஆண்டவருக்கு அறிவு உண்டு, ஆண்டவருக்கு தெளிவு உண்டு, ஆண்டவர் எல்லாவற்றையும் முன் அறிந்திருக்கிறார். ஆயினால் இந்த காலகட்டத்திலே உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வருது. இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான நெருக்கம், ஏராளமான பிரச்சனை. காரணம், இந்த பூமியின் மேலும் இந்த பூமியின் உள்ள வாழ்க்கையின் மேலும் வெறுப்பு வரணும், தன் ஜீவனை வெறுக்கணும். இந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பாடுகளுக்குள்ளே போகலாம், ஊழியத்தில் பல பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க, உங்கள் டிப்ரெஷன் ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவாராக. ஆண்டவருக்காக எதையும் சகிக்க ஆயத்தமாயிருங்கள். நன்மைகள் மாத்திரம் நமக்கு வருகிறதில்லை. குடும்ப வாழ்க்கையை எடுத்தால், நன்மையானாலும் தீமையானாலும் நான் பிறர் முகம் பாராமல் நான் கணவனாயிருப்பேன், மனைவியாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் நன்மைகள் வரும், தீமைகள் வரும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். குடும்பத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது தீமையான சூழ்நிலைகளில். வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களாக. இந்த நாளில் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து உங்கள் சூழ்நிலையில் கத்தர் உங்களை மாற்றணும். ஒரு அம்மாவனுடைய வாழ்க்கையை பற்றி படித்த போது, அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனால் அதற்கு முன்பு அவங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளைக்கு பல ஆபத்து, பல போராட்டம், பல வியாதிகள். அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கி மேல் அறையில் கொண்டு போட்டுட்டு என்ன நடக்கப் போகுதோ என்ற அந்த சூழ்நிலையில் கவலையோடு வாழ்ந்தார்கள், டிப்ரெஷனோடு இருந்தார்கள். அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. அந்த வழியாக கான்வெல் என்ற ஒரு பிஷப் அந்த வழியாக போனார், அந்த வீட்டை சந்தித்தார், அந்த அம்மாவோடு பேசினார். அந்த அம்மாவோடு பேசின போது அந்த அம்மா வேதனையோடு அழுது கொண்டிருந்தார்கள், ரொம்ப சோர்ந்து போயிருந்தார்கள். தன் மகன் சாகப்போகிறான் என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த கான்வெல் பிஷப் சொன்னார், அவன் அந்த மகன் எங்கே இருக்கிறான், அதான் மேலே ரயில போட்டுட்டு வந்துட்டேன். அவர் மேலே ஏறி போனார். அந்த அம்மா சொன்னாங்க, போய் ஜெபம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் போய் மேலே போய் ஜெபம் பண்ணார். சிம்பிள் ப்ரேயர் தான். அந்த மகனுடைய ஜுரம் விட்டது, அவனுக்கு திரும்ப பலன் வந்தது, அவன் எழுந்தான். வாழ்க்கையில் அவன் சுகமானான். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஜெபம், ஒரு ஊக்கமான ஜெபம் அவனை விடுதலையாக்கிட்டு. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்த அந்த டிப்ரெஷன் 6 மாத காலம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அந்த மகளோடு தனியாக பேசி
மறுபடியும் அந்த பிஷப்பை சந்தித்து ஆலோசனை கேட்க போய் ஜெபம் பண்ணின போது 6 மாதம் பிடிச்சிருந்த அந்த மன அழுத்தம் அந்த அம்மாவுக்கு விடுதலையாகி அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். உங்களுக்கே தெரியாது, சபையில் உள்ள அநேக ஊழியர்கள், சபையில் உள்ள அநேக மக்கள் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் போகிறதை பார்க்கிறோம். ஊழியருடைய பிள்ளைகள் மன அழுத்தத்தில் போய்விடுகிறதை பார்க்கிறோம். அந்த சத்துருக்களின் கிரியைகள் இன்றைக்கு மாறுகிறது. எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், பல மாதங்கள் மன அழுத்தம் அவருக்கு. எங்கெல்லாமோ அவர் போய் பார்ப்பார், எல்லா பெரிய ஊழியர்களையும் போய் சந்தித்து ஜெபம் பண்ணுவார். மன அழுத்தம் பல மாதங்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த மன அழுத்தம் அவரை விட்டு போயிட்டு, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, எழுப்புதல் வரும் காலத்தில் மன அழுத்தமோ சோர்வோ யாரோ எதையோ பேசினார்கள். ஒரு ஊழியரோடு பேசி கொண்டு இருந்தபோது, நான் வீட்டையெல்லாம் விட்டுட்டேன், சபையெல்லாம் விட்டுட்டேன், அவங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் எங்கேயோ இருக்கிறார். அவரை பார்த்து சொல்கிறேன், இது சரியில்லை, யார் ஏதோ பேசினாங்க ஏதோ செய்தாங்க. சொல்கிறார், எனக்கு வீட்டில் சொத்து இருந்தது, வீடு இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நான் வந்த வீட்டில் இப்படி என்னை சொல்லிட்டாங்களே, நான் சொத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி தன் ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு போய் தனிமையில் இருக்கிறத பார்க்குறோம். யாரோ ஏதோ சொன்னார்கள், பேசினார்கள், எழுதினார்கள், செய்தார்கள் என்று சொல்லி மன அழுத்தத்துக்குள் போகிற வாழ்க்கையை விட்டுட்டு மன தைரியத்தோடு இருக்கணும். ஆண்டவரோடு போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் மன அழுத்தத்தை மாற்றுவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனசை நிரப்போகிறார். உன்னை ஒரு எழுப்புதலுக்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். அந்த மன அழுத்தம் பயம் இதை விட்டு வெளியே வந்து கர்த்தர் உனக்கு கொடுத்த நாட்களில் கர்த்தருக்காக வாழ பிரித்தெடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்வார். சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவின் வாழ்க்கையில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் போர்ச்சேவர்கள் எல்லாம் இருக்கும்போது, சிறைக்குள்ளே இருக்கும்போது, அடுத்த நாள் தலை வெட்டப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் நன்றாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது அவர் நன்றாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று. நல்லா யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள் தலை வெட்டப்படணும். போர்ச்சேவர்கள் 4 பேர் சங்கிலி போட்டு கட்டி இழுத்து வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலை கம்ஃபர்டபுளாக இருக்காது. பயங்கரமான சூழ்நிலை, பயம் நிறைந்த சூழ்நிலை. ஆனால் அவர் தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருந்ததுனால நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து படகில் போகும்போது காற்று அடிக்குது, கடல் அலை வருகிறது, படகுக்குள்ளே வருது, அவர் நல்லா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அலறுகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழும்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், சீஷரையும் அதட்டினார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா மேலே நம்பிக்கை வைத்திருந்தார், ஆழமான நம்பிக்கை. பிரசங்கிப்பது எளிது, இதை கேட்பது எளிது. வாழ்க்கையில் போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது, பல அழுத்தங்கள் வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல், மனதிலே வேதனைகள், கவலைகள், பாரங்கள், அழுத்தங்கள், என்ன நடக்குமோ என்ற பயம், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உனக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல், ரெஸ்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார், நன்றாக இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் இந்த சூழ்நிலையில் அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது அது எவ்வளவு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை! எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஒரு விசுவாசம். இந்த சபையார் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு
ஒரு தூதனை அவனுடைய சிறையில் இருட்டான இடத்தில் அவன் இருக்கும்போது தூதன் வந்தான், வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுது. இருட்டான சூழ்நிலையில், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி ஒன்றையும் காண முடியாமல் பலவிதமான கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிற உன்னை ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார், வெளிச்சம் உதிக்கிறது, கையில் உள்ள சங்கிலிகள் அத்தனையும் கலண்டு விழுகிறது, தானாக சங்கிலி கலண்டு விழுகிறது. ஓர் சேவகர்கள் அங்குதான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அது தெரியவில்லை. சங்கிலிகள் கலந்து விழும்போது சத்தம் கேட்கும், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான சூழ்நிலையில் அவர் சகலவற்றையும் செய்கிறவர். இன்றைக்கு உன் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை கட்டியிருக்கிற எந்த சங்கிலியானாலும் சரி, உன்னை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள், உன் குடும்பத்தை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள் தானாய் கலண்டு விழுகிறது. உன் ஊழியத்தை கட்டுகிற கட்டுகள் கலண்டு விழும். ஆண்டவர் பிசாசு பிடித்தவன், சங்கிலியினால் கட்டப்பட்டவன், ஒருவராலும் அடக்க முடியாத பிசாசு பிடித்தவனை சந்திக்க இயேசு புறப்பட்டு போன போது ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார். தெளிந்த புத்தி உள்ளவனானான். அதே ஆண்டவர் இந்த நாளிலேயும் உன்னை கட்டியிருக்கிற கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு வல்லமை உடையவர். ஆண்டவர் பேதுருவை நடத்தின விதத்தை பாருங்க. அவனை தட்டி எழுப்பி, பேதுருவே உன் வஸ்திரத்தை போட்டுக்க, மேல் வஸ்திரத்தை போட்டுக்க, பேதுருவே உன் பாதரட்சையை போட்டுக்க, உனக்குள்ளது ஒன்றையும் நீ இழந்து போகக்கூடாது, அது ஒரு சிறிய காரியமானாலும் நீ இழக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை இழந்து போராட்டத்துக்குள்ளே இருக்கிறான். இதெல்லாம் சொல்கிறவங்க சில நேரம் விசுவாசத்தில் இருக்கிறவங்க, உனக்கு சிறையே வராது, ஒருத்தனும் உன்னை பிடிக்க முடியாது, இப்படியெல்லாம் பேசுகிறவன். ஏன் ஆண்டவர் சிறைக்குள்ளே கொண்டு போனார்? சிறையை தடை பண்ணியிருக்கலாமே, சிறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே தடை பண்ணியிருக்கலாமே. இதுக்கு முந்தின அதிகாரம் 4 அதிகாரத்துலேயும் சிறைக்குள்ளே போன அங்கே அடித்தாங்க, அவங்கள பல முறை அடித்து சிறைக்குள்ளே தள்ளினாங்க. அடிக்காமல் விட்டுருக்கலாமே, சிறையிலிருந்து விடுதலையாக்கின தேவன், அடி இல்லாமல் சிறை இல்லாமல் பாதுகாத்திருக்கலாமே. தேவனுடைய ஊழியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய பாடுகள் உண்டு, ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவனுடைய பாதரட்சியை முதற்கொண்டு தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை உடுத்திக்கொள், வெளியே வா. அழகாக நடத்தி கொண்டு போகிற தூதனை பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு போன அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இன்னைக்கும் உனக்கு இருக்குது. வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் மறுபக்கம் உனக்கு உதவி செய்கிற தெய்வம் என்பதை மறந்துடாத அன்புள்ளவர். அங்கே பல காவல்கள் இருக்குது, அந்த காவல்களை கடந்து வருகிறார். அந்த காவல்கள் ஒவ்வொன்றும் தானாய் திறக்கிறது, தானாய் திறக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் உனக்கு திறந்து விரிவான வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். ஒருவன் அதை பூட்ட முடியாது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய பிரசன்னம் பெரிய காரியத்தை செய்ய போதுமானதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படும் தானாய். சீன தேசத்தில் ஒரு உண்மையான ஊழியரை பிடித்து உள்ளே சிறையில் அடைத்து கால்களை அடித்து உடைத்து போட்டார்கள். சிறையில் வேதனையோடு கூட இருந்த நாட்கள் உண்டு, ஆனால் விடாமல் ஜெபம் பண்ணினார். அவரை ஜெபிக்க ஜெபிக்க அவரை அடித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் அந்த அறைக்குள்ள தூதனை அனுப்பினார், அவரை விடுதலை ஆக்கினார். காவக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் கடந்து வந்து அங்கே ஒரு டாக்ஸி வந்து நிற்குது அவரை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு. அவருடைய சபையின் மக்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அவர் விடுதலையாகி என்னை சந்தித்தார், வந்து என்னோடு பேசியிருக்கிறார், இந்த புல்பீட்டில் பேசியிருக்கிறார். அப்படி ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். அப்படி பேதுருவினுடைய வாழ்க்கையில்
ஆண்டவர் அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த உடனே பேதுரு, அதுக்கு பிறகு தூதன் போயிட்டான். பேதுரு தன்னை ஆண்டவர் காப்பாற்றின விதத்தை அறிந்து நேராக எங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்தான். சபையின் ஐக்கியத்துக்கு வந்தான். இன்றைக்கு அநேக சபையின் ஐக்கியத்தை அவமதிக்கிறார்கள். ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லிட்டு பிற வரல. நேராக அந்த சபையின் மக்கள் எங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் போகணும். பேதுரு வீடு இருந்திருக்கும், பேதுருவுக்கு குடும்பம் இருந்திருக்கும், மாமியார் இருந்தாங்க, எல்லாம் பார்க்குறோம். அவன் வீட்டுக்கு உடனே போயிடல, நேராக எங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு நேராக வந்ததை பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையிலேயும் சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் ரொம்ப முக்கியம். நமக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும். உனக்காக ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்களாம், அதை நோக்கிப்பார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரும். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அந்த ஐக்கியம் இருந்தால் போதும். அங்கே வந்தபோது பேதுரு கதவை தட்டிக்கிட்டு நிற்கும்போது அங்கே ஒரு பெண் வந்து உற்று பார்த்து பேதுரு பேதுரு என்று சொன்னபோது ஒருத்தரும் நம்பலை. அவங்க ஜெபம் பண்ணுனாங்க, அந்த ஜெபம் அவ்வளோ சீக்கிரத்தில் பதிலை கொடுக்கணும் அவங்க நினைக்கவே இல்லை, நம்பவும் இல்லை. அப்படியானால் சில நேரத்தில் நம்ம ஜெபங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஜெபம் பண்ணிட்டோம் ஆண்டவர் கேட்குறாருன்னு இல்லை. உங்கள் வாழ்க்கை ஜெபத்தில் குறைகள் இருக்கலாம், சில சின்ன அவிசுவாசங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம் மேலே இறக்கமுடையவர். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் உனக்கு பதிலை கொடுக்க இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்க ஜெபித்த ஜெபத்தை அவங்களால நம்ப முடியலை. உன் வாழ்க்கையில் நீ ஜெபித்த ஜெபத்தை உன்னாலே நம்ப முடியாமல் இருக்கு. ஆனால் கர்த்தர் பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே வந்து அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு பேதுரு கடந்து போய்விட்டார். ஏரோது அவனை தேடுகிறான், கண்டுபிடிக்க முடியலை. இந்த போர்ச்சியவர்கள் காத்து கொண்டிருந்தவங்களையெல்லாம் கொலை பண்ணுகிறத பார்க்குறோம். ஒரு ஏரோதை பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். 23 பன்னெண்டாம் அதிகாரம் 23 அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். அடுத்த வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனத்தை தடை பண்ணுகிறவன், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் இருக்கிறவன் யாரானாலும் சரி, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர். அவரை போல இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சரியாக குறித்த நாள் வரும்போது அதை கேட்கிறார். இந்த ஏரோதியின் வாழ்க்கையில் இயேசு பிறந்தபோது இயேசுவை கொல்லணும்னு நினைத்தான். அது நிமித்த ஏராளமான பிள்ளைகளை கொன்றான். யோவான் ஸ்நானகன், ஆண்டவருக்கு முன்னோடியாய் வந்தவன் தூதன், அவனை கொண்டு போட்டான். அவன் செய்த தவறை சொன்னபோது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக வந்து அவனை கொன்று போட்டார்கள். அந்த போர்ச்சேவர்களை கொன்று போட்டான். தொடர்ந்து மனசாட்சியை கடினப்படுத்தி வாழ்ந்தான். நம்ம சில நேரம் பார்க்கிறோம் ஆண்டவர் அமைதியாக தான் இருக்கிறார், தங்க பெயர்களை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக அடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பேதுரு எதையும் செய்யவில்லை, பேதுரு போய்விட்டார். ஆனால் இவனோ ராஜ வஸ்திரம் தரித்து அவன் பண்ணின பிரசங்கத்தை கேட்டுட்டு மக்களெல்லாம் இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள். அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்கலை. அவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அவனை அவன் கோபமாயிருக்கிறான் என்று சொல்லி அவனை மேன்மைப்படுத்த உயர்த்தினார்கள்.
எந்த மனுஷர்களையும் நாம் உயர்த்தக்கூடாது, மகிமை கொடுக்கக்கூடாது, நமக்கும் மகிமையை நாம் எடுத்துடக்கூடாது. சபையிலே கிறிஸ்து இயேசுவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகணும். கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் மகிமை கொடுத்துடக்கூடாது. ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், ஆனால் அந்த மகிமையை யாரும் தொற்றக்கூடாது. எழுப்புதல் வரணும்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் பார்ப்போம் அதை. ஆகினால தேவனுக்கே மகிமை செலுத்தும், அப்போ தான் எழுப்புதலை காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருக்குள் இளைப்பாருங்கள். சபையே ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். சபையே சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். சபையை வசனம் வளர்ந்து பெருகுவதற்கு தடையாக நிற்கிற மனிதர்களை தேவன் பொறுப்படுப்பார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதி, ஒரு எழுப்புதலை நாட்களில் காண உதவி செய்யும். உமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்திய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை காண உதவி செய்யும். வசனம் வளர்ந்து பெருகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும் தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. வேதனையோடு சோர்ந்து போயிருக்கிற மக்கள், மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களை இன்று விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: அமேன், அமேன், ஹல்லேலூயா.
1: அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் கோட்டையும் நம்பும் கண்மலையுமா இருக்கிறார். ஆமே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாக்கு மகிமை செலுத்தி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

நன்றி ஆண்டவரே, கிருபை கிருபப்பா. Thank you Jesus, நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீர் ஆண்டவரே, நன்மைகளை செய்தி எங்க திராணிக்கு மிஞ்சின நன்மைகள், கேட்பதற்கு மேலான நன்மைகள், எனக்காக நீ செய்த நன்மைகள் திருப்பி தர ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு அனுபவங்களும் உண்டு. ஒன்று கேட்கப்பட்ட ஜபங்கள், இன்னொன்று கேட்கப்படாத ஜபங்கள். எல்லாருடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. எனக்கும் உண்டு கேட்கப்படாத ஜபங்கள். கேட்கப்படாத ஜபங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நான் எதிர்பார்த்த பதில் வரவில்லை. ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பங்களை கேட்டார் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், தேவன் நம்மை நடத்தின பாதை. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர் தரமாட்டார், ஆனால் நம்முடைய தேவையெல்லாம் அவர் தராமல் இருக்க மாட்டார். இதுவரை நடத்தினார். தேவன் தந்ததுல, தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் ஏன் நம்மால் திருப்தியாக இருக்க முடியவில்லை என்றால், உலக கவலைகள் இன்னும் அநேகத்தின் மேல் உண்டான நாட்டம் தான். இன்று தேவன் நமக்கு தந்தவைகளில் நம்மால் நிறைவாக இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், இதுவரை உடுத்து வைத்தார், இதுவரை பாதுகாத்தார். என்ன தேவையோ அதை தந்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன வேணுமோ அது செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்மை போஷிப்பதில் ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்கு குறைவு வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள்லாம் பட்டினி அடைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி அவைகள் பட்டினியா இருந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஆண்டவர் இருக்கிறாருங்க நமக்கு. கர்த்தர் உண்டு, வல பக்கத்தில் நிழலாயிருக்கு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவுக்கு மகிமை செலுத்தும். 13வது சங்கீதத்தில் தாவீது எப்படி ஆரம்பிக்கிறானா, எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலம், உள்ளத்தில் இருக்கிற கவலை, இந்த கவலை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க துதிக்கிறவன் வாயில இப்பொழுது ஒரு புலம்பல், எது வரைக்கும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லி சொல்லி வாராரு. கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உலகம் கொடுக்கிற கவலை, கர்த்தர் கொடுக்கிற நன்மை. உலகம் கொடுக்கிற வேதனையை நினைக்கிறவன் புலம்பி கொண்டிருப்பான், கர்த்தர் செய்ததை நினைக்கிறவன் துதித்து கொண்டே இருப்பான். மனுஷன் செய்யறதை நினைக்காதீங்க, நினைச்சா இப்படிதான் புலம்புவோம், எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும் கர்த்தாவே. கர்த்தர் செய்ததை நினைத்து பாரு, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். லவ் யூ ஃபாதர். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்று உங்களை நேசிக்கிறவர்கள் ஏதோ ஒரு சூழலில் உங்களை ஏதோ ஒரு முறையாவது வெறுத்திருப்பார்கள், சும்மாவது வெறுத்திருப்பாங்க, நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. நான் ஆராதிக்கிறது அவன் எப்ராஹிம், எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படிதான் சொல்றாரு, அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பா பாடி மகிமைப்படுத்துவோமா. Thank you Lord Jesus, we bless your name Father. Ora bahatha namashe karava. Thank you Lord. ஆயத்தனை அன்பு என் மேல்

சிந்திப்போம், செயல்படுவோம். நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச ஒரு பெண்மணிய பார்த்தேன். உங்க வெற்றியின் ரகசியம் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னத அப்படியே சொல்றேன். சின்ன சின்னதா என்கிட்ட சண்டை போடுறவங்கள நான் என்னைக்கு அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கே வெற்றிங்கிற படிக்கட்டுல முதல் படியில என் காலை வச்சேன். என்னை பத்தி அவதூறு பேசுறவங்களோட சண்டை போடுறத நிறுத்தினேன். என்னோட மாமியார் நாத்தனாரோட சண்டை போடுறத நிறுத்தினேன். என்னைய எல்லாரும் பார்க்கணும், நான் பேசுறத எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணத்தை சண்டை போட்டு நிறுத்தினேன். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசைய சண்டை போட்டு நிப்பாட்டுனேன். என் மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட என்னுடைய உரிமைகளை சொல்லி சண்டை போடுறத நிப்பாட்டுனேன். வாக்குவாதம் பண்றதிலேயே குறியா இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணணுங்கிற எண்ணத்தை சண்டை போட்டு நிறுத்தினேன். எனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அது நிறைவேற போராடுனேன். என்னுடைய கனவு நிஜமாக போராடுனேன். எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு நல்ல பிரஜையா வாழ போராடுனேன். இதெல்லாத்தையும் என்னுடைய சுய முயற்சியால செய்ய முடியல. கடவுளை இருக பற்றிக்கிட்டேன். அவர் உதவியோட போராடிக்கிட்டு இருக்கேன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எவ்வளவு உண்மை! இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளை நாமும் நிறுத்தினோம்னா நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதுல பெரும் பகுதிய சண்டை போட்டு மத்தவங்களையும் நோகடிச்சு நாமும் புண்பட்டு வாழ்றத விட்டுட்டு சந்தோஷமா வாழுவோமே. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

ஒன்று நாளாகமம் மூன்றாம் அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேறானவன். கர்மேலின் ஊராளான அபிகையாலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தஸ்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன். அபித்தாள் பெற்ற சப்பத்தியா ஐந்தாம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே ஏழு வருஷமும் ஆறு மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்ஸ்வாளத்தில் சீமியா, சோபாய், நாத்தான், சாலமோன் என்னும் நாலு பேரும், இப்கார், எலிசாமா, எலிப்பலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலத் என்னும் ஒன்பது பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லோரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகபெயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். இவனுடைய குமாரன் யோரான். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். இவனுடைய குமாரன் அமத்சியா. இவனுடைய குமாரன் அசரியா. இவனுடைய குமாரன் யோதாம். இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே. இவனுடைய குமாரன் ஆமோன். இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கிம் என்னும் இரண்டாம் குமாரனும், சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும், சல்லூம் என்னும் நாலாம் குமாரனுமே. யோயாக்கிமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கிராம், பெதாயா, சேனாசார், எஹமியா, ஒசாமா, நெதையா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசுபா, ஒஹேல், பொஹியா, அசதியா, ஊசா பேசேத் என்னும் ஐந்து பேருமே அனனியாவின் குமாரர். பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா.

செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள் செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எஹேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் ஆறு பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் மூன்று பேர். எலியோனாவின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் ஏழு பேர்.

சங்கீதம் 27:4. கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

தகப்பனே உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உங்க மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களுடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யா

0: ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது 1 சாமுவேல் 24:6. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் தொடர்றது எப்படி அப்படின்னு தாவீது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறாரு. தெய்வம் கூட பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த வார்த்தைக்குள்ள இன்றைக்கு இருக்கிற அந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் ஒளிந்து கொள்ளுகிறத நம்மளால் கவனிக்க முடியும். அவங்க செய்கிறத தவறுன்னு சொன்னாலோ இல்லை கரெக்ஷன் பண்ணாவோ உடனே இந்த வார்த்தை தான் வரும். என்ன வார்த்தை? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தைக்குள்ளே வந்து தான் தங்களை ஒழிச்சுக்குவாங்க. முதல்ல பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை வித்தியாசத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு உள்ளேயும் தங்கல, எந்த நபருக்கு உள்ளேயும் வாசம் பண்ணல. ஆனா ஊழியம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். என்ன செய்வார்னா, ஊழியம் செய்யறதுக்கு, தன்னுடைய ஜனத்தை நடத்துறதுக்கு, எதிரிகளை அழிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதற்கு அவங்க அபிஷேகம் பண்ணியிருப்பார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவரை போல நம்மளை மாற்றுகிறதற்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் ஒரு நசரையன், குடிக்கக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது, அடுத்து விபச்சார வேசித்தனம் பண்ணக்கூடாது. ஆனா ஐயா எல்லாமே பண்ணுவார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேனே, அவரு அலங்கத்துல நடுராத்திரியில எந்திரிச்சு ஆலயத்தினுடைய கதவை எடுத்து அலங்கத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. எல்லாரும் பார்த்து வியக்கிறான். என்ன வல்லமை, என்ன பவர், உண்மையிலே பயங்கரமான விஷயம் தான். ஆனா ஐயா அதுக்கு முதல் ராத்திரி தான் யாரு கூட இருந்தாருன்னா, வேசியோட இருந்தார். வேசியோட இருந்தது யாரு கண்ணுக்குமே தெரியல, வெளியில இருந்த வல்லமை மட்டும்தான் தெரியுது. அவர் தீட்டுப்படுறது யாருக்குமே தெரியல, வெளியில வெளிப்படுற மகிமை மட்டும் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் யாருக்கு மதிப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அதிக மதிப்பு இருக்குமே தவிர, அவனுடைய கனி சார்ந்த வாழ்க்கைக்கு பெரிய ஒரு ரெஸ்பெக்டோ மதிப்போ ஒரு கவனமோ இருந்த மாதிரி தெரியல. இன்னொரு படி மேலே போட சொன்னா, சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அசுத்தாவினால நடத்தப்படுறாரு. ஆனா அசுத்தாவி இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எல்லாரும் அவரை ராஜாவா மதிக்க தான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, அபிஷேகம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களை காட்டிலும், வரமா இருக்கட்டும், வல்லமையா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், இதை தாண்டி தெய்வம் எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, கனிகளை. அதனாலதான் நம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், நம்முடைய நாமத்தினால பிசாச விரட்டணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள். அப்படின்னா என்கிட்ட இருந்து ஊழியத்து நிமித்தம் வெளிப்படுகிற வல்லமையை முக்கியத்துவப்படுத்தாம என்னை ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறார். நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி இருக்கிறேன், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கள்ள தீர்க்க தரிசிகளை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, ஆண்டவர் உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் ஒரு வேளை நடக்காம இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இல்ல அவங்க செய்யறது ஒண்ணும் நடக்காம நிறைவேறாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏசு என்ன சொல்றாருன்னா, அவர்களை கனிகளினாலே அறிவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் 100% சரியா இருந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையில கனி இல்லாம இருக்கும்னா அவங்களுக்கு பேர் என்னன்னா, கள்ள தீர்க்க தரிசி. ஒருவேளை நீங்க போதகரா இருக்கலாம், சத்தியத்தை பேசுகிற சிறந்த, ஒன்னு கூட அங்கிட்டங்கிட்ட மாறாம பெர்ஃபெக்டான சத்தியத்தை பேசுற ஆளுகளா இருந்தாலும் சரி, உங்க வந்தரங்க வாழ்க்கையிலையும் உங்க பர்சனல் லைஃப்லயும் கர்த்தருடைய கனி, ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவருடைய கனி வெளிப்படாம இருந்துச்சுன்னா, நமக்கு பேர் ஆண்டர் கொடுக்கறது என்னன்னா, கள்ள போதகர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கனியற்றவர்கள் அர்த்தம். கனியற்றவர்களுக்கு இன்னொன்னு பேர் என்ன தெரியுமா? ஓநாய்கள்னு அர்த்தம். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் போறேன், மந்தையை தப்ப கூடாத ஒரு ஓனாய் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மந்தையும் ஏத்துக்குதா? எப்படி சார் ஏத்துக்குது அப்படின்னா, வெளியில இருக்கிற வல்லமையை பார்த்து, வரங்களை பார்த்து, வார்த்தையை பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து, ஸ்டேஜ்ல நடக்கிற ஷோஸை பார்த்து அந்த மந்தை ஏத்துக்குதா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களை பீரப்போகுது. ஏன் பீரப்போகுதுன்னா, வந்திருக்கிறவன் ஸ்டேஜ்ல தான் பயங்கரமா இருக்கிறானே தவிர, அவன் கனியற்றவன், கர்த்தருக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. உண்மையை சொல்ல போனா, அவன் பேசுற வார்த்தையை காட்டிலும் அவனுடைய ஆவியினால அந்த மொத்த மந்தையும் பாதிப்பாக போகுது, பீரப்போகுது. அதைத்தான் அவர் ஓனாயின்னு மென்ஷன் பண்றார். இந்த கடைசி நாட்களில் நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன், வெளியில நடக்கிற பாட்டு, பிரசங்கம், செய்யற காரியங்கள், கிரியைகள், இதை வச்சு ஒரு ஊழியக்காரன சபைக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் ஏத்துக்காதீங்க. அந்த மனுஷனுடைய கனி உள்ள வாழ்க்கையை கவனிங்க. இச்சை அடக்கம் இருக்கா, அப்புறம் பொறுமை, சாந்தம், அன்பு, இதெல்லாம் இருக்கான்னு கவனிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு மதிப்பை கொடுங்க, சபைக்குள்ள ஏத்துக்கோங்க. அப்பதான் நம்ம மந்தை அவர் வருகிற வரைக்கும் காக்கப்படும். The love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.
1: இஷுவா, இஷுவா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். ஏசாயா 59:12. வங்கி ஒன்றை கொள்ளையடித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை விசாரிக்கும்படி 12 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அவனிடம் 2 வாரமாக விசாரணை நடத்தியது. அதன் பின்பு அவர்கள் அனைவரும் நீதிபதி முன்பாக வந்தனர். நீதிபதி அந்த குழுவின் தலைவரிடம், உங்கள் விசாரணை தீர்ப்பை எட்டிவிட்டதா என்று கேட்டார். அதற்கு அந்த குழுவின் தலைவர், ஆம், தீர்ப்பை எட்டிவிட்டது என்று கூறி தீர்ப்பு எழுதப்பட்ட பேப்பரை நீதிபதியிடம் கொடுத்தார். நீதிபதி அதை படித்துவிட்டு அந்த விசாரணை குழுவின் தலைவரிடமே மீண்டும் அதை கொடுத்து, நீங்களே அந்த தீர்ப்பை குற்றவாளிக்கு வாசித்து காண்பியுங்கள் என்று கூறினார். விசாரணை குழு தலைவர் எழுந்து, குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வங்கியில் நடந்த கொள்ளைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு நிரபராதி என்று தனது தீர்ப்பை வாசித்து முடித்தார். தீர்ப்பை கேட்டதும் குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சற்று நேரம் கழித்து குற்றம் சாட்டப்பட்டவனின் வழக்கறிஞர் அந்த மனிதனிடம், இந்த தீர்ப்பை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் குழம்பி போனவனாய் தன்னுடைய வழக்கறிஞரிடம், அப்படியானால் நான் அந்த பணத்தை வைத்துக் கொள்ளலாமா அல்லது அதை திரும்ப தர வேண்டுமா என்று கேட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த மனிதனை போல மற்றவர்களை சரிக்கட்டி நான் நிரபராதி என்று சாதித்து விடலாம். ஆனால் நாம் குற்றவாளி என்பது நம் மனதுக்கு நன்றாக தெரியும். நம் மனசாட்சியை பணத்தை கொடுத்து சரிக்கட்ட முடியாது. தாவீது பத்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளும்படி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பத்சேபாளின் கணவன் உரியாவை கொன்றார். உரியா மரித்து போனதினால்தான் தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார் என்று உலகம் நினைத்து கொள்ளும் என்று தாவீது நினைத்தார். ஆனால் பாவங்களை மறைக்க முடியவில்லை, தேவன் வெளிப்படுத்தினார். அதன் பின்பு தாவீது தேவனிடம் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று கூறினார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம் இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் விஷயத்தில் மனம் திரும்பி நாம் தேவனிடம் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் வேண்டிக் கொள்கிறவைகளை தேவன் நமக்கு அருள் செய்வார்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 40வது அதிகாரம், 40வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 40:5,
2: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று.
1: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. இந்த மாதம் கிருபையா இந்த வார்த்தையை நமக்கு வாக்கு தத்தமாய் தந்து கர்த்தர் பேசி வருகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய பிரசனம் என்பது அது நித்தியமானது, அது நிலையானது, அது நிரந்தரமானது. இந்த பூமியிலே சிருஷ்டிப்பின் ஆரம்பம் முதல் கர்த்தருடைய மகிமை விளங்கினதையும் வெளிப்படுத்தப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடியும். சந்திரன் சூரியன் 4வது நாள் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே முதல் நாளிலே வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அந்த வெளிச்சம் என்பது சந்திரனிடத்திலிருந்து கிடைக்கவில்லை, சூரியனிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. ஏசாயா 60 படிக்கும் போது தெரியும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொள்ளும் என்றாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சூரியன் இனி வெளிச்சம் கொடுக்கவில்லை என்றாலும், சந்திரன் இனி வெளிச்சம் கொடாமல் இருந்தாலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது அந்த வெளிச்சம் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்தபோது யாத்திராகமம் 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது, மேகத்திலே

0: கொண்டு கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். வார்த்தை கேட்ட ஜனங்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே மேகத்திலே மகிமை காணப்பட்டதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எந்த ஒரு சகாயத்திற்கும், எந்த ஒரு உதவிக்கும், எந்த ஒரு காரியத்துக்கும் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஏசாயா 31 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும்
1: கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ.
0: ஆமென். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார். அப்ப மீட்கப்பட்ட ஜனமே, எதற்கு கர்த்தருடைய மகிமை மேகத்தில் வெளிப்பட்டது தெரியுமா? உன்னுடைய எந்த ஒரு காரியத்திற்கும் நீ நோக்கி பார்க்க வேண்டியது அவர, நம்பிக்கை வைக்க வேண்டியது அவர, தேட வேண்டியது அவர. இதை விட்டுட்டு நம்ம வேற எதை நோக்கினாலும் எதன் மேல் நம்பிக்கை வைத்தாலும் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடினமான வார்த்தை அது. அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதே ரொம்ப நடுக்கமா இருக்கும். ஆமே. அவருடைய நாமத்தின் மகிமையை அவர் வேறு ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டார். நம்ம பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் பார்த்து கிடைக்கலன்னு வரும்போதுதான் இந்த வனாந்திர திசையில நோக்கி பார்க்கிறோம். இல்ல, முதல்ல அதாவது யோசபாத்தை பார்த்தீங்கன்னா, யோசபாத்துக்கு விரோதமா எல்லாரும் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்பதை அறிந்ததும் யோசபாத் ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யணும்னு இனி தெரியல, எங்கள் கண்கள் உம்மையே

எங்க போட்ல பேதுருனுடைய சகோதரன் இருக்கிறான், பேதுருடைய நண்பன் இருக்கிறான். இந்த பக்கம் இயேசு இருக்கிறார். கடல்ல நடந்த பேதுரு இப்பொழுது உள்ள போகிறான். அவன் யார கூட்டம் தெரியுமா? தன் சகோதரனை அல்ல, தன் நண்பனை அல்ல, இயேசுவை கூப்பிட்டான். நம்ம சகோதரன் கேட்டு பார்த்து, நண்பன் கேட்டு பார்த்துட்டு முடியல என்னதும் இல்ல, பேதுரு எப்படிங்க மூழ்க விடுவா? ஆமென். இந்த பக்கம் சகோதரர்கள், இந்த பக்கம் நண்பர்கள் இருந்தாலும் அவனுக்கு கால் சறுக்கும் போது ஆண்டவர் என்ன கூப்பிட்டானே தவிர அந்திரையாவே கூப்பிடல. அல்லேலூயா. அந்திரையாவே கூப்பிடல, ஆண்டவரே கூப்பிட்டான். நம்ம அந்திரையாவை கூப்பிட்டு பார்த்து நடக்காததும், யோவான கூட்டு பார்த்து நடக்காததும், ஹல்லேலூயா, யாரும் இல்லாததுனால அவன் இயேசுவை கூப்பிடல. ஆமென். எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எனக்கு சகாயம், எனக்கு ஒத்தாசை, வானத்தையும் பூமியையும், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவைன்னு வந்ததும் முதல்ல முதல்ல இந்த பேதுருவை விடுவாரா? ஹல்லேலூயா. ஒரு ஆளை கூப்பிட்டு கிடைக்காம நம்மள்ட கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் இடிக்கும், ஏன் முதல்ல என்கிட்ட கேட்டா என்ன? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார்ல இந்த இடத்துல, பேதுருன் விசுவாசம் அற்ப விசுவாசம் தான், ஆனால் பேதுரு கொடுக்கிற கணம் பெருசு. இந்த சைட் போ, யார் உண்மையிலே சேஃப் சோன்ல யார் இருக்கிறான்னு பார்த்தா, சகோதரனும் நண்பனும் தான். நண்பன் யாருன்னா யோவா, சகோதரன் யாரு? அந்திரையா. இப்ப சூழ்நிலை மாறி அவன் உள்ள போகும்போது, இந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, ரத்த உறவு.

பொறுப்புகள் இருக்கிறாங்க. அவன் அதை பார்க்காம, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த பேதுரு வாழ்க்கையில ஒரு நிறைவு வந்த போது நண்பர்களை கை காட்டுறான், வா என் போட்டு நிரம்பிட்டு மீதி நீ எடுத்துக்கோ. ஆனா வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வரும்போது கர்த்தரை மட்டும்தான் பார்க்கிறோம். இன்னொருத்தங்களை நம்ம கூப்பிடுறது அவங்கள நாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எதுவா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதற்காக மகிமை காணப்பட்டது என்றால், அவரையே நோக்கி பார்க்க, அவரையே நோக்கி பார்க்க கண்களை ஏறெடுக்கிற வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி நோக்கி பார்க்குவது போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருப்பது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும்

0: மகிமை வெளிப்பட்டது எதற்கு தெரியுமா? நீ வேற எங்கேயும் பார்க்க கூடாது, வேற எதையும் பார்க்க கூடாது. எங்க கர்த்தர் வந்து வைராக்கிய வாஞ்சையாய் ஆவியானவர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. நான் சியோனுக்காக வைராக்கியம் கொண்டேங்கிறார். நம்மளே பார்க்கிறோம்லாங்க இந்த காரியத்துக்கு அவங்க என்னதான் பார்க்கிறாங்க, என்னதான் நம்பி இருக்கிறாங்க, என்கிட்ட மட்டும்தான் கேட்கிறாங்க, என்கிட்ட மட்டும்தான் சொல்றாங்க. நம்மளே பார்த்து நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யும் போது கர்த்தர் சகாயம் அடையும்படிக்கு நீ கர்த்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள், இந்த முகம் அவரை மட்டும்தான் நோக்கி இருக்கோம்னா இந்த முகம் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அல்லேலூயா. ஏசா வருகிறான் என்ற செய்தி வருகிறது. குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையில தனித்திருந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான். தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார், இனி அவன் முகம் செத்து போவதில்லை, நோக்கி பார்க்கணும். இதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிறவர் இறங்கி மேகத்தில், இறங்கி மேகத்தில், வானத்திலிருந்து இறங்கி இப்பொழுது மேகத்தில் காணப்படுகிறார். எதற்காக? எதற்காக? அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். நம்மளால மேகத்தை பார்க்க முடியும், நம்மளால வானத்தை பார்க்க முடியாது. நமக்கு தெரியும் ஒரு நீல கலர்ல அப்படியே தெரியும், ஆனா அங்க என்ன அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. ஆனா மேகத்தை பார்க்க முடியும், ஏன்னா மேகம் அதை விட இறங்கி இருக்கிறது. நானும் நீங்களும் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக, அந்த மகிமையை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் வானத்திலிருந்து இறங்கினார், இறங்கினார். நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனமா கேட்கணும். இப்ப மேகத்துல காணப்பட்ட மகிமை இப்பொழுது மலையிலே காணப்படுகிறது. யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 24வது அதிகாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 15 முதல் 17 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
1: மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது.
0: கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது.
1: மேகம்,
0: நல்ல கவனமா கேளுங்க,
1: கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது.
0: மேகத்திலே காணப்பட்ட மகிமை இப்பொழுது மலையிலே. அப்ப வானத்தில் இருந்த மகிமை மேகத்துக்கு இறங்குது, மேகத்தில் இருந்த மகிமை அப்படியே மலையில இறங்குது. மேகத்துல மகிமை காணப்பட்டது எதற்காக? ஜனமே நீ அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க வேண்டும். மலையில மகிமை காணப்பட்டது எதற்காக தெரியுமா? நீ சமீபமாய் வா, சமீபமாய் வா. எதற்காக இந்த மகிமை காணப்பட்டது? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்க கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற ஜீவ மார்க்கத்தின் வழியாய் நான் பிரவேசிப்பது எனக்கு மிகவும் அவசியமானது, தேவையானது. உதிக்கிற என் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் நடந்து வர வேண்டுமானால் எனக்கு கர்த்தர் காண்பிக்கிற ஜீவ மார்க்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே யாத்திராகமம் 24:2 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மாத்திரம் எனக்கு சமீபமாய் வரலாம் என்று. 24:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். மலையிலே மகிமை காணப்பட்டது எதற்கு தெரியுமா? மேகத்திலே மகிமை காணப்பட்டது, சபையே நீ அவரை தான் நோக்கி இருக்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. மலையிலே மகிமை காணப்பட்டது எதற்காக தெரியுமா? அவர் காண்பிக்கிற வழியிலே நடக்க வேண்டும். நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதாது, முன்னோக்கி நடக்க வேண்டும். எகிப்திலே பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, எகிப்திலே மீட்பு கொடுக்கப்பட்டது, மீட்கப்பட்டவர்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகர் கோட்டை விடுகிற காரியம், கடந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் பேச வைத்த வார்த்தை தான் இடுக்கமான வாசல். மறந்துடவே கூடாது. நாம ஒரு ஒரு டாபிக் எடுக்கிறது அது ஒரு மாதத்தோடு முடிகிறதுக்குன்னு கிடையாது, என்னைக்குமே இது மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, எவ்வளவு கூட்டமா கூடி ஆராதிக்கிறோம், இதெல்லாம் தேவனை பிரியப்படுத்தாது. நாம எப்படி நடக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். ஆமே, ஜனங்களில் கிரியை மாத்திர விரும்பினார்கள், அதாவது கர்த்தருடைய அற்புதத்தை மட்டும் விரும்பினார்கள். ஆனால் மோசே ஏறி போனது எதற்கு தெரியுமா? அற்புதத்தை பார்ப்பதற்கு அல்ல, அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு. அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். வாசிங்க,
1: நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள்.
0: எத்தனை பேர் அப்படி கை தூக்க வேண்டாம், எத்தனை பேர் அப்படி இன்னைக்கு காலையில வந்திருக்கிறோம், திரளான ஜனங்களாய் கூடியிருக்கிறோம். அன்று திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்தது, வருவார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது எதற்கு தெரியுமா? கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அல்லது கர்த்தர் நம்முடைய கடன் பாரத்தை மாற்றுவார், கர்த்தர் நம்முடைய வியாதியை குணமாக்குவார், கர்த்தர் நமக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டை தருவார், பைக்கை மாத்தி காரை தருவார். இப்படி கூடி வருகிறதல்ல, இதெல்லாம் நன்மை, அது நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் தொடர பண்ணுவார். இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கிறவங்க ஒரு காலத்தில் நடந்து போனவங்க, இன்னைக்கு நடந்து போறவங்களை நாளைக்கு கார்ல போக வைப்பார். இது பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் என்ன தெரியுமா?

0: நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன், நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன், நான் கர்த்தருடைய வழியை அறிய சபைக்கு வருகிறேன் என்றால் என்னில் ஏசாயா 2:3 நிறைவேறுகிறது. ஆமே. நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரேன் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. மேசியாவை கண்டோம் என்று பிலிப்பு நாத்தான்வேல்ட்ட சொன்னதும் நாத்தான்வேல் ஒரு வார்த்தையை கேட்பார், நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அப்ப நாத்தான்வேலே உனக்கு, நாத்தான்வேலே உனக்கு எதுப்ப நன்மை? எனக்கு அவர் தான் நன்மை, எனக்கு அவர் தான் நன்மை. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? அத்திமரத்துக்கு கீழிருந்து அத்திப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கும் போதே எனக்கு நன்மை, நீங்க தான் எனக்கு நன்மை. அப்பதான் செய்தி வருது, அவர் நசரேயனாகிய இயேசு நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? பிலிப்பு சொல்லுகிறான், வந்து பாரு. உடனே வரா. அது எனக்கு இப்பெல்லாம் முடியாது. எதுக்கு வரான் தெரியுமா? நன்மையை பார்க்க. அவனுக்கு நன்மை எது தெரியுமா? இயேசு. அவன் வரும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. எங்க இயேசு எனக்கு நன்மை செய்வார் என்பதை தாண்டி இயேசுவை எனக்கு நன்மையா நான் பார்த்துட்டேன்னா நானும் இந்த சாட்சியை கேட்பேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்லுவாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ வா, ஏறி வா. எது காண்டவரே? இங்க பூமியில செய்ய ஏதாவது அற்புதத்தை வேற ஸ்பெஷல் அங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிப்பேன். ஜனங்கள் எப்படி வருவார்களாம்? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து
1: கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மகிமை எப்பொழுது காணப்பட்டது என்றால், யாத்திராகமம் 24 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு சொல்லி எழுதி வைக்கிறார். 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 24:4 வாசிங்க.
1: மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரன் வாழ்க்கை.
0: அவ எழுதின வார்த்தை என்பது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கு மாத்திரம் கிடையாது, எத்தனை கோத்திரங்கள் உண்டோ அத்தனை கோத்திரத்துக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசு சபைக்கு கர்த்தர் பேசிவிட்டு எப்படி சொல்லி முடிக்கிறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு. கொரிந்தியருக்கு எழுதின வார்த்தையானாலும் அது எல்லா சபைகளுக்கும், கொலோசியருக்கு எழுதின வார்த்தையானாலும் அது எல்லா சபைகளுக்கும். எனவேதான் கொலோசியருக்கு அந்த நிருபத்தில் என்று நினைக்கிறேன் பவுல் எழுதிவிட்டு சொல்லுவார், நீங்க இதை வாசித்துட்டு இதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி வாசிக்கப்பட்டு கைமாறி கைமாறி கைமாறிதான் இன்னைக்கு அது நம்ம கையிலே வந்து இருக்கிறது. வேத வாக்கியம் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு இதை மறக்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மூன்றா பிரிக்கலாம். இது கடந்த 2-3 சொல்லி வருகிறேன். ஆமா, இதை நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறதுனால. இந்த பிரமாணத்தை நீங்க பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கலாம். மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம், ஒன்று எண்டெண்டைக்கும் உரியது, எண்டெண்டைக்கும் செய்யக்கூடியது. அதுல ஒன்றுதான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை அதில் மாற்று. காலம் மாறுச்சுன்னு சொல்லிட்டு கிருபையும் காலம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்லாம் ஆராதனை செய்ய முடியாது. கண்டபடி ஆராதனை செய்யக்கூடாது. ஆமேன். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இதை வந்து மறக்கவே கூடாது. பின்ன நமக்கு என்ன ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா, அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அந்த நாமத்தை சொல்லும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பழைய பாட்டில் அப்படி இல்லை, ஈஸியா நாமத்தை சொல்ல, அந்த நாமத்தை சொல்றதுக்கு பயந்துதான் அவர்கள் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்ல வந்துட்டார். அந்த நாமத்தை அவர்த்த வெளிப்படுத்துகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு மோசே கிட்ட சொல்லிட்டு அடுத்து ஜனங்கள் சொல்லி கூப்பிடுறதுக்குன்னு எப்படி கொண்டு வர்றாருன்னு ஆபிரகாமின் தேவன். ஏன்னா கற்பனைன்னு அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இப்ப அந்த நாமத்தை அப்படி எகோவா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ரொம்ப யோசித்து ரொம்ப பார்த்து பரிசுத்தமா இருந்துதான் சொல்லுவாங்க. அதனாலதான் யாத்திராகம் 32 அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், அவர்கள் தங்கள் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு அவங்க இஷ்டப்படி எல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இருக்கும் யெகோவாவுக்கு பண்டிகை அப்படின்னு. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு மோசே விட்டு இவங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்றார். ஏன்னா அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கினாங்க. அப்ப இந்த நாமத்தை ஜனங்கள் உச்சரிக்க நடுங்கி கொண்டிருக்கும் போதுதான் அந்த நாமத்தை நானும் நீங்களும் எளிதாய் சொல்ல வேண்டும் என இயேசு என்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா.

நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப ஒரு பிரமாணத்தின் ஒரு பகுதியினா என்னென்னைக்கு செய்யக்கூடாது. அவர் யார், நாம் யார், அவர் சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டது. பிரமாணத்தின் இன்னொரு பகுதி என்பது நிழலாய் சொல்லப்பட்டது. அவைகள் எல்லாம் கிறிஸ்து வரும்போது நிறைவேறிட்டு. அதாவது அந்த காலத்துல மிருகத்தை பலி செலுத்துவாங்க, இப்பொழுது கிறிஸ்துவே ஒரே தரம் பலியிடப்பட்டு விட்டார். இனி நம்ம அப்படி மிருகத்தை பறவைகளை கொண்டு வந்து பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிழலாய் அதெல்லாம் முடிஞ்சிட்டு, அது கிறிஸ்துவின் நாட்கள்ல முடிஞ்சிட்டு. அந்த காலத்துல பிரதான ஆசாரியன் மாத்திரம் ரத்தத்தை எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். இப்பொழுது அவருடைய ரத்தம் நம் எல்லாரையும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறதுனால நாம் இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல கூடி ஆராதிக்கிறோம். பிரமாணத்தின் மூன்றாவது பகுதி என்பது சொசைட்டியில மனுஷன் எப்படி வாழணும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கணும், உறவு முறை, திருமண முறை, எல்லாவற்றையும் எல்லாமே அது வந்து சமுதாயத்துக்கானது. சமுதாயத்துக்கானது பிரமாணத்தின் ஒரு பகுதி தெய்வீகத்துக்கானது. அதாவது சபை அவருக்கு முன்பாய் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய வருகை வரை என்பது சொல்லப்பட்டது. இன்னொரு பகுதி நிழலாக, நிழலாக அந்த நிழலாய் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறிவிட்டது. எனவேதான் நாம் அவைகள் எல்லாவற்றையும் நாம் யார்கிட்ட பார்க்கிறோம்னா கிறிஸ்துவனிடத்துல பார்க்கிறோம். இப்படி பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் 103 சங்கீதம் 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு தமது வழிகளை தெரிவித்தார். அவர் தமது வழிகளை ஏன் மோசேக்கு தெரிவித்தார்னா, மோசே ஏறி போகிறான், ஏறி போகிறான். நல்ல கவனமா கேளுங்க, கேட்கிற மனநிலைமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் தாராளமாய் பேசுவார். சபை இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். கேட்க கூடாத மனநிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கர்த்தர் மௌனமாயிருப்பார். ஆலோசனை சங்கத்தார், வேத பாரகர், அண்ணா காய்பா போன்ற பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பிலாத்துவுக்கு முன்பாய் நிறுத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள். பிலாத்து அவரிடத்திலிருந்து சில காரியத்தை கேட்க விரும்பினார், ஆனால் கர்த்தரோ மௌனமாயிருந்தார். என் கூட கர்த்தர் பேசணுமா பேச வேண்டாமா என்பது தீர்மானிப்பது என்னுடைய மனநிலை. ஆமென். கேட்க கூடாத மனநிலையில் இருக்கிறவர்களோடு கூட பிலாத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் நின்றார். பிலாத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறார். கை நீட்டினா அவரை தொட முடியும், அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் நிற்கிறார். ஆனா பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னா அவர் பேசல. இன்னைக்கு சர்ச்சில் தான் இருக்கிறார், பக்கத்துல தான் நிற்கிறார். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆனா மோசேன்னு கூப்பிடுறார், மோசேன்னு கூப்பிடுறார். மோசே கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லல, மோசைய கூப்பிட்டு பேசுறார். ஏன், அவன் கேட்கிற மரணலமையில இருக்கிறான். மலையிலே வெளிப்பட்ட மகிமை எதை காண்பிக்கிறது தெரியுமா, நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எனக்கு போதித்து என்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. எதற்காக நான் ஏறி வரணும், எதற்காக நான் நோக்கி பார்க்கணும், எனக்கு சகாயம் கிடைக்க, எதற்காக நான் ஏறி வர வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில் சமீபமாய் நெருங்க வேண்டும், நான் நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ள, அறிந்து கொள்ள. ஆமே. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான் இந்த, பைபிளை நம்ம எதற்காக படிக்கிறோம். பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க, எல்லாரும் தூக்குவோம் வேண்டாம், சில வேற வழி இல்லாம தூக்குவாங்க. ஆமே. நல்ல கவனமா கேளுங்க, இந்த பைபிளை எதற்காக படிக்கிறோம். ஆறுதலுக்காக படிக்கிறவர்கள் உண்டு, பயம் நீங்க படிக்கிறவர்கள் உண்டு, நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ள படிக்கிறவர்கள் எத்தனை பேர், நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ள படிக்கிறவர்கள் எத்தனை பேர். நான் அது படிக்கலன்னா நான் இன்னும் அவருக்கு சமீபமாய் வர விரும்பவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட ஆராதனை நடக்கும்போது கூட, ஆமே, இந்த வேதத்தை நீ எவ்வளவு நேசிக்கிறேங்கிற ஒரு கேள்விதான் இருதயத்தில் வந்துச்சு. என்னை அறியாம ஆண்டவரே இது பத்தாது, இது போதாது, நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சம் போல எப்பவுமே இந்த வேதத்தோடு இருக்கணும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. இந்த வேதத்தோடு இருக்கணும். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, எத்தனை பேர் பைபிள் டெய்லி படிக்கிறீங்க? பைபிள் டெய்லி படிக்கிறீங்களா? பிள்ளைங்க படிக்கிறீங்களா? பெரியவங்க படிக்கிறீங்க? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பைபிள் டெய்லி காலையிலயோ நைட்டும் படிக்கிறீங்களா? ஆமே. சிலர் ஜெபிக்க துவங்கி விட்டார்கள். தயவு செய்து ஆண்டவரை கை தூக்க மட்டும் சொல்ல வச்சிடாதீங்க. இந்த பைபிள் ஒரு ஒரு ஒரு திரள் கூட்டத்தின் நடுவில் ஒருவனை வா என்கிறார். திரள் கூட்டத்தின் நடுவில் மோசே மாத்திரம் ஏறி, ஏன்? அவன் அவர் வழிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறான். மற்றவங்க எல்லாம் அவருடைய அற்புதங்களை மட்டும் பார்க்க விரும்புறவங்க. நாளைக்கு இப்படி ஒரு கூட்டத்தின் நடுவில் குறிப்பிட்ட ஒரு நபரை அல்லது இரண்டு நபரை மட்டும் கர்த்தர், நீ மட்டும் வாப்பா அப்படி சொல்லிட்டார்னா, மோசேவிட சீனியர் ஆரோனுக்கு எவ்வளவு பெயின் இருந்திருக்கும். என்ன கூப்பிடலையே அவரு. மிரியாமுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். என்ன கூப்பிடலையே அவர். ஆண்டவர் வான் பண்ணார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் இருப்பார்கள். இது ஒரு பெரிய வார்னிங். இது படிச்சுட்டு போறதுக்கல்ல, நாளைக்கு இது நம்மில் பிரதிபலிக்கும். எனவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். எங்க இவ்வளவு கூட்டத்தின் நடுவில், ஆமா இவ்வளவு பிரீச் பண்றேன், இவ்வளவு நான் பயங்கரமா பிரீச் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு ஆண்டவர் இன்னொரு நபரை நீ மட்டும் வாப்பான்னு சொல்லிட்டார்னா, நரகத்தின் வலியை விட பல மடங்கு வலி எனக்கு இருக்கும். ஆரோனுக்கு அப்படிதான் எனக்கு இருந்திருக்கும். மோசைய நைல் நதியிலிருந்து தூக்கி எடுத்த மிரியாமுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நான் தான் ஆண்டவர், இவங்களுக்கு என் மூலமா தான் ஆண்டவர் வசனம் எல்லாம் கொடுத்தீங்க, நான் தான் ஆண்டவர் தூக்கி சுமந்த நான் இரு மோசேவா. ஆண்டவரே, நீங்க அழைக்கும் போது உங்க வாய் என் பேரை உச்சரிக்கணும். வேற ஒண்ணுமே வேண்டாம்பா, வேற ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே.

ஹல்லேலூயா. உச்சரிப்பார் அவங்க பேரு. ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லுவதுமா, எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டவர், இந்த என் உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் என்ன தெரியாதுன்னு சொல்லட்டும், எனக்கு ஒரு பெயின் கிடையாது. நீங்க என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லட்டும், ஒண்ணு எனக்கு தெரியாது. வேண்டாம், தெரிஞ்சு என்னங்க பண்ண போறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் வந்து அறிமுகப்படுத்துவாங்கல்ல, நீனக்கு பையனா எனக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சு என்னங்க, தெரிஞ்சு என்னங்க. யோபுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க உண்டு, தெரிஞ்சு என்னத்துக்கு. ஆனா நான் போகும் வழியை பரலோகத்தில் பேசுற என் தாசனாகிய யோபுவின் மேல் அப்பா உங்க வாய் என் பேரை உச்சரிக்கணும்னா ஆண்டவரே, மோசே வா, மோசே மாத்திரம் என்கிட்ட இப்படி கூப்பிட்டது எப்படி தெரியுமா, பரலோகத்தில் இருந்தவர் மேகத்தில் இறங்கி, மேகத்தில் இருந்தவர் இன்னும் மலையில இறங்கி, என்னால வானத்துக்கு ஏற முடியாதுன்னு சொல்லி. அவர் இருக்கிற இடம் வானம் தானங்க, என்னால் அங்க ஏற முடியாதுன்னு சொல்லி, என்னால் இவ்வளவு தான் ஏற முடியும் சொல்லி அந்த இடத்துல இறங்கி வந்தார் அல்லவா. நல்ல, அதாவது இந்த நாட்களிலே பைபிள்லாம் தியானிக்கும் போது, அதனாலதான் நீங்க எனக்கு என்னால ஒரு பிரசங்கமா எல்லாம் வந்து எடுத்து வச்சது பிரசங்கமா, ஆனா என்னால அப்படி போக முடியல, போக முடியல. ஏன்னா நம்மளை நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம், இந்த கிருபையில கழி கூறுகிறோம், அந்த கிருபை எதுக்கு கொடுக்கிறார் என்பதை மறக்கிறோம். அதாவது ஆண்டவர் வந்து அந்த பேரை உச்சரிக்கிற நாள் இருக்கு தெரியுமா, அன்னைக்கு அவர் டெசிஷனை மாற்ற மாட்டார், இன்னைக்கு மாத்துவார். இந்த குயவன் செய்யறது போல நான் உங்களுக்கு செய்யாம இருப்பேனோ, ஒரு கூட்டத்தை பார்த்து கட்டுவேன் நாட்டுவேன்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டம் வழி தவறி போயிட்டுனா நான் அவங்களுக்கு நான் அதை செய்ய மாட்டேன், நான் மனம் மாறுவேன் அப்படிங்கிறார். இன்னொரு கூட்டத்தை பார்த்து நான் இடிப்பேன் அழிப்பேன் சொல்லிவிட்டு அவர்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னா நான் அப்படி செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப இன்னைக்கு இந்த கிருபை நாட்கள் அவர் தம்முடைய டிசிஷனை, அவருடைய கோபம், ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் வெளிப்பட்டாலே ஜனம் இருக்காது, ஆனா அவருடைய தயவோ. அப்போ அந்த அந்த அந்த கோபத்தில் அடிக்கலான்னு கை வாங்கினாலும், அதான் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமை பொழுதில் என் முகத்தை மறைத்தேன், அடுத்து நித்திய கிருபை. அப்ப டிசிஷன் சேஞ்ச் பண்றார், ஐயோ வேண்டாம் பிள்ளை பாவம். இப்படி அன்னைக்கு சேஞ்ச் பண்ண மாட்டார், ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது கிருபாசனம், அன்னைக்கு இருக்கிறது நியாயாசனம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதி உள்ள நியாயாதிபதி. அன்னைக்கு என் பேர் உச்சரிக்கலன்னா என் லைஃபோடைய அர்த்தம் அதுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் இப்படி 100 டைரியை கொண்டு வந்து போட்டாலும் ஒன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்காக சபையே கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார் தெரியுமா, அவர் வாயை திறந்து சொல்லும் போது என்னுடைய ஃபுல் பேர் சொல்லலைனாலும் ஜான்னாவது கூப்பிட்றணும். ஆண்டவரே எல்லாரும் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தினர் என்ன மறந்து என் பேரே மறந்தாலும், சபை என் பேரே மறந்தாலும், என்னை சூழ்ந்திருக்கிறவங்க என் பேரை மறந்தாலும், அப்பா இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்களே, அங்க என்னை கூப்பிட்டு நெறிஞ்சிட்டு என் பேரை நீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா.

0: நீ ஏறி வாங்குற, நீ சமீபமா வா. எதுக்கு வரணும் ஆண்டவரே? நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். இப்படி இப்படி நடக்கணும் மோசே. அந்த மகிமையிலே மோசே, நமக்கு தெரியும், அவன் மலையில ஏறி போகிறான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. யாத்திராக 24 அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களிலே மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் இருந்தான். அப்போ இந்த அனுபவம் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பின் இருதயம் வேண்டும். மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் இந்த வார்த்தைகள் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட போது, உடன்படிக்கையின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதனுடைய 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே வந்து
1: கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின
0: எல்லா வார்த்தைகளின்படியும்
1: செய்வோம்
0: என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். மோசே வந்து சொல்லும், ஜனங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க ஏக சத்தமாய். அதுதான் தீர்க்க தரிசனமாக பின்னாட்களில் நடக்க போகிறது எழுதி வைத்திருக்கிறது. மீகா 4 எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயா 2 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒருமிச்சு எல்லாரும் வந்து எதுக்காக வர்றாங்க? கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளிலே நடப்போம். தேவ சமூகத்தில் அப்படிதாங்க வரணும். என்னுடைய வழிக்கான மருந்து மாத்திரம் அல்ல இந்த வசனம், என்னுடைய வழிக்கான தீபமும் இந்த வசனம். நம்ம எல்லாம் வழிக்கான மருந்தை மட்டும்தான் பார்க்கிறோம், வழிக்கான தீபமாய் பார்க்கிறோமா? ஜனங்கள் எல்லாம் சொல்லும் போது ஆட்டுக்கடா அடிக்கப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. அந்த இரத்தத்தை எடுத்து, பாதி இரத்தத்தை எடுத்து, அதனுடைய 6வது வசனத்திலே வாசியுங்கள், அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க
1: வாசித்தான்.
0: நல்ல கவனமா கேளுங்க, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் நமக்கு கிடைக்கப்பட்டதுக்கு முன்பதாக ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அதுதான் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தம் தெளிக்கப்படலைன்னா இந்த புஸ்தகம், இதுதான் நீங்க ஆராதனை நடக்கும் போது ஆண்டவருடைய இந்த பைபிளை பார்க்க வச்சார், எனக்கு அழுக வந்துட்டு. ஆமென். உடன்படிக்கையின் புஸ்தகம் ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசிக்கப்பட்டது. எதுக்கு அப்புறம் தெரியுமா? பலி செலுத்தப்பட்ட பலி மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து மோசே தெளித்ததுக்கு அப்புறமா. ஆமென். கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தம், ஆமென், அதனுடைய ஆமென் ஆமென் அதனுடைய மொத்த பாக்கியத்தை உள்ளடக்கின இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் இன்னைக்கு என் கையில இருக்கிறது என்றால், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்வதிலே எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. எல்லாரும் பைபிளை கையில எடுத்து உயர்த்தி பிடித்து ஆமே ஆமே ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் நேசிக்க எனக்கு கிருபை தான், எனக்கு ரொம்ப பிடிக்கணும் பாய்த இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றை விட எனக்கு இந்த பைபிளை தான் ரொம்ப பிடிக்கணும் ஆண்டவரே. என்னுடைய நண்பனா நான் பழகணுப்பா. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றை விட இது என் கையில கிடைக்கிறது. நான் கொடுத்து வாங்கினது 200-300 ரூபா கொடுத்துதான் வாங்கினேன். ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வேலை இருக்குது, இப்படி ஒரு வேலை இருக்குது. ஆரம்பத்துல மோசே வார்த்தையை சொல்றாரு, அதன் பிறகு கொஞ்சம் கூட அதனுடைய வேல்யூவை புரியணுங்கிறதுக்காக ரத்தத்தை தெளிச்சிட்டு இவன் புஸ்தகத்தை கையில் எடுக்கிறான். ஆமே, இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த புஸ்தகத்தை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம். எனக்காய் அடிக்கப்பட்டு, இன்னைக்கு என்னன்னா பைபிள் எங்கேயோ இருக்கு, போனு கையில இருக்கு, பைபிள் எங்கேயோ இருக்கு. நான் எல்லாருக்கும் அன்பா சொல்றேன், இந்த வேதத்தை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு தான் அங்க ஃபியூச்சர். அவ்வளவு தான் அன்பான வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், கர்த்தர் உணர்த்தி ஜெபிக்க வைப்பா. அதே நேரத்துல இதுக்கும் உனக்கும் இடையே இருக்கிற உறவு தான் அவன் ஃபியூச்சர் எழுதி வச்சுக்கோ. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருக்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப என்ன விட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன் தான் அர்த்தம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக் கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் கேட்டுக் கொள்வது எதுவோ எதுவோ. ஹல்லேலூயா. நேசிங்க, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டா, அப்படியே எனக்கு பதில் தெரியல, நீ எதுக்கு இப்ப பைபிள் திறக்கிற, மெசேஜ் எடுக்க தானே பைபிள் திறக்கிற. ஒரு காலத்துல அவன் என்ன பார்க்கறதுக்கு பைபிள் திறந்த, அப்பெல்லாம் உனக்கு மெசேஜுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீ பைபிள் திறக்கிறது மெசேஜ் எடுத்து கொடுக்க தானே, உனக்கு நீ எடுக்க பைபிள் தர ஒளியமே இல்லைனாலும் எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே. இந்த உதவாத எண்ணில் உறவானீர் என்பதின் அடையாளமா இந்த புஸ்தகத்தை என் கையில கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமே ஆமே. ஐயோ நாளைக்கு சண்டே போய் மெசேஜ் எடுக்க பைபிள் தர, ஃப்ரைடே மெசேஜ், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் மெசேஜ் எடுக்க, ரொம்ப பிஸி ஆயிட்டியோ, நான் மெசேஜ் எடுக்க மட்டும் இந்த பைபிள் தரப்பேனா, உங்களுக்கு போஜனத்தை நான் கொடுக்கறேன், நான் பட்டினியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் என்னன்னா ஒரு வாட்டி பைபிள் வாசித்து முடிச்சதும் ஏதோ நமக்கு எல்லாம் தெரியும் மாதிரி, ஒன்னும் தெரியாது. நீங்க 100 தடவை பைபிள் வாசித்து முடிச்சாலும் 101வது தடவை திறந்து அதுல வெளிச்சம் இருக்கும், அதுல பிரகாசம். அதுதாங்க பைபிள். இத நேசிக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டார்கள். மோசே, ஆமோசே, ஆமோசே, ஆண்டவரே நிறைய அற்புதம் கீழே பார்த்தாச்சு. இந்த மகிமை காணப்பட்டது, ஜனங்கள் தூரத்திலிருந்து பார்க்கறாங்க, தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது பட்சிக்கிற அக்கினி, ஆனால் நெருங்கி வந்தவனுக்கு தான் தெரியும் அது பட்சமான அக்கினி. அது பட்சிக்கிற அக்கினி அல்ல, பட்சமான தூரத்தில் இருக்கிறவனுக்கு அந்த மகிமை பட்சிக்கிற அக்கினி, நெருங்கி வருகிறவனுக்கு தான் பட்சமான பட்சமான அக்கினி. இந்த மகிமையில ஏறி வந்தானே மோசே, அவனுக்கு வெளிப்படுத்தின 5 காரியங்களை நான் வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது யாத்திராகமம் 33:12-13 வசனங்களிலே நானே சொல்லுகிறேன், டைம் இல்லாததுனால. கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமே. எதற்காக மோசே வருகிறார் தெரியுமா? அவர் வழிகளை அறிந்து கொள்ள, அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள அவர் ரெண்டை நெருங்குகிறானே, அந்த மலையில ஏறுகிறானே, அவனுக்கு அவர் கண்களில் கிருபை கிடைக்கும். இந்த கண்களில் கிருபை கிடைத்ததுனால மோசே பார்த்தீங்கன்னா நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஜெபம், ஆண்டவரே மன்னிப்பை கேட்கிறார், நீங்க கூட வரணும்னு சொல்றார், மகிமையை கேட்கிறார். இப்படி நிறைய ஏன் மோசே கேட்கறீங்கன்னா கண்களில், ஏன் நமக்கு ஜெபம் ஓட மாட்டேங்குது, ஏன் நம்மளால நிறைய கேட்க, நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு, ஆனா ஏன் கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம இன்னும் தூரத்துல நிக்கிறோம், தூரத்துல நிக்கிறோம். அதுதான் சொன்னேன், தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பட்சிக்கிற அக்கினி, நமக்கு பயம் மட்டும்தான் இருக்கும், கேட்கவே முடியாது, நெருங்கி வருகிறவனுக்கு அது பட்சமான அக்கினி. அவன் கேட்பான், கேட்டுட்டே இருப்பான், கேட்டுட்டே இருக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 19:21-22 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சமீபமாய் சேர்ந்து ஆண்டவரே பேச துணிந்தே என்றார். 18:27-28 வசனங்களில பேச துணிந்தேன் அப்படிங்கிறான், அதன் அர்த்தம் என்ன, தைரியம். 29 வசனம் பின்னும் அவரோடு பேசி, 30 வசனம் இன்னும் பேசி, 31 வசனம் மீண்டும் பேச துணிகிறான், 33 வசனம் இன்னும் ஒரு விசை. இந்த கிருபைய அவருடைய கண்களில் கிருபை பெறுகிறான் தெரியுமா, அவன் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பான், அவர் ஸ்டாப் பண்ணவே மாட்டார். சிம்பிளா சொல்லணும்னா அவர் போனை வைக்க, ஏன் ஜனங்களே உங்களால கேட்க முடியல, ஏன்னா நாங்க தூரத்தில் நிக்கிற ஒரு பட்சிக்கிறக்கு நீ நான் கேட்டு ஏதாவது செஞ்சிட்டார்னா, ஏ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அவரிடத்தில் கேட்க கடவன். அவர் யார்? சம்பூர்ணம் உள்ளவரும் ஒருவரையும். அந்த வசனம் தெரிஞ்சும் ஏன் நம்மளால கேட்க முடியல, தூரத்தில் நிக்கிறோம். அவர் வழிகளை கற்றுக்கொள்ள, அவர் வழிகளில் நான் நடக்கணும், அவர் வழிகளை நான் கற்றுக்கொள்ள நெருங்குவேனானால் எனக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அந்த கிருபையில நான் என்னதான் கேட்கிறேனோ அங்கிருந்து எஸ் எஸ் எஸ், அதுதான் கண்களில் கிடைக்கிற கிருபை. ஆண்டவர் 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். 45 அழிக்க மாட்டேன். 40 அழிக்க மாட்டேன். 10 கேட்டுட்டு உடனே ஆண்டவர் இதுக்கு மேல என்கிட்ட கேட்காதேன்னு சொன்னாரா? இல்ல, அவன் ஸ்டாப் பண்ணான், அவ்வளவுதான். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த லோத்து அங்க போய் ஒரு 10 ஆத்மாக்களையாவது ஆதாயப்படுத்துவான்னு சொல்லிட்டு. எங்க இப்படி நம்மளை நம்பிட்டு ஒருவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாம் லோத்துக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினது மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஆபிரகாமே லோத்த நம்புறான், ஒரு 10 ஆத்மாவையாவது இன்னைக்கு நம்மள நம்பி இருக்கிறார். கடைசியில பார்த்தா இவனே ஃபெயிலா. அப்ப இவன்கிட்ட 10 பேர் படிச்சுட்டு இருந்தாங்களே அவங்க. இரண்டாவதாக யாத்ராகமம் சாரி எபிரேயர் 8:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். எபிரேயர் 8:5 செய்ய அப்போ வாழ்க்கையில ஒவ்வொன்றை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு ஜெபிக்க என்ன சொல்லி தருவார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே நம்ம எதை செய்யறோம், எல்லா காரியத்துக்கும். ஒண்ணு வேண்டாம், இப்ப பிள்ளைங்க 12th படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, 12th படிக்க போற பிள்ளைங்க இருப்பீங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்? நம்ம மலையில ஏறி தேடுறோமா? உடனே எங்க மலை இருக்குன்னு பாக்குது, மலைனா பிரசனம், பிரசனத்துல தேடுறோமா? ஆண்டவரே நீங்க ஆல்ரெடி எழுதி வச்சிட்டீங்க என் பிள்ளைக்கு லைஃப், அந்த மாடலை எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே மலையிலிருந்து இறங்கும் போது மாடலோட வராரு. சிலர் வரும்போது மாடலா வருவாங்க, அது இல்ல, அவர் கொடுத்த மாதிரி. லைஃப் 12 சீஷர்களை இயேசு தெரிந்தெடுக்கணும். அதற்கு அவர் என்ன செய்தார்? இரவு முழுவதும் போய் மலையில ஜெபம் பண்றார். ஏன்? அவருடைய சித்தத்துக்கு மாறா இருக்கக்கூடாது. வாழ்க்கை துணை எப்படி தெரிந்தெடுக்கிறோமா? மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இரவு ஜெபம் பண்ண வேண்டி வரும். எப்படி வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? மேல இருந்து, அதாவது பெயர்க்கப்படுகிற ஆசரிப்பு கூடாரம் என்பது பெயர்க்க, இங்க இருந்து வெளியே போனாங்கன்னா அதை தூக்கிட்டு போவாங்க. பெயர்க்கப்படுகிற ஒன்றை கர்த்தர் அதை இப்படி செய்யுங்கிற ஒரு மாதிரியை கொடுப்பாருண்டா, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது மற்றவங்களுக்கு. அதனால யாரும் அதை விரும்ப மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். ஏன் விருப்பத்தில் கர்த்தருடைய வசனம் கை வைக்கணும்னா, நான் தூரத்தில் நின்று பார்த்துடுறேன். காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டதுனால தாங்க மோசே நின்ன இடத்துலலாம் மகிமை இறங்கிச்சு. யோவான் சொல்லுகிறான், நான் அவருடைய சத்தமாக இருக்கிறேன். வார்த்தை இப்போ யோவான் சத்தம் மூலமாய் வெளியே வருகிறது. யோவான் சத்தமாயிட்டான், யோவான் சத்தமாயிட்டான், இந்த வசனத்தினுடைய சத்தமா மாறிட்டான் யோவான். அதனால அவனை பார்த்து கேட்டாங்க, நீர்தான் மேசியாவா என்று. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். வார்த்தை சத்தமாச்சு, வார்த்தை மாம்சமாச்சு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 முன்னே பிறந்தவன் தான் யாரு? யோவான். அவனில் வார்த்தை எதுவா மாறிச்சு? சத்தமா மாறிச்சு. இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமா மாறிச்சு. சபையே வார்த்தை வாழ்க்கையா மாறணும். வார்த்தை அவனுடைய சத்தமாய் மாறின போது அவன்கிட்ட கேட்டாங்க, நீர்தான் மெசியாவே என்று. வார்த்தை மாம்சமான போது அவரை கண்டவர்கள் சொல்லுகிறார்கள், பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையா. இனி வார்த்தை நம்முடைய வாழ்க்கையானால் இந்த வேதத்தை நம்மில் வாசிப்பார்கள். இந்த செய்தி எழுக்கும் போது ஆவியானவர் என்னை எழுத வைத்த ஒரு காரியம், என்னில் கிறிஸ்துவை காண்பிக்க தவறினால் நான் தோற்றவனே. 1000 ஆத்துமக்கள் இருக்கிற ஒரு சர்ச் பாஸ்டரா இருக்கலாம், பல இடங்களிலே சென்று ஊழியம் செய்கிறவனாயிருக்கலாம், என் வாழ்நாளில் ஒரு விசையாவது நான் கிறிஸ்துவை காண்பிக்காமல் கோட்டை விட்டுட்டேனா, நான் நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், நான் தோற்றவனே. உலகம் என்னில் கிறிஸ்துவை காண விரும்புகிறது. சபையே, உங்களில் இந்த ஸ்திரீகளுக்கு சொல்லும் போது பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுவார், ஆமே உங்க நல் நடக்கையினால உங்க புருஷரை நீங்க ஆதாயப்படுத்தலாம். உங்களுக்குள்ள அந்த ஒரு மறைந்திருக்கிற குணம் அது வெளியே வரட்டும். இது நேர தலைகீழ. ஒழுங்கா ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்ன கேட்கல, அதனால உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படி சபிச்சுட்டு போறாளே, இவளை இப்படி சபிச்சா இங்க பாஸ்டர் என்ன சொல்லுவாரோ, அதனால நம்ம இனி சர்ச்சுக்கு. ஆமே, எரிகோ வர சீக்கிரம் விழுந்துட்டு 7 நாள்ல. என்னில் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இன்னும் ஏன் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? நான் ரட்சிக்கப்பட காரணம் என்ன? நான் கிறிஸ்துவை பார்த்ததுனால தானே, ஏதோ ஒரு வகையில். அப்போ இவங்க கிறிஸ்துவை பார்த்துட்டாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்களே. கிறிஸ்துவை போய் யார் காட்டணும்? ஆமே, நெருங்கி வா. மலையிலே மகிமை வெளிப்படுகிறது எதற்கு தெரியுமா? ஆமே, அவர் கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்க, காரியத்தை தெரிவிக்க. 3 யாத்திராகமம் 32:11-14 காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண. ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அவருடைய கோபம் பற்றி எரியும் போது மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார், கர்த்தர் தான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபப்பட்டாராம். காரியம் மாறுதலாய் முடிய. யாத்திராகமம் 33:21-24 கர்த்தர் அண்ட இடம் உண்டாக, கர்த்தர் அண்டை இடம் உண்டாக. யாத்திராகமம் 34:5 கர்த்தருடைய நாமம் அறிய, கர்த்தருடைய நாமத்தை அறிய. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. இயேசுவை யாருன்னு கேட்டா, இயேசு யாருங்கன்னு கேட்டா, எங்க கடவுள் வேற, வேற எங்க கர்த்தர் வேற, வேற எங்க ஆண்டவர் வேற, வேற. அதுக்கு மேல ஏண்ட கேட்காதீங்க. அவருடைய நாமத்தை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தினார் அல்லவா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? மோசே என் பக்கத்தில் வந்துடாத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த, அங்கே நில்லு நான் சொல்றேன். ஆனா இப்பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? அவர் பக்கத்துல நின்னு, நான் கர்த்தர், நான் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவரே, நீங்க அங்க இருந்துட்டு என்கிட்ட நான் இரக்கம் உள்ளவர்னு சொல்லுறீங்க, அது எனக்கு சந்தோஷம். ஆனா என் பக்கத்துல வந்துட்டு கர்த்தர் அவன் அருகே, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, செபிக்கலாம். யாத்திராகமம் 34:5
1: கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அங்கே அருகே நின்று,
0: அங்கே அவன் அருகே நின்று
1: கர்த்தருடைய நாமத்தை கூறினார்.
0: கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன கேட்க விரும்புறான்? நம்ம வேற எந்த பேரை கேட்டாலும் நமக்கு ஐயோன் இருக்கும், ஆனா இவர் பேரை கேட்டா, தேனிலும் மதுரமா, தேனிலும் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. சகோதரா, சகோதரா, உங்க பக்கத்துல அவர் நின்னு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? உங்க பக்கத்துல நின்னு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? சகோதரி, யாக்கோபும் பக்கத்துல வந்து வந்துட்டார், அந்த பிரச்சனத்துல நமக்கு வேற எந்த விருப்பமும் வராது. இப்ப யாக்கோபு கேக்குறான், உங்க நாமம் யாருக்கு சொல்லி கொடுத்தா யாக்கோபுக்கு அவருடைய நாமத்தை கேட்கணும்னு? அவர் வழிகளை அறிந்து கொள்ளவா, அவருடைய நாமம் உனக்கு தெரிவிக்கப்படும். கர்த்தர் அவர் அருகே நின்று அவருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அருகே நின்று நம்ம பக்கத்துல ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன நல்ல செய்தி சொல்ல போறாங்க? நானே இருக்கும். நமக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி தாங்க இது. எடுத்தது அவர் சத்தியம் உள்ளவர் சொல்லியிருந்தா மோசே பொத்துன்னு விழுந்திருப்பா, அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும், நின்று கர்த்தர் இரக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் அப்படிதான் கடந்து போகிற போது சொல்லிட்டே. அப்போ அவனுக்குள்ள அவருடைய இரக்கத்தை அவருடைய கிருபைய அவருடைய தயவை எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் சத்தியம் உள்ளவர் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய இரக்கத்தை அவருடைய இல்லைன்னா இந்த சத்தியத்துக்கு முன்னாடி எல்லாம் நிக்க முடியாதுங்க. உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே நெருங்கும் போது ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா அன்னைக்கு அவர் எப்படி வெளிப்படுத்த, நான் இருக்கிறவராகவே. இன்னைக்கு அவர் தான் இன்னும் அவர் அருகே நின்று கர்த்தர் இரக்கமும் ஒவ்வொரு ஸ்டெப்பா இரக்கமும் கிருபையும் நீ அதன் அர்த்தம் என்ன? இரக்கத்தை வைக்கிறார், கிருபையை வைக்கிறார், தயவை வைக்கிறார். இதெல்லாம் வச்சது எதுக்கு தெரியுமா? அவருடைய சத்தியத்துல நடக்க. அடுத்து சொல்றாரு, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை காக்குறேன், அக்கிரமத்தை பாவத்தை மன்னிக்கிறேன். அதே நேரத்துல அவர் விசாரிக்கும் போது பிதாக்களுடைய அக்கிரமத்தை நாலாம் தலைமுறையா. அப்ப எதுக்கு எனக்கு இரக்கத்தை கிருபை எல்லாம் வைக்கிறாருன்னா, இந்த வழியில நெருங்கி வாருங்கள், கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவே நமது வழியாயும் சத்தியமாயும் ஜீவனுமாயும் இருக்கிறார். ஆமேன்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

நம்மரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மாந்தர்கள் போற்றுகிற தேவன், தூதர்கள் போற்றுகிற தேவன், ஓ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களுக்கிடையே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திரரே.

அவை உம்மிடத்திலிருந்து வருவதில்லையே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர், ஓ எல்லா தீமையை நன்மையாய் இன்றைக்கு மாற்றுகிறார். எல்லா தீமைகள் இன்றைக்கு நன்மையாய் மாறுகிறார்.

தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிற யாரையும் தள்ளாதவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஓ, அவர் சகலரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாருடைய மேலே வைத்திருக்கிற அன்பு என்பது விலையேற பெற்றது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் யாரையும் தள்ளுகிறவர் அல்ல, தமிழத்தில் வருகிற யாரையும் தள்ளுகிறவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா! இயேசு வாழ்ந்த நாட்களிலே சொன்னார்கள், இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரே, இவர் பாவியான மனிதனோடு போஜனம் பண்ணுகிறாரே. ஹல்லேலூயா! எங்கே எல்லாம் ஜனங்கள் பாவிகள் என்று புறக்கணிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை சேர்த்து கொண்டு பாவங்களை மன்னித்தவர்களை பிள்ளையாய் மாற்றினவர், அவர்களை தம்மோடு சேர்த்து கொண்டவர் அந்த நல்ல தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். ஒருவரையும் ஒரு நாளும் தள்ளுகிறவர் அல்ல. தம்மை தேடி வருகிற யாரையும் ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. இந்த ஆராதனை வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்கப்பா, நான் உம்மிடத்தில் வருகிறேன், இருக்கிற வண்ணமாய் வருகிறேன், உள்ளபடியே உம்மிடத்தில் வருகிறேன்.

ஆண்டவர். உலகம் தள்ளலாம், உறவுகள் தள்ளலாம், உறவுகள் புறக்கணிக்கலாம், உறவுகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கலாம். நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து, நமக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து, உலகம் ஒருவேளை தள்ளலாம், உறவுகள் ஒருவேளை தள்ளலாம், இயேசு ஒருபோதும் தள்ள மாட்டார், இயேசு ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை தள்ளுகிறவர் அல்ல. நன்றி அப்பா, எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம், எத்தனை மகிமை உள்ள தேவனை பெற்றிருக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யாரையும் தள்ளாதவர், யாரையும் தள்ளாதவர், எல்லோரையும் நேசிக்கிறவர். அவர் இன்றைக்கு நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உலகம் தள்ளிட்டாங்களா? உலகம் தள்ளினதா? உறவுகள் தள்ளினார்களா? எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர்.

குயவன் கரத்தில் இருந்த களிமண் அது கெட்டு போயிடுச்சு. அந்த கெட்டு போன களிமண்ணை அவர் வேற பாத்திரமாய் அணையும்படிக்கு புதிய பாத்திரமாய் அணைகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல களிமண் போல இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இனி உருவாக்கப்படுவதற்கு வாய்ப்பில் அனைவரும் சொல்லியிருக்கலாம், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது, நன்மையை பார்க்க முடியாது.

உதாசீனப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட என் வாழ்க்கை, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிற என் வாழ்க்கை, மனிதர் அன்பை தேடி தேடி அடைந்து உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்னை புதுசாக அணைங்கப்பா. எத்தனை பேர்

அப்பா உங்களை அப்படி சித்தப்படி வனைய ஆவலா இருக்கிறார். உங்க விருப்பம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க விருப்பம் தோற்று போயிருக்கலாம், நீங்க உருவாக வேண்டும் என்று விரும்பின விருப்பம் தோற்று போயிருக்கலாம். ஆனா தகப்பனுடைய விருப்பம் தோற்று போகல, இன்னும் உங்களை உருவாக்க போகிறார். நம்ம உருவாக்க

விட்டு பசும் புள்ளில் மேய செய்தாரே. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல பல நேரங்களில் மனாந்திரத்தை அலைஞ்ச நம்ம ஆடுகளை தகுந்த மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தெரிகட்டு அலைஞ்ச நம்ம தகப்பன் தேடி வந்தாரே. மெய்ப்பன் தேடி வந்தபடி பிள்ளையாய் மாற்றி கொண்டாரே. என்னுடைய சேர்ந்து பாடுவீங்களா? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் மனாந்திரத்தில் திரிந்தேன், நீர் என்னை தேடி வந்து பசும் புள்ளில் மேய செய்தவரே. பசுமையான இடங்கள் எனக்காக

மனிதரன்பு மாயை என்று மனமுடைந்து நின்ற என்னை முன்பன்பால் தேடி வந்து மார்போடு அணைத்தவரே. ஐயாமா, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய அன்பு மாய, அது பொய் ஆயிரும். ஒரு நாள் பொய்த்து போயிரும். உங்க நம்பிக்கை வீணாக போயிரும். உங்க நம்பிக்கை கெட்டு போயிரும். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் நம்மை ஏமாற்றக்கூடியது, நம்மை விட்டு விலகக்கூடியது. நீங்க நம்பியிருக்கிற உறவு, நீங்க நம்பியிருக்கிற மனுஷங்க, நீங்க நம்பியிருக்கிற உறவுகள் உங்களை ஒரு நாள் தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடியவங்க. ஒரு நாள் உங்களை

உங்க வாழ்க்கை உருவாக்கப்படுங்க, உங்க வாழ்க்கை மாற்றப்படுங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உருவாக்க முடியாது, ஒரு முன்னேற்றமும் வராதுன்னு சொல்லப்படுகிற வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், இன்னும் ஒரு கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நான் விரும்புகிற பிரகாரமாக உருவாக்க ஒப்புக் கொடுக்க மாட்டானா என்று கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை இந்த வேளையில்

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போன மண் பாத்திரத்தை விரும்புகிற பிரகாரமாக வணைந்தது போல இன்னைக்கு கெட்டு போன எங்கள் வாழ்க்கையை அவ்வளவுதான். இனி ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று சொல்லப்பட்ட எங்க வாழ்க்கையில ஒரு புதிதான உருவாக்குதல் வாழ்க்கையில் நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக, எங்களை கர்த்தர் உருவாக்குவீராக ஆண்டவரே. எத்தனை பேர் ஆவலோடு என் கூட சேர்ந்து வேலையை ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உருவாக்குங்கப்பா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்படட்டும். ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது, தேவ பிள்ளை வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. எங்கே முன்னேற்றம் இல்லை எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, என் கர்த்தர் மறுபடியும் உன உருவாக்குறார், மறுபடியும் உன உருவாக்குறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குறாருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குறார். நம்முடைய விருப்பப்படி அல்ல, அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் மனைய விரும்புகிற வண்ணமாய் இந்த நல்ல வெளியில கர்த்தர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உன்னை மறுபடியும் கர்த்தர் புதிதாய் புதிதாய் அவர் விரும்புகிற வண்ணமாய், அவர் விரும்புகிற வண்ணமாய். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? அல்லேலூயா.

எங்களை வணையும்படி கற்பணிக்கிறோப்பா, எங்களை வணையும்படி ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை மாறட்டும், நன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், மேன்மை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், அடுத்தொரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை மாறட்டும், கேள்விக்குறியோடு இருக்கிற எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கர்த்தர் மறுபடி உருவாக்குகிற கிருபைக்காக நன்றி. ஒரு புதிய பாத்திரமாய் வணைந்து, நீர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்கி, மேன்மையான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அமர பண்ணுகிற கர்த்தாவே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல குயவர், நாங்கள் களிமண்ணப்பா, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக.

சிந்திப்போம் செயல்படுவோம். நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச ஒரு பெண்மணிய பார்த்தேன். உங்க வெற்றியின் ரகசியம் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னத அப்படியே சொல்றேன். சின்ன சின்னதா என்கிட்ட சண்டை போடுறவங்கள நான் என்னைக்கு அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே வெற்றிங்கிற படிக்கட்டுல முதல் படியில என் காலை வச்சேன். என்னை பத்தி அவதூறு பேசுறவங்களோட சண்டை போடுறத நிறுத்தினேன். என்னோட மாமியார் நாத்தனாரோட சண்டை போடுறத நிறுத்தினேன். என்னைய எல்லாரும் பார்க்கணும், நான் பேசுறதை எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணத்தை சண்டை போட்டு நிறுத்தினேன். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசைய சண்டை போட்டு நிப்பாட்டுனேன். என் மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட என்னுடைய உரிமைகளை சொல்லி சண்டை போடுறத நிப்பாட்டுனேன். வாக்குவாதம் பண்றதிலேயே குறியா இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணணுங்கிற எண்ணத்தை சண்டை போட்டு நிறுத்தினேன். எனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அது நிறைவேற போராடுனேன். என்னுடைய கனவு நிஜமாக போராடுனேன். எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு நல்ல பிரஜையா வாழ போராடுனேன். இதெல்லாத்தையும் என்னுடைய சுய முயற்சியால செய்ய முடியல. கடவுளை இருக பற்றிக்கிட்டேன். அவர் உதவியோட போராடிக்கிட்டு இருக்கேன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எவ்வளவு உண்மை! இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளை நாமும் நிறுத்தினோம்னா நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதுல பெரும் பகுதிய சண்டை போட்டு மத்தவங்களையும் நோகடிச்சு நாமும் புண்பட்டு வாழ்றத விட்டுட்டு சந்தோஷமா வாழுவோமே. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

அதிகாரம் 3. துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் படி சுதந்திரராக தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு தத்தங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. நான் அர்த்தேமாவையாவது தீக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும் போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதை படு. மாரி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரி ஆகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாத படிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

நமது பாவங்களையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்னலில் இறையருள், கிரேஸ் இன் கிரீஃப். வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 12:10. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் நிறைவாய் வெளிப்படும். My grace is sufficient for my power is made perfect in your weakness. கடவுள் சுகமளிப்பவர். யேகோவா ரஃபா, அதாவது சுகமளிக்கிற ஆண்டவர் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று யாத்திரையாகமம் 15:26 வாசிக்கிறோம். அவர் மாறவில்லை, அவரது வல்லமையும் குறையவில்லை. தமது குமாரனது மண்ணுலக பணிக்காலத்தில் கடவுளின் குணமாக்கும் வல்லமை நிகரற்ற வகையில் வெளிப்பட்டது. எல்லாவித நோயாளிகளையும் இயேசு சுகமாக்கினார். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றனர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சிலுவையில் நமது பாவங்களையும் ரோகங்களையும் அவர் சுமந்தார் என்று ஏசாயா 53:4-5 மத்தேயு 8:16-17 நாம் வாசிக்கிறோம். அவரது இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம், அவரது தழும்புகளால் குணமடைகிறோம். தொடர்ந்து இன்றும் செயலாற்றும்படி ஆவியானவர் திருச்சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார். அந்த பட்டியலை 1 கொரிந்தியர் 12:9-28 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நமது உடல் ஒரு நாள் இறக்க வேண்டியதை தவிர்க்க முடியாது. எனவேதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்படியானால் அந்த சத்துரு இன்னும் பரிகரிக்கப்படவில்லை. நாம் இறப்பிற்கு தப்பவே முடியாது. இனி வேதனையோ துக்கமோ இல்லை என்று சொல்லப்படும் பொன்னாள் வரும் வரை மனிதருக்கு நேரிடும் நோய்களால் நாம் பாதிக்கப்படலாம். விசுவாசி ஒருவன் வியாதிப்படும் பொழுது அவன் ஜபிக்க வேண்டும். திருச்சபையின் தலைவர்களை வரவழைத்து விசுவாச ஜபம் ஏறெடுக்க செய்ய வேண்டும். பாவம் ஏதும் உண்டோ என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். பொதுவாக அவன் சுகம் பெறுவான். அந்த பகுதியை வாசிக்கிறேன். யாக்கோபு 5:14-16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும்,
கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மை சுகமாக்காது விடும் வேளைகளும் உண்டு. அவருக்கு முன் உத்தமமாய் நடந்தும் சுகம் பெறாத பலரை திருமறை குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டாக பவுல் தனது உடலில் இருந்த முள்ளுடன் சமாளிக்க வேண்டியது இருந்தது. போதுமான கிருபையை மட்டும் கடவுள் அவனுக்கு வாக்களித்தார். அப்படியே தீமோத்தேயுவின் வயிறு அடிக்கடி பலவீனப்பட்டது. அப்படியே எப்பாப்ராதீத்து என்பவன் வியாதிப்பட்டு தாசாகும் தருவாயில் இருந்தான். அத்தனை அற்புதங்களை செய்த எலிசா தீர்க்கதரிசி வியாதியில்தான் இறந்தான் என்று 2 ராஜாக்கள் 13:14 வாசிக்கிறோம். சுகமடையாத தூயோர் சரித்திரத்திலும் ஏராளம். சாகும் வரை விழி இழந்திருந்த பேனி கிராஸ்பி அம்மையார் 1823 முதல் 1915 வாழ்ந்தவர்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாடல்களுக்கு மேல் தந்துள்ளார். அதில் ஒன்றுதான் பிளஸட் அஷூரன்ஸ் என்ற பாடல்.

ஹீஸ் எவ்வளவு அருமையான பாடல். அந்த அஷூரன்ஸோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். நன்மையான யாவும் இறைவனிடமிருந்து வருகிறது. அவர் வியாதிக்கு காரணர் அல்ல, ஆனால் அவர் அந்த வியாதிகளை நம்மை திருத்துவதற்கான பிறம்பாகவோ நாம் விளக்க முடியாத ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ பயன்படுத்தலாம். அவர் சர்வ வல்லவர், ஹீ இஸ் சாவரின். ஆனால் முடிவாக நன்மையாக அல்லது தீமையாக தோன்றும் யாவும் அவரது பிள்ளைகளின் நலனுக்காகவே இருக்கும். எனவேதான் ரோமர் 8:28 சொல்லுது, அன்றையும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்கு, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமது ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் அவர் நல்லவர். எனவேதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், எங்கள் ஆண்டவர் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உறுதியாக எங்கள் விசுவாசத்திலே நிற்போம். சகோதரி சாரல் நவ்ரோஜி பாடிய அருமையான ஒரு பாடலிலே ஒரு கவி,

healing or no healing, God is good. God is good all the time. Sukham kidaithadho kidaikavillaiyo, Devan nallava, eppozhudhum nallava. His grace is sufficient in our grief. Our kirubai namadhu innalil podum. My grace is sufficient for you because my power is made perfect in your weakness. Engal mahapariya devane, engalai aatrugira, thetrugira, ookuvikkira, utsaagapaduthugira indha nalla vaarthaigalukkaga naangal nandri sollugirom. எவ்விதமான பிரச்சனைகள் வழியாக நாங்கள் சென்றாலும், எவ்விதமான வியாதியிலேயே நாங்கள் அகப்பட்டிருந்தாலும், ஆண்டவரே நிறைவான புதிதான போதுமான உமது கிருபையே நீர் எப்பொழுது எங்களுக்கு தருவேன் என்று சொல்லி நிரந்தரமான ஒரு வாக்கை நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலம் எங்களை தாங்கும் என்று சொன்னீரே, அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அந்த வாக்கு தத்துவத்தை எங்களுடையதாக்கிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எவரும் எவ்விதமான வியாதியிலும் வேதனையிலும் துடிப்பிலும் தவிப்பிலும் இருந்தால், கர்த்தாவே, பீலேயாத்தின் பிசின் தைலத்தை அவர்கள் மேல் நீர் தடவி வேதனை நீங்க சுகமாயிரு என்று ஒரு வார்த்தை சொல்லி என் கிருபை உனக்கு போதும் என்று நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டுகிறேன். நாங்கள் மனுஷர் தானே, நாங்கள் மண் என்று நீர் நினைவு கூறுகிறீரே ஆண்டவரே. திராணிக்கு மேல் நீர் எங்களை சோதிக்க மாட்டீர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபைதாரும் கிருபைதாரும் கிருபைதாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

எல்லாரும் ஆமர்மையானவர்களே. தாவீது தேவனை பாடி துதித்தான். அதை தேவனே கேட்டார். தேவன் கேட்டு ஆடு மேய்த்தவனாக இருந்த தாவீதை அரசனாக்கி மகிழ்ந்தார். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன எங்கள் மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவர்.

நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே, நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை

எங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்குமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினதே, வெறுமை மாறினதே. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

எட்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல,

நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக, ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், தேவ

தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களா. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ யெஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அன்றுவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் நம்முடைய ஜனங்களை விழுந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதா ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். ஏசாயா 59:12. வங்கி ஒன்றை கொள்ளையடித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை விசாரிக்கும்படி 12 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அவனிடம் 2 வாரமாக விசாரணை நடத்தியது. அதன் பின்பு அவர்கள் அனைவரும் நீதிபதி முன்பாக வந்தனர். நீதிபதி அந்த குழுவின் தலைவரிடம், உங்கள் விசாரணை தீர்ப்பை எட்டிவிட்டதா என்று கேட்டார். அதற்கு அந்த குழுவின் தலைவர், ஆம், தீர்ப்பை எட்டிவிட்டது என்று கூறி தீர்ப்பு எழுதப்பட்ட பேப்பரை நீதிபதியிடம் கொடுத்தார். நீதிபதி அதை படித்துவிட்டு அந்த விசாரணை குழுவின் தலைவரிடமே மீண்டும் அதை கொடுத்து, நீங்களே அந்த தீர்ப்பை குற்றவாளிக்கு வாசித்து காண்பியுங்கள் என்று கூறினார். விசாரணை குழு தலைவர் எழுந்து, குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வங்கியில் நடந்த கொள்ளைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு நிரபராதி என்று தனது தீர்ப்பை வாசித்து முடித்தார். தீர்ப்பை கேட்டதும் குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சற்று நேரம் கழித்து குற்றம் சாட்டப்பட்டவனின் வழக்கறிஞர் அந்த மனிதனிடம், இந்த தீர்ப்பை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் குழம்பி போனவனாய் தன்னுடைய வழக்கறிஞரிடம், அப்படியானால் நான் அந்த பணத்தை வைத்துக் கொள்ளலாமா அல்லது அதை திரும்ப தர வேண்டுமா என்று கேட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த மனிதனைப் போல மற்றவர்களை சரிக்கட்டி நான் நிரபராதி என்று சாதித்து விடலாம். ஆனால் நாம் குற்றவாளி என்பது நம் மனதுக்கு நன்றாக தெரியும். நம் மனசாட்சியை பணத்தை கொடுத்து சரிக்கட்ட முடியாது. தாவீது பத்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக் கொள்ளும்படி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பத்சேபாளின் கணவன் உரியாவை கொன்றார். உரியா மரித்து போனதினால்தான் தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார் என்று உலகம் நினைத்து கொள்ளும் என்று தாவீது நினைத்தார். ஆனால் பாவங்களை மறைக்க முடியவில்லை, தேவன் வெளிப்படுத்தினார். அதன் பின்பு தாவீது தேவனிடம் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று கூறினார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம் இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் விஷயத்தில் மனம் திரும்பி நாம் தேவனிடம் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் வேண்டிக் கொள்கிறவைகளை தேவன் நமக்கு அருள் செய்வார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:20 நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மையினாலே வெல்லு. அன்பாலே நாம் இப்போ பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் அங்கே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவர் இந்த நிருபங்களிலே சொல்லி பல சத்தியத்தை நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த வார்த்தை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் நீதிமொழிகளின் புத்தகம் 25:21-22 இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 25:21, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். பாருங்கள், சாலமோன் ராஜா இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதும்பொழுது தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய செயல்பாட்டை அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். தீமையை நன்மையினாலே வெல்லு, தீமையை நன்மையினாலே வெல்லு. பார், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. இதுதான் இங்கே சொல்கிறார், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு என்ன செய், அவனுக்கு பானம் கொடு. நீ அப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையிலே குவிப்பாய். அது நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குன்றார். ஏன்னா அவனுக்கு, ஐயோ இவனுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணோம், இவன் போய் நமக்கு சோறு போடுறானே, நமக்கு இவன் போய் தண்ணி கொடுக்குறானே என்று சொல்லி அவன் மிகவும் நொந்து நூலாவான். அதுதான் ஆண்டவருடைய பாணி. அவருடைய டெக்னிக்கில் என்னன்னாக்கா, சத்ருவை சிநேகிக்கிற ஒரு காரியம்தான், தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறது தான் இயேசு ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியை. இன்னைக்கு அப்படி தான் செஞ்சார் அவர். தன்னை அவனுங்க வந்து பிடிக்க வராங்க, அரெஸ்ட் பண்ண வராங்க கெசமனிய தோட்டத்திலே. பேதுரு என்ன செய்கிறான், அந்த எதிரி பிடிக்க வந்தவனுடைய அந்த சிப்பாயினுடைய காதை வெட்டுறான். அப்போ கத்தி காதில் பட்டு காது துண்டாக வந்து விழுந்தது. ஆனால் இவர் நமக்கு என்னன்னு என்ன செய்யலை, இவர் போகாமல் அந்த காதை எடுத்து அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, தன்னை அரெஸ்ட் பண்ண வந்தவன், தன்னை சிலுவையில் அறைய வந்தவனுக்கு என்ன செய்கிறாரு, தீமைக்கு நன்மை செய்கிற தேவனாக இருந்தார். ஆமேன். அதே போல் தான் சாவர நேரத்தில், உயிர் விடுற நேரத்தில் வழியில் துடிச்சிட்டு கிடப்பார். அப்போ இவர் செத்துட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இன்னொரு போர் சேவகன் என்ன செஞ்சான், ஈட்டியால் தன்னுடைய விழாவில் என்ன செஞ்சான், குத்தனான் என்று பார்த்தோம். அப்போ கூட அவனுக்கு அவன் மேலே அந்த ரத்தம் பட்டதுனால அவன் கண்ணு தெரியாதவன் என்ன செஞ்சான், ஒத்த கண்ணு அவனுக்கு ரொம்ப நாளாக அவனுக்கு தெரியாமல் இருந்தது என்று அவன் என்ன செய்கிறாங்க, ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அவனுக்கு கண்ணு தெரிஞ்சது, அதனால தான் குத்தினவன் அவரை என்ன செஞ்சான், நோக்கி பார்த்தான் என்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவுடைய சுபாவம் என்னென்னா, தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அதுதான் ஆண்டவுடைய சுபாவம், இதுதான் அவருடைய பிரியமும் கூட, ஆண்டவுடைய விருப்பமும் கூட. அதை இன்றைக்கி அறியாமல் இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பழிக்கு பழி வாங்கிறது, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்கிறது. நம்ம நேற்று நாம் தியானித்தோம் 19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுங்கன்றார். நீ பழி வாங்காமல் கோபாக்கனுக்கு இடம் கொடுத்துட்டு நீ ஒதுங்கிக்கோ. ஆனால் நீ ஒதுங்கிறதோட மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் கூடுதலாக பவுல் நமக்கு சொல்லித்தராரு. பழி வாங்கிறத அவர்கிட்ட விட்டுட்டு நீ என்ன செய், அந்த தீமைக்கு நன்மை செய் என்று சொல்கிறார். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவர்கள் அதை செய்கிறோம், கொஞ்சம் யோசி பாருங்கள். நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் பழிக்கு பழி வாங்குகிறோம், இன்னைக்கு கோபத்துக்கு கோபத்தை தான் காட்டுறோம், உதாசீனத்துக்கு உதாசீனம் தான் செய்கிறோம். நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நம்ம என்ன செய்யலை, அழிக்க அவளை. அதனால தான் பவுல் சொல்கிறார் ஒன்று தேசலோனிக்கிற 5 அதிகாரத்தில், ஒன்று தேசலோனிக்கிற 5 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 14, மேலும் சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ரொம்ப முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் 5வது வசனத்தில். ஒன்று தேசலோனிக்கர் 5:15 அழகாக சொல்கிறார், ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்பான இது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு பொதுவான விருப்பத்தை கொண்டிருக்கிறார். இந்த 9 காரியம் என்னது? ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லு, திடனற்றவனை தேற்று, பலவீனரை தாங்கு, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரு, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்ய, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு, இடைவிடாமல் ஜபம் பண்ணு, எல்லாவற்றுக்கும் சோதனை செய். இந்த 9 காரியமும் நீ நானும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும் என்று தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவினுடைய சித்தம் என்று சொல்கிறார். சித்தம்டா விருப்பம். இந்த சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். உஞ்சி என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அன்பால் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மத்தேயு 7 அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பியது. என்ன கேள்வி என்றால், மத்தேயு 7:21 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் ஆகையால் அப்படின்னார். இந்த அக்கிரம செய்யக்காரன்னு யாரை சொன்னாருன்னு நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். யாரை சொல்கிறாரு? அற்புதங்களை செய்கிறவங்கள, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கள, ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தி அநேக பெரிய பெரிய ஊழியக்காரில் தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். நேற்று நம்ம நல்லா பார்த்தோம், நான் சொல்லுற என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன செய்வாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வருவான் அப்படின்னு. நீனு சனிக்கிழமையில் நம்ம தியானித்தோம், நீ அநேக அடி வாங்க போறியா, சில அடி வாங்க போறியா, இல்லை அடியே வாங்காத பாக்கியவனா வரப்போறியா அப்படின்னு. அன்பால் இதெல்லாம் கோயின்சேட் பண்ணுங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீ என்ன தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் எனக்கு நீ வரமாட்ட. யாரை பார்த்து? பெரிய பெரிய ஆளை பார்த்து சொல்கிறாரு. ஏன்? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல்ன்றார். என்ன பிதாவினுடைய சித்தம்? 6 மாதம் நான் ஜெபம் பண்ணுங்க இந்த இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே பிதாவினுடைய சித்தம் என்னன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் இந்த 14 இன்னைக்கு 18 தான் பிதாவினுடைய சித்தம், கிறிஸ்து இயேசுவினுடைய உங்களை குறித்து பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என்று எனக்கு பதில் சொன்னார். அப்போ இந்த 9 காரியத்தையும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு பிரமாணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த சுபாவத்தை கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் நாம் மாறணும் என்றால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்பானே இன்னைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்துவாக இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டுடைய சுபாவமும் அதுதான். சாப போக்குள்ள கூட தீமைக்கு என்ன செஞ்சார்? நன்மை தான் செஞ்சார். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு அன்பானே இந்த இதெல்லாம் என்னை மாற்றியது, என்னை திருத்தியது, என்னுடைய சுயநலத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கியது, என்னுடைய கெட்ட சுபாவத்திலிருந்து என்னை திருத்திய வசனங்களாக இருக்கிறது, உயிருள்ள வசனம். அன்பால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அநேக அனுபவத்தை நான் சொல்ல முடியும். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அநேக காரியங்கள், அதே அதன் மூலமாக அநேகரை நான் ஆத்தும ஆதாயம் பண்ணது உண்டு. ஊழியக்காரர் மத்தியில் ஊழியக்காரெல்லாம் என்னை வந்து கை நீட்டி பேசினார்கள், இவருக்கு பொல்லாதவன் அவ இப்படி இப்படின்னு எல்லாரும் என்னை வந்து நிந்தித்தார்கள், என்னை துன்பப்படுத்தினார்கள். அப்போ நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்காக ஜோம் பண்ண, ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நன்மை செய்யறது, எனக்கு வாய்ப்பு கொடுன்னு. அதே போல அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அப்படியே நின்று வெக்கி நின்று எப்படி புசி அது தாகமாக இருந்தால் தண்ணி கொடு, அவன் தலையில் அக்னி தலையில் குவிப்பான்னு சொன்னாரோ, அதே போல் அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு பொசிஷனில் ஓடி போய் உதவி செஞ்ச உடனே அவங்க உண்மையிலே அவங்க அப்படியே நொந்து நூலாகிட்டு அழுது ஜோம் பண்ணார். ஒரு ஊழியக்கார் எங்கள் பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஊழியக்கார், ஆண்டவரே இப்படியே சொல்லியே ஜோம் பண்ணார். என் காதால் கேட்டு நான் அழுதேன், ஆண்டவரே நான் அவரும் அவர் மனைவியும் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சகோதரன் நாங்கள் என்னவோ நினைச்சோம், என்னவோ நினைச்சோன்னா கெட்டவனாக நினைச்சோம், வில்லனாக நினைச்சோம், எங்களுக்கு எதிராக இருக்கிறோம்னு நினைச்சோம், ஆனால் இவர் மூலமாக தான் எங்களுக்கு இந்த உதவியை, பெரிய உதவியை நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன உள்ளார, உண்மையிலே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், சகோதரி நாங்கள் வாழ்த்துறோம் ஆசீர்வாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணாங்க அன்பாவிலே. அப்போ நான் அழுது, ஆண்டவரே உன்னை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்தீங்க, என்னது உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்தீங்க, என்னை கெட்டவன்னு சொன்னாங்க, என்னை நிந்தித்தாங்க, என்னை துன்பப்படுத்தினாங்க, ஆனால் அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நல்ல சான்ஸ், நான் கம்முன்னு இருந்தேனாக்கா அது நடந்திருக்காது. அப்போ தான் எனக்கு ஒரு சத்தியம் உனக்கு ஞாபகம் வந்தது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாத போனாலே அது பாவம்னார். அவர்களுக்கு வேண்டப்பட்ட அந்த உதவி செய்ய என்னால் முடியும். என்கிட்ட வந்து அவர் அழுகும்போது, நீ இப்படிலாம் என்ன நினைச்சல, இப்படிலாம் என்ன தூத்தி திரிஞ்சல, உனக்கு இதை நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா அதை செஞ்சுருக்க தேவையில்லை. ஆனால் அந்த வசனம் எனக்கு என்ன செஞ்சுது, தீமையை நன்மையினாலே வெள்ளு என்ற வசனம் வந்தது. ரோமர் 12 அதிகாரத்தை அதனால தான் திரும்பி சொல்கிறேன், இந்த ரோமர் 12 கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவேன். ரோமர் 12 நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அன்பாலே, அதில் அநேக ரகசியங்கள் புதைந்து கிடக்கிற ரோமர் அதிகாரத்தை நீங்கள் பேசணுன்னாக்கா 21 நான் பேசுவேன். அது ஒவ்வொரு வசனத்தையும் வச்சு அவ்வளோ ரகசியங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் அதில் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ரோமர் 8 12 ஒரு பொக்கிஷமான அதிகாரங்கள். நான் ஆதி காலத்தில் என்னுடைய திருச்சபையிலே நான் இருக்கும்போது வார்த்தையை கொடுத்த எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அப்போ எங்கள் லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சர்ச்சில் இருந்தேன் நான், அதனுடைய ஃபவுண்டர் என் தானியல் ஐயா, பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், விசுவாச வீரர் என்று தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட அவர் ரோமர் 8 100 தடவை வாசிங்கன்னு சொன்னாராம். இத்தனை வாட்டி? 100 உட்காந்து 100 நான் வாசித்தது உண்டு. ரோமர் 8 மட்டும் 100 வாசித்தேன். அதனால தான் அநேக சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அதே விட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரோமர் 12 100 வாசிங்க, ரோமர் 12 100 வாசிங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜீவியம் மாறும், உங்களுடைய குணாதிசயம் மாறும், உங்களுடைய தீமையெல்லாம் நன்மையை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றி போடுவார். சும்மா படிக்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவரே இந்த படிக்கிற இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம மாற்றணும். நம்ம கேட்டுக்கிட்டே படிக்கணும், ஆண்டவரே நான் ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதான சொல்கிறாரு ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள். அந்த மறுரூபமாகிற அனுபவம் தான் இந்த தீமைக்கு நன்மை செய்கிற அனுபவம். ஆமேன். இந்த தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்கிற அனுபவம் எப்போ வரும்னாக்கா, நீ மறுரூபம் ஆனாதான், ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய விருப்பம் என்னன்னு நீ அறிந்து கொண்டாதான் உன்னை மறுரூபமாக்க முடியும். அப்போ இந்த 1 தேசலோனிக்கர் 5 இந்த 9 காரியம் நீ மறுரூபம் ஆக வேண்டிய ஒரு காரியம். ஆண்டுடைய சித்தம் என்ன என்பதை, பிதா உன்னை குறித்து, என்னை குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவை குறித்து பிதாவுடைய விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ கிறிஸ்துவனை ஆவறது பெருசல்ல, நீ பிசாசுகளை துரத்துவது பெருசல்ல, நீ வந்து அற்புதங்களை அடையாளம் செய்வதை பெருசல்ல, உன்னை அறியேன் என்று சொல்ல ஆண்டவருக்கு 1 நிமிஷம். ஏன், ஆண்டுடைய விருப்பத்தின்படி செய்ய நீ தவறிவிட்டதுனால. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்களுக்குள்ள உதாசீனத்துக்கு உதாசீனம், எத்தனை ஊழியக்காரர்களுக்குள்ளார இன்னைக்கு தீமைக்கு தீமை, சண்டைக்கு சண்டை, கசப்புக்கு கசப்பு காட்டுகிற ஒரு ஊழியமாக செய்து கொண்டிருக்கிற அன்பாவிலே, அதையெல்லாம் இல்லாதபடிக்கு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக இருந்தோம் என்றால், தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய கிறிஸ்தவனாக இருந்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக நாம் மாற முடியும், இந்த மறுரூபமாக முடியும். எனவே இந்த ரோமர் 12 அதிகாரத்தை தயவு செய்து 100 வாசிப்பது மட்டுமல்ல, அந்த 100 வாசிக்கும்போது ஆண்டவரே இதன்படியாக நான் மாற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே தீமையை நன்மையினால் செய்ய, ஆண்டவரே நன்மை செய்து வெல்ல எனக்கு உதவி செய்யுங்க, நான் பழி வாங்காமல் ஆண்டவரே கோபாக்கனைக்கு இடம் கொடுக்குறோன்னா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே நாங்கள் தீமைக்கு உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்கவும், தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவும் உதவி செய்யுங்கப்பா.

பார்க்காதபடிக்கு சாத்தான் எங்களை வஞ்சித்து ஆண்டவரே எங்களை டைவெர்ட் பண்ணுற ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சாகிற வரைக்கும் உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற உதவி செய்யுங்க, மறுரூபமாக உதவி செய்ய அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ அன்மாலே.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

பிரைஸ்லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 13:39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய மீட்பு கிடைக்கிறது. மீட்கப்பட்ட நாளிலே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். எதை நோக்கி புறப்படுகிறார்கள்? கானானை நோக்கி புறப்படுகிறார்கள். இங்கே வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. என்னவென்றால், அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ண. காரணம், அவர்கள் வேகமாய் அங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள். அடுத்த வேளைக்கு இவர்களிடத்தில் என்று ஒன்றுமில்லை. இவர்கள் இனி இந்த வனாந்தரத்தை கடந்து கானானை அடைய வேண்டும். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம் என்றால், இவர்கள் 40 வருட வனாந்தரத்தில் இருந்தார்கள். அடுத்த வேளைக்கு என்று இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. தங்கள் வழிக்கென்று ஒன்றுமே ஆயத்தம் பண்ணவில்லை. அப்படி ஒன்றும் இல்லாத நிலையில 40 வருஷம் இவர்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவு வரவில்லை, தண்ணீருக்கு குறைவு வரவில்லை, பாதரட்சை தேயவில்லை, வஸ்திரம் பழசாகலை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தை. இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழைத்தது உண்மையானா? உன்னை தேவன் இரத்தத்தால் மீட்டெடுத்தது உண்மையானா? நீ தேவனால் நடத்தப்படுவது உண்மையானா? இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்த வேளைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறீங்களா? அடுத்த நாளை குறித்த கலக்கம் உங்களை பற்றி பிடிக்கிறதோ? அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? பாதியில வெட்டு விடுவாரா? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அல்லவா சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவம் நமக்காக அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்ட வார்த்தைகள் தானே. அடுத்த வேளைக்கு ஒன்றும் இல்லாமல் புறப்பட்ட ஜனங்களுக்கு 40 வருஷம் சாப்பாடுக்கு குறைவில்லை, தண்ணீர் பஞ்சம் இல்லை, அவர்கள் வஸ்திரம் பழசாகலை, செருப்பு தேயலை. காரணம், அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். தேவனுடைய அதிசயம் இதை சொல்லி தீராது, வர்ணிக்க முடியாது. ஆண்டவர் என்ன வாக்கு தந்திருக்கிறார்? மீகாயேல் 7:15, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களை என்னால் நடத்த முடிந்ததானால், இன்னைக்கும் மீட்கப்பட்ட உன்னை என்னால் நடத்த முடியும். அவர்கள் கண்களுக்கு என்னால் அதிசயங்களை காணப்பட முடியுமானால், உன் கண்களும் அதிசயங்களை காணும்படி செய்ய என்னால் முடியும் என்று கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள். ஏ

0: வெட்கப்பட்டு போக மாட்டே. கர்த்தர் உங்களுக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதினத்தின் காலத்தில் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அதிசயம் எவ்வளவு ஆச்சரியமானது. அடுத்த வேளைக்கு என்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணாத ஜனங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தாவை அதிசயமாய் இந்த வனாந்தரத்தில் நடத்தினீரே. அப்பா, உம்மை நம்பி உம்மால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறேன். நாளை குறித்த கலக்கத்தோடு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களே, இனி நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட பல புலம்பலோடு கலக்கத்தோடு இந்த நாளில் யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நடத்த நீர் வல்லவர் என்பதற்கு உடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நிறுத்தி உடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: நீங்கள் கேட்க போவது
2: வாழ்வும் வார்த்தையும்.
3: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அற்புதங்களை செய்கிறவர் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று யாத்திராகமம் 15:11 வாசிக்கிறோம். அற்புதங்களை செய்வதில் கத்தருக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை. கத்த செய்கிற அற்புதங்கள் நிரந்தரமானவை, மேன்மையானவை, மிகுந்த ஆசீர்வாதமானவை. அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை செய்கிற அசுத்த ஆவிகளும் உண்டு. வேதத்தில் அநேக இடங்களில இது குறித்து நாம் வாசிக்கிறோம். எகிப்தில் உள்ள மந்திரவாதிகள் மோசேக்கு முன்பாக அற்புதம் செய்தார்கள் இல்லையா? கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவைகள் ஒன்றும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க இயலாது. ஆகவேதான் மோசே, கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்டார். உங்களுக்கு வேண்டிய எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நிகழ்த்தி தர ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதத்தை செய்தார். மீனின் வாயிலிருந்து வெள்ளி காசை எடுத்து பெரிய அற்புதத்தை செய்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போசித்து மகா பெரிய அற்புதம் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பி அற்புதங்களை செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஜோபு பக்தன் பாடியிருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் அவசியம். விசுவாசிக்கிற இடங்களில்தான் அற்புதங்களும் நிகழும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொன்னாரே. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் தியானிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உள்ளத்தில் எனக்கும் அதை செய்வார் என்கிற விசுவாசம் பொங்கி வரும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சங்கீதக்காரன் அப்படித்தான் பாடுகிறார். 105 அற்புதங்களுக்காக கர்த்தரை விசுவாசிக்கிறதுடன் வாய் திறந்து அவரிடத்தில்

வாசிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் என்று சங்கீதம் 74:14 காண்கிறோம். ஆமாம், அந்த தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? 24 மணி நேரங்களில் இப்படியாக போகின்ற இந்த அலைவரிசையிலே நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: மாமா, வாக்கிங் போயிட்டு வர்றப்போ பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுங்களேன். மருமகா தன்னுடைய மாமனார் கிட்ட சொன்னான். சரிமானு சொல்லிட்டு வீட்டுல இருந்து இறங்கிய மாமனாருக்குள்ள அந்த எண்ணம் மெல்ல எட்டி பார்த்துச்சு. பாலும் காய்கறியும் வாங்கி வர சொன்னவா பணம் தர வேண்டாமா? ஏன் பென்ஷன் பணம் கண்ணை உறுத்துதோ? யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு. வாக்கிங் முடிச்சிட்டு பாலையும் காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்தாரு. வீட்டு காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போதே மகன் கடுமையான குரல்ல மருமகா கிட்ட பேசுறது கேட்டுச்சு. தோட்டச்செடிகளை வேடிக்கை பாக்குறது மாதிரி வாசல் பக்கமே நின்னுட்டாரு இவரு. மகன் கோபத்துல கேட்டான், நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்புனிய, பணம் கொடுத்தியா? கொடுக்கல, மாமாவோட பணத்திலேயே வாங்கிட்டு வந்துடட்டுமேனு பதில் சொன்னா மருமகா. ஏன், நான் வாங்குற 70,000 ரூபாய் குடும்பத்துக்கு போதலையா? தன்னோட மருந்து மாத்திர செலவுக்கு நம்ம கிட்டயே அப்பா பணம் கேக்குறாங்க? மகனோட குரல்ல கோபம் தெரிச்சது. உடனே மருமகா, ஐயோ அதுக்கு இல்லைங்க, அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்போ வீட்டு செலவை எல்லாம் நீங்களே பாக்குறதுனால என்கிட்ட ஒரு காஃபி கேக்குறதுக்கு கூட மாமா சங்கோச்சப்படுறாங்க. சுய மரியாதையா வாழ்ந்தவங்க அவங்க. இப்போ குடும்பத்துக்கு தானும் செலவு பண்றோமேன்னு எதையும் உரிமையா கேட்பாங்க. மாமாவோட மருந்து மாத்திரையெல்லாம் இனிமேல் நாம வாங்கி கொடுப்போம். அவங்கவுங்க செலவை அவங்கவுங்களே பாக்குறதா குடும்பம். ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்துக்கிறது தானே குடும்பம். மருமகள் சொன்னதை கேட்டு மகனின் குரலும் அடங்கி இருக்க மனநிறைவோட வீட்டுக்குள்ள போனாரு மாமனாரு. மருமகளோட இந்த வித்தியாசமான அணுகுமுறையை பார்க்கும்போது நம்ம மனசும் சந்தோஷப்படுது இல்லையா? தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல இருந்தாதான் இப்படி நினைச்சு பார்க்க முடியுங்க. அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும், அதை மதிக்க முடியும். இத தேவ மனுஷனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனை இருக்குதா? நம்மளை நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:35 வசனத்தை பார்ப்போம்.
2: Proverbs chapter 3:35.
1: 3:35.
2: 3:35.
1: ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள்.
2: The wise shall inherit glory, but shame shall be the legacy of fools.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது.
2: The word inheritance is very important.
1: ரெண்டு பேர் வித்தியாசமான சுதந்திரங்களை அனுபவிக்கிறார்கள்.
2: So there are two kinds of inheritance that is being obtained by two kind of people.
1: முதலாவது ஞானவான்கள் பெறுகிற சுதந்திரம், இரண்டாவது மதியினர் பெறுகிற சுதந்திரம்.
2: First the inheritance that is promised for the wise, the second is the inheritance that is promised for the fools.
1: ஞானவான்கள் கனத்தை அல்லது மகிமையை சுதந்தரிப்பார்கள்.
2: The wise shall inherit glory or honor.
1: அதே வேளையில் மதியினருடைய பங்கு அல்லது கனம், மதியினருடைய சுதந்திரம் கனவீனமாக இருக்கும்.
2: At the same time, the fool shall inherit shame.
1: பாருங்க, இந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை.
2: The word inheritance is a very beautiful word.
1: சுதந்திரத்துக்கும் சம்பளத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு.
2: There's a great difference between inheritance and income.
1: Inheritance, சுதந்திரம் என்பது அது வேறு ஒருவரிடத்திலிருந்து அல்லது முந்தின சந்ததியினிடத்திலிருந்து அது தானாக கடந்து வந்து நம்மை சேருகிற ஒன்று.
2: Inheritance is something that is passed on from another person or from the previous generation.
1: இந்த சுதந்திரம் என்பது பொதுவாக வேதனை இல்லாமல், சண்டை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நமக்கு உரிமையாக வந்து சேருவது.
2: This inheritance is something that is painless, which reaches us without any kind of strife or fight or any kind of struggle.
1: அதற்கு எந்த விலையும் கொடுக்க வேண்டியதில்லை.
2: That does not comes with a price tag.
1: அது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். It's a privilege that is bestowed upon a person as a result of a relationship. ஒருவரோடு இருக்கிற நல் உறவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல பொக்கிஷம் அல்லது அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தகுதி அல்லது பாக்கியம்.
2: That is a privilege or a prize that is bestowed upon a person for the result of a relationship.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஒருவன் ஞானத்தை தேடி, ஞானத்தை சம்பாதித்து, ஞானத்தோடு ஒருவன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து விடுவானால்,
2: If a person seeks wisdom, if a person gains wisdom and lives his life with wisdom,
1: அந்த ஞானத்தோடு ஒரு நல்ல உறவு அவனுக்கு இருக்குமானால்,
2: If he has a good relationship with wisdom,
1: அந்த ஞானத்தை பின்தொடருவானால்,
2: If he pursues and follows that wisdom,
1: அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது என்னவென்றால் கனம்.
2: He receives a big blessing, which is honor. நான்
1: நினைக்கிறேன் வாழ்க்கையில இந்த கனம், மரியாதை, கௌரவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நினைக்கிறேன்
2: I think this honor, glory or respect in life is very important.
1: 1 Corinthians 9:15 வாசிக்கும் போது,
2: If you read 1 Corinthians 9:15,
1: அங்கே பவுல் சொல்வாரு, என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுவார்.
2: Here Paul says, I would rather die than have anyone turn my bragging into meaningless words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கொரிந்து சபைக்கு இந்த வார்த்தை அவர் எழுதும் போது அன்றைக்கிருந்த கிரேக்க கலாச்சாரத்தில் இருந்த மக்களுக்கு இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம், அதனுடைய அழுத்தம் என்னவென்று அவங்களுக்கு நன்றா புரிந்திருக்கும்.
2: So when he wrote these words to the church of Corinth, the people or the Greek audience who lived in those days, they would have known the actual and the deep meaning of these words.
1: ஏனென்றால் கிரேக்க கலாச்சாரத்தில் இந்த கனம், மரியாதை என்பது அவர்களுடைய கலாச்சாரத்தில் அவர்கள் செய்கிற எல்லா பணிகளில், அவர்கள் எடுத்து செய்த எல்லா முயற்சிகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது.
2: It's because in Greek culture this honor or reputation played a very vital role in everything that they did in their life.
1: ஆகவே இந்த கிரேக்கர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எந்த முயற்சி எடுத்தாலும், போட்டிகளில் அவங்க பங்கெடுத்தாலும், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அவருடைய சமுதாயத்தில் கனம் பெற்றவர்களாக, மரியாதை உரியவர்களாக, கௌரவத்தை சம்பாதிப்பதுதான் அவங்க வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக அவங்க பார்த்தாங்க.
2: Therefore these ancient Greeks always strive to be recognized and reputed, and they want to gain this name and reputation wherever, whatever endeavors they try to do in their life.
1: அதற்காக அவங்க எவ்வளவு விலை கொடுப்பதற்கு ரெடியா இருந்தாங்க.
2: And they were also willing to pay any price for that.
1: அவங்க எவ்வளவு தூரமும் பிரயாணம் பண்ண ஆயத்தமா இருந்தாங்க.
2: And they were also prepared to travel any length for this.
1: தேவைப்பட்டால் தங்கள் ஜீவனையே கூட கொடுப்பதற்கு அவங்க ரெடியா இருந்தாங்க.
2: And if needed they were even prepared to lay down their life for this.
1: அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கிலும் சாகிறது கூட எனக்கு நலம் அப்படின்றாரு.
2: That's why Paul says I would rather die than have anyone turn my bragging to meaningless words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் இன்றைய காலத்துல கூட ஒரு சிலர் வந்து இந்த கனத்துக்கு கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: Even today in the present world we can see certain people who give much importance for this honor and reputation.
1: நான் நினைக்கிறேன் இந்த கனம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்.
2: I think this honor is very important in our life.
1: நான் நினைக்கிறேன் இந்த கனத்தை ஒருவன் இழந்து விடுவானானால் அவன் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை அவன் இழந்து விடுகிறான்.
2: I think if a person loses this honor in his life he loses many good things of his life.
1: நீங்கள் ஆதியாகமம் 34 அதிகாரம் 30 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: if you come to Genesis 34 and verse 30,
1: யாக்கோபு தன்னுடைய குமாரர்களாகிய சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள், நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை

0: குடும்பத்தார் நடுவில் தேவையில்லாத ஒரு விரோதம் எனக்கு வந்து விட்டது. அது மாத்திரமல்ல, எனக்கு இருந்த பாதுகாப்பையும் நான் இழந்துட்டேன்னு அவர் சொல்றாரு.
1: So here he says, because you have troubled me and you have made my smell obnoxious among the inhabitants, I have lost my peaceful coexistence with my neighbors and also I have lost my protection.
0: நான் நினைக்கிறேன் கனம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சொத்து. நான் நினைக்கிறேன்
1: I think honor is the greatest asset of our life.
0: நீங்க மூன்று விளைவுகள் இருக்கு கனத்தினால நமக்கு கிடைக்கிற மூன்று விளைவுகள். அதனாலதான் நம்ம கனத்தை ரொம்ப முக்கியப்படுத்தணும்.
1: So there are three outcomes of honor for which we are supposed to give importance to this honor.
0: முதலாவது கனம் என்ன செய்கிறதுனா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உறுதியை தருகிறது.
1: First honor builds robustness.
0: அதாவது ஒரு நல்ல பெயர் தான் பாருங்க, ஒரு நல்ல பிசினஸா இருக்கலாம், அது ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம், அவங்க செய்யற எதுக்குமே ஒரு உறுதியை கொடுக்கறது வந்து என்னன்னா அவங்களை நிலைச்சிருக்க வைக்கிறது வந்து கணம் தான்.
1: So it is good name or the honor that actually enables a person or his family or business whatever it might be to stay strong.
0: அவன் வந்து தன்னுடைய நற்பெயரை கணத்தை ஒருவன் இழந்து விடுவான் ஆனால் எல்லாமே உடைந்து நொறுங்கி விழுந்துவிடும்.
1: So if a person has lost their reputation the whole thing falls apart.
0: சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் பிஸ்னஸ்மேனாக இருந்தபோது அவரை குறித்து ஒரு செய்தி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது.
1: So recently when Donald Trump was a former president, when he was a businessman, there was a recent news that came in the newspaper about him.
0: அவர் வந்து என்ன செய்தார்னா அந்த பேப்பர்ல கடிதம் அந்த கட்டுரை எழுதினவர் மேலாக பேப்பருக்கு மேலாக ஒரு பெரிய வழக்கு தொடுத்தாரு.
1: So he launched a lawsuit against the person who wrote that article against about him.
0: என்ன வழக்கு அப்படினு கேட்டா,
1: what was that case?
0: அந்த பேப்பர் இவரை எப்படி போட்டிருந்தாங்கன்னா மில்லியனர் அல்லது லட்சாதிபதி அப்படின்னு இவரை குறிப்பிட்டிருந்தாங்க.
1: So in that article he was mentioned as a millionaire.
0: அவர் என்ன வழக்கு தொடுத்தார் தெரியுமா?
1: But what did he actually claim?
0: நான் வந்து கோடீஸ்வரன், நான் பில்லியனர், என்ன வந்து லட்சாதிபதி நீ சொல்லி என் மரியாதையை கெடுத்துட்ட.
1: But he said that I am a billionaire but you mentioned me as a millionaire and you have spoiled my name.
0: ஆகவே இத்தனை லட்சங்கள் என் பேருனுடைய கனத்தை நீங்க குறைச்சதுனால கெடுத்ததுனால நீங்க நஷ்ட ஈடா கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டார்.
1: So therefore he filed a case saying that since you have damaged my reputation and brand you are supposed to pay a penalty of so much of money to me.
0: ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு இருக்கிற அந்த பேர் அந்த கணம் தான் அவருடைய பிசினஸ் எல்லாவற்றிலையும் உறுதியை கொடுத்தது.
1: It's because he knows very well that the reputation or the name which actually gave him the great brand for his business.
0: ரெண்டாவது நான் சொல்லுவேன், இந்த கணம் என்பது நமக்கு உறுதியை கொடுக்கிறது மட்டும் இல்ல, கணம் என்பது நம்முடைய உறவுகளை கட்டி காக்க ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது.
1: So this honor not only builds robustness, second this honor bridges relationships.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க பாருங்க நம்முடைய நண்பர்கள் நம்மோடு சேர்ந்து வருகிறவர்கள் எல்லாரும் எதன் அடிப்படையில் நம்மோடு இணைகிறாங்க, நம்மள தேடுறாங்க, நம்மோடு பேச விரும்புறாங்க, நம்மோடு இணைய விரும்புறாங்க, நம்மோடு தங்களை சம்பந்தப்படுத்த விரும்புறாங்கன்னு கேட்டிங்கன்னா கணத்தின் அடிப்படையில்.
1: You know all the friends, associations, companions we have, if you just analyze on what basis they have that association with us, it is based on your good name and reputation.
0: அந்த கணத்தை இழந்து விட்டா நல்ல உறவுகள் கூட முறிந்து போகிறது.
1: But when you lose that reputation or name, even good relationships get broken
0: down. மூன்றாவது இந்த கணம் ஏன் முக்கியம்னு சொன்னா கணம் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பரிசுகளை அல்லது நம்ம வாழ்க்கையில பெரிய நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதே இந்த கணம் தான்.
1: And third, why this honor is very important? It's because honor brings a recommendation or rewards in our life.
0: நம்மள பற்றி நம்ம நம்முடைய நாம சொல்லுகிறத நம்புகிறதுக்கும் நம்பகத்தன்மை, நம்ம பொருட்கள் விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பெயரை குறித்திருக்கிற ஒரு மரியாதை கணம்.
1: So the very basis for all the things to happen for our business or brands to get grow up, it's just because the name and the honor that we have.
0: பாருங்க இதனுடைய காரணத்தினால தான் இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேம், அது என்ன பேர் வேணா இருக்கலாம், அந்த பிராண்ட் நேம் ஜனங்களுடைய மனதில் ஆழமா பதிக்கணும்ன்றதுக்காக பல கோடிகளை செலவழித்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸ்பான்சர்ஷிப்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேரை வந்து மனிதர்கள் மத்தியில, அவங்க கஸ்டமர்ஸ் மத்தியில நிலைநாட்டணும்.
1: So that's why you can see today that there are many business companies who invest huge sum of money for advertisements and branding just because they want to etch the name of their brand in the hearts of people.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: உண்மையாகவே உலகத்துல பெரிய மனிதர்கள் கனம் பெற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேரை கணத்தையும் காத்துக்கொள்வதற்கு எல்லா முயற்சி எடுப்பாங்க.
1: Truly to see people

0: who had a good reputation or good name in the society or in this world, they were very careful to keep up their name.
1: பாருங்க, இத வந்து நம்ம பெற்றுக்கொள்ள, நாம வந்து சுதந்திரிக்க நாம எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும்.
0: And we should be very careful to keep it or save it.
1: இதற்கு ரொம்ப அவசியம் என்னன்னு கேட்டா ஞானம்.
0: And what is more required is wisdom.
1: அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்து கொள்வார்கள்.
0: That's why that verse says the wise shall inherit glory.
1: யார் வந்து யாரை தேடி இந்த கனம் வரும், யாருக்கு இந்த கனம் சொந்தமாகும் அப்படின்னு கேட்டா ஞானவான்கள்.
0: So who will own this honor and who will receive this honor? It is their wise pen.
1: 2008 ஆண்டுல நியூ ஜெர்சியில வந்து ஒரு சம்பவம் நடந்தது அமெரிக்காவில்.
0: In 2008 in New Jersey in America there happened an incident.
1: ஒரு முறை ஒரு கேக் ஸ்டோர்ல வந்து கேக் ஆர்டர் பண்ணும்படி ஒரு குடும்பத்தார் வந்தார்கள்.
0: A family came to a cake store to order a cake.
1: அந்த கேக்ல ஸ்டோர்ல வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைக்கு வந்து பர்த்டே கேக் என்ன போட்டாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க.
0: சோ தே ஆஸ்க்ட் ஹிம் டு ரைட் ஆன் தி கேக் ஆஸ் ஹாப்பி பர்த்டே அடால்ஃப் ஹிட்லர்.
1: என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு அடால்ஃப் ஹிட்லர்னு பேர் வச்சிருந்தாங்க.
0: இட்ஸ் பிகாஸ் தே ஹவ் நேம் ஒன் ஆஃப் தேர் சைல்ட் வித் அடால்ஃப் ஹிட்லர் ஆஸ் நேம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போ இந்த இந்த கேக் கம்பெனி என்ன செய்ததுன்னு சொன்னா, அவர்கள் மேல வழக்கு தொடர்ந்தார்கள்.
0: So this cake company actually filed a case against them.
1: இத வந்து கேட்ட ஜட்ஜ் என்ன செய்தார் தெரியுமா?
0: So what did the judge do?
1: அவருடைய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரிடத்திலிருந்து அவர்களுடைய 4 பிள்ளைகளை வந்து இவர்கள் வளர்க்க தகுதியற்றவர்கள்னு சொல்லி அந்த பெற்றோரை விட்டு பிள்ளைகளை அவங்க பிரிச்சு அவங்கள வந்து வேற ஃபெசிலிட்டியில கொண்டு வளர்க்க சொன்னாங்க.
0: So this judge has ordered that the 4 children of their parents, maybe the children may be separated from the parents and they may be raised up or brought up in a separate facility.
1: காரணம் என்ன தெரியுமா?
0: You know, what is the reason?
1: இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது இந்த பிள்ளை மரியாதையை கெடுக்கத்தக்கதான பெயர்களை வைத்த பெற்றோர் இந்த பிள்ளைகளை வளர்க்க தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டாங்க.
0: And he said that these parents who gave these names where these children will undergo embarrassment as they grow up, they are not at all worthy enough to bring up this children.
1: இந்த செய்தியை நான் கேட்ட பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது.
0: When I read this word the story I remembered a word.
1: ஒரு காலத்துல அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கற பெயர் ஜெர்மனியில ஏன் அநேக நாடுகள்ல அவ்வளவு புகழ்ச்சிக்குரியதா இருந்தது.
0: Once this name Adolf Hitler was so popular in Germany and also in many other countries.
1: ஒரு காலத்துல இந்த பெயரை கேட்டு அநேகர் பயந்து நடுங்கினார்கள்.
0: Once there were many people who revered and feared at this name.
1: இந்த பெயர் அவ்வளவு பெரிய கனத்தையும் மரியாதையையும் சம்பாதித்து சேர்த்து கொடுத்தது.
0: This name faced so much of honor and name for it.
1: ஆனால் அதே பெயர் அதே நூற்றாண்டிலே பாத்தீங்கன்னா கனத்தையும் மரியாதையும் இழந்து போனதா இருந்தது.
0: But in the same century you can find it that it has lost its name and reputation.
1: ஒரு ஞானவான் யாருனா கனத்தை சுதந்தரித்து கொள்ளுகிறார்.
0: Actually who is a wise man? He is the one who inherits glory and honor.
1: இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்முடைய கனத்தை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற கௌரவத்தை நாம் சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக.
0: And today may the Lord speak with us and the Lord make us people who inherit this honor in our life.
1: இந்த கனத்தை சம்பாதித்து கனத்தை சேர்த்து கனத்தை பாதுகாத்து கொள்ள என்ன வழி?
0: What is the way to gain this honor, to keep this honor and safeguard this honor?
1: நான் இதை யோசித்த பொழுது பிலமோன் உடைய நிருபத்திலே இருந்த சில சத்தியங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்தி தந்தார்.
0: As he was meditating on this, the Lord revealed few truths from the epistle of Philemon.
1: இந்த பிலமோன் sorry அந்த பிலமோன் யார் என்று சொன்னால், அவர் அன்றைக்குள்ள கால சபையிலே பவுல் ஸ்தாபித்த சபைகளில் ஒரு விசுவாசியாக இருந்தார், ஒரு ஐஸ்வர்யமான விசுவாசியாக இருந்தார். அவருக்கு வந்து அடிமைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது.
0: So who was this Philemon? Philemon was a wealthy believer at the church, in one of the churches that was established by Paul and who could afford to have slaves.
1: இதில் இருந்த அடிமைகளில் ஒருவனுடைய பெயர் தான் ஒனேசிமோ என்று நாம் வாசிக்கிறோம்.
0: And one of his slaves was named as Onesimus.
1: இந்த ஒனேசிமோ ஒரு காலத்துல வந்து இவருக்கு ஊழியம் செய்தவர் இந்த எஜமான விட்டு ஓடி வந்து இப்போ ரோமாபுரியில இருக்கிறாரு.
0: This Onesimus was the slave who was first of a earlier working under Philemon but later he ran away and he came to Rome.
1: இப்போ இங்க பவுல் அவரை சந்திக்க நேர்கிறது. பவுலால் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்போ அவரை திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு பவுல் வந்து தீர்மானிக்கிறார்.
0: Now it happened that he met Paul and Paul preached the gospel to him and Paul also now convinced to return him back to his master.
1: இந்த ஒனேசிமோட பிரச்சனை என்னன்னா தன்னோட எஜமானுக்கு முன்பாக தனக்கு இருந்த கனம் மரியாதை அவன் இழந்து போயிட்டான்.
0: So this Onesimus has a problem because he has lost his reputation and honor before his master.
1: ஆகவே இவனுக்கு தன்னோட எஜமானிட்ட தானாக தனியா போறதுக்கு இவனுக்கு தைரியம் இல்ல.
0: Therefore he did not have courage to go back to his master on his own.
1: ஆகவே பவுல் என்ன செய்கிறார்னா இவருக்காக ஒரு சிபாரிசு கடிதத்தை எழுதுறாரு.
0: So therefore Paul wrote a letter of recommendation for him.
1: இவனை எனக்காக நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி எழுதுறாரு.
0: He wrote saying that you accept him for my sake.
1: நான் நினைக்கிறேன் இந்த கடிதத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு மனிதன் வந்து கனத்தை காத்துக்கொள்ள கவனிக்க வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களை பற்றி இங்க நாம் வாசிக்கலாம்.
0: So when you read this letter you can identify three important things a person should do to safeguard his honor.
1: முதலாவது,
0: first,
1: ஒரு மனுஷன் வந்து கனத்தை காத்துக்கொள்ள ஞானமா இருக்க வேண்டிய முதல் காரியத்தை பிலமோனின் நிருபம் 18-19 வசனங்கள்ல வாசிக்கலாம்.
0: You can read in Philemon verses 18 and 19 the first point.
1: அதுல வாசிக்கிறோம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே.
0: But if he had wronged you or owes anything, put that on my account. I, Paul, am writing with my own hand. I will repay, not to mention to you that you owe me even your own self besides.
1: இங்க சில வார்த்தைகள் ரொம்ப கவனித்து வாசிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள்.
0: There are certain words which have to be read very carefully.
1: 18ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த ஒனேசிமு ஒருவேளை உமக்கு அநியாயம் செய்ததுண்டானால்.
0: So if this Onesimus has wronged you or done any unjust thing,
1: உம்மிடத்தில் கடன் பட்டது உண்டானால்,
0: or if he owes you anything,
1: அவர் சொல்லுகிறாரு அதை என் கணக்கில் வைங்க.
0: You put that on my account.
1: எனக்கு கடனாக செலுத்து.
0: You pay it as a debt to me.
1: நான் அதை திருப்பி கொடுக்கிறேன்.
0: And I pay it back.
1: அப்போ இதுல மறைமுகமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா,
0: So what is indirectly said here?
1: இந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானிடத்துல பண விஷயத்துல அவன் உண்மையாக இல்லை.
0: This Onesimus was not faithful in matters of money with his master.
1: ஒரு விதமாக சொல்லணும்னா அந்த ஒனேஸ் அந்த தன்னுடைய எஜமானாக பிலமோன் இடத்துல இருந்து ரோமாபுரிக்கு அவன் வந்து சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏராளமான பணம் அவனுடைய பயணத்துக்கு செலவாகும்.
0: So in one way if you want to if you just think that if this person Onesimus ought to reach from Philemon to Rome then it means that he has to spend a lot of money for his travel.
1: அப்போ இவ்வளவு பணம் அவனுக்கு வந்திருக்க வேண்டுமானால் ஒருவேளை தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து திருடி கூட பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம்.
0: So if he needs so much of money then it means that he could have even robbed from his master.
1: அதனால தான் பவுல் சொல்றாரு அவன் ஏதாவது அநியாயம் செய்திருந்தா நான் கொடுத்துறேன்.
0: That's why Paul says here if he has wronged you then I will pay it.
1: உம்மிடத்துல கடன் பட்டிருந்தா அதையும் நான் கொடுத்துறேன்.
0: Or if he owes anything then I will pay it for you.
1: நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம கனத்தை பெற வேண்டுமா?
0: So for example if you need this honor in your life
1: na solven modalavadhu edhila nyanama irukkonna nammudaiya panathai kaiyalvadhila nama nyanama irukkonu.
0: First handle money with wisdom.
1: பணத்தை கையாளுகிறதுல ஞானமற்றவர்கள் அவங்க வந்து கனத்தை சுதந்திரிக்க முடியாது.
0: People who don't handle money with wisdom they cannot inherit honor.
1: ஆகவே தான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
0: If you read Luke chapter 16 verses 10-12,
1: கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான்.
0: He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what he is least is unjust also in much.
1: அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்?
0: Therefore if you have not been faithful in the unrighteous mammon who will commit to you trust the true riches?
1: அட கவனிங்க பிரியமானவர்களே,
0: listen carefully beloved ones,
1: நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய கனத்தையும் மரியாதையையும் நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாய் இருக்கிறவர்களாய் இருந்தால்,
0: if you are serious and very careful about maintaining a good name and reputation and honor,
1: உங்கள் வாழ்க்கையில நீங்க பணத்தை எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதில் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: You need to pay attention to the way you handle money matters.
1: அதாவது நாம கையில ஒப்புவிக்கப்படுகிற உத்தரவாதங்கள் நாம கொடுக்கப்படுகிற கொடுக்கிற பணங்கள் நாம் எப்படி அதை செலவு பண்ணுகிறோம், எப்படி கணக்கு கொடுக்கிறோம், எப்படி அதில் மீதத்தை நாம் திரும்ப கொடுத்து அதை நாம் ஜாக்கிரதையோடு செலவழித்து நாம் உத்தமமாய் சுத்த கைகளோடு இருக்கிறோம் என்பது நம்முடைய மரியாதைக்கும் நம்முடைய கௌரவத்திற்கும் அடிப்படை என்பதை மறந்துடாதீங்க.
0: The trust that is given to you, the responsibility that is given to you, the money matters that is given to you, the way you account it, the way you reconcile it, the way you keep it pure and clean, so that base, that paves a basis for your wisdom.
1: நீதிமொழிகள் 22:1
0: Proverbs 22:1
1: திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெளிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம்.
0: A good name is to be chosen rather than great riches, loving favor rather than silver and gold.
1: இங்க கவனிச்சீங்கனா ஏன் வந்து சாலமோன் வந்து இந்த நல்ல பெயரையும் நற்கீர்த்தியையும் பணத்தையும் ஒரே இடத்துல சம்பந்தப்படுத்தி பேசுறாரு?
0: So here you can see why Solomon combines a matter of a good name and riches together.
1: ஏன் சொன்னா நிறைய பேர் வந்து எதுல வந்து உண்மையற்றவளா இருக்காங்கன்னா இந்த பணத்துல தான் உண்மை இல்லாதவளா இருக்காங்க.
0: It's because most of the people remain unfaithful only in money matters.
1: அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய பேச்சுல, அவங்களுடைய வாக்குறுதிகள்ல அவங்க உண்மையா இருக்கிறது இல்ல.
0: They are not faithful or true in their giving and taking or in their promises that they make.
1: அநேகர் வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக அநேக குறுக்கு வழிகள்லாம் எடுத்து எப்படியா பணம் சம்பாதிச்சிரணும்.
0: There are many people who take all many kinds of shortcuts to gain money.
1: பாருங்க சில பேர் வந்து பணத்தை சம்பாதிக்க பொய்யே சொல்றது கூட அவங்க தயங்கிறது இல்ல.
0: Many people don't even hesitate to lie to make money.
1: துணிந்து பொய் சொல்லி துணிந்து ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கணும்.
0: So they dare to lie, they dare to deceive and they make money.
1: இப்போ எங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீங்க பணத்தை சம்பாதிச்சிரலாம், ஆனா உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா நல்ல பேர் இல்லாம போய்டும்.
0: But here you can gain money but you will lose your name.
1: அதனால தான் சாலமோன் சொல்றாரு திரளான பொன் வெள்ளியை பார்க்கிலும் நற்கீர்த்தி ரொம்ப விரும்பத்தக்கது, அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கன்றாரு.
0: That's why Solomon says a good name is to be chosen rather than the great riches and you have to choose that.
1: நான் நினைக்கிறேன் இந்த சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளல.
0: I think this Solomon's and Rehoboam did not learn this lesson.
1: என்ன பாடம் கத்துக்கலன்னு கேட்டா அவங்க அப்பா வந்து ஜனங்கள் மேல வைத்திருந்த பெரிய அந்த வரி சுமை இருக்கு பாருங்க, அவங்க கட்ட வேண்டிய கப்பங்கள் இருக்கு பாருங்க, அதை குறைக்கிறதுக்கு ஜனங்க கேட்டா ஜனங்கள்ட்ட இருந்து மரியாதை கணத்தை வாங்குறதுக்கு பதிலா பணத்துல தான் அவன் குறியா இருந்தான்.
0: When people requested him to lower the taxes that was burdened on them by their father, but he was not focused to reduce that, but he was much focused to make money using
1: that. ஆகவே அந்த பந்த வரிய குறைக்காம இன்னும் ஏற்றவனா செய்வனே தவிர குறைக்க மாட்டான், பணமே அவனுக்கு உரியா இருந்ததுனால முடிவுல பாத்தீங்கன்னா ஜனங்களுடைய நன்மதிப்பையும் பேரையும் அவன் கெடுத்து கொண்டதுனால அவனுடைய ராஜ்யத்தையும் அவன் இழந்துட்டான்.
0: Therefore, since he was much focused to even raise the taxes and give higher taxes rather than receiving the love and respect of the people, therefore he had lost his kingdom at the end.
1: பண விஷயங்கள்ல பிசாசானவன் நம்மை சோதிக்க முடியும் அப்படின்றது வேதத்தின்படி உண்மை.
0: And according to the Bible, it is true that this Satan can deceive us or tempt us in money matters.
1: மத்தேயு 4:8
0: Matthew 4:8
1: அங்கே இயேசுவிடம் உலகத்தினுடைய சகல ஐஸ்வர்யத்தையும் ராஜ்யங்களையும் காண்பித்து அவரை சோதனைக்கு உட்படுத்த பிசாசு முயற்சி செய்தான்.
0: So here this Satan tried to show all the riches of this world and tried to tempt Jesus.
1: மத்தேயு 19:22
0: Matthew 19:22
1: அங்கே இயேசுவிடத்தில் வந்த ஐஸ்வர்யமான வாலிபன் துக்கத்தோடு திரும்பி போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான்.
0: The reason why the young rich man who came to Jesus went away sorrowful because he was very rich.
1: லூக்கா 8:14 பார்ப்பீர்களானா தேவனுடைய வசனம் கிரியை செய்ய முடியாதபடி அவித்து போட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகப் பொருளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று வாசிக்கிறோம்.
0: We read in Luke chapter 8 and verse 14 that deceitful of the riches choked the word of God that it may not work out in the people.
1: வேதத்திலே அநேக மனிதர்கள் பிலேயாம், ஆகான், கேயாசி, யூதாஸ், அனனியா, சஃபீரா போன்றவர்கள் பண விஷயங்கள்ல பேராசை கொண்டவர்களாக தங்கள் வாழ்க்கையே இழந்து போன சம்பவங்கள் வாசிக்கிறோம்.
0: And we can also read in the Bible about many characters like Balaam, Achan, Gehazi, Judas, Ananias, Sapphira and more who lost their life and fell for this because of this riches and greedy of money.
1: அதே வேளையில பாத்தீங்கனா மறுபக்கத்துல மிகுந்த கனத்தோடு கௌரவத்தோடு மகிமையோடு வாழ்ந்த மக்கள் வந்து உதாரணமாக பேதுரு, பவுல், தானியேல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொடுக்கப்பட்டா கூட வேண்டான்னு சொல்லி உதறி போட்டாங்க.
0: On the other hand, you can see many saints of God who lived a very courageous life, who had honor and this good name in their life, who even refused money like Daniel, Peter, Paul.
1: நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா ஒருவர் பண விஷயங்கள்ல உண்மை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க மற்ற விஷயங்கள்லையும் உண்மை இல்லாமல் இருப்பாங்க என்பது உண்மை.
0: So generally when you see when someone is weak in money matters, there are chances chances that they can be weak in other matters too.
1: இந்த ஒனேசிமு தன்னுடைய எஜமானை சந்திக்க முடியாதபடி அவன் எஜமானிடத்தில் கனத்தையும் மரியாதையும் இழந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுடைய எஜமானுக்கு முன்பாக பண விஷயங்கள்ல அவன் உண்மையாக இல்லை.
0: So the reason why this Onesimus was not able to meet his master, the reason why he has lost his honor and name, it's because he was not faithful in money matters.
1: தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும் எதற்குன்னு சொன்னா கனத்தை சம்பாதிப்பதற்கு.
0: And as a children of God, the Lord should give us wisdom for us to handle money matters.
1: கனத்தை சம்பாதிக்க.
0: To inherit honor.
1: எப்படி கனம் வரும்?
0: How will we inherit honor?
1: பண விஷயங்கள்ல ஞானமாக நடந்து கொள்ளும்போது.
0: When you handle money with wisdom.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்ப முதலாவது எதில ஞானம் தேவனா பண விஷயங்கள்ல ஞானத்தை நாம பண விஷயங்களை கையாள்வதற்கு ஞானம் தேவை.
0: First, to handle money with wisdom, we need it.
1: இரண்டாவது எதற்காக நமக்கு ஞானம் தேவை?
0: Second, why do we need wisdom?
1: நீங்கள் பிலமோன் எழுதின நிருபம் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 17 வசனத்தை பாருங்க.
0: If you read the epistle to Philemon, verse 17.
1: அங்கே ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமான என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும்.
0: If then you count me as a partner, receive him as you would me.
1: எனக்கு ரொம்ப இந்த வசனம் ரொம்ப பிடித்திருந்தது.
0: I like this word very much.
1: இதுல ரெண்டு காரியம் இருக்கு.
0: There are two things here.
1: அதாவது பவுல் வந்து இந்த பிலமோனை எப்படி நம்பினார் என்று சொன்னால் தான் கடிதம் எழுதினால் தான் சிபாரிசு செய்தால் நிச்சயமாகவே இந்த பிலமோன் ஒனேசிமு செய்த தவறுகளை மன்னிப்பான் என்று Paul வந்து நிச்சயமாய் நம்பினார்.
0: Paul was very sure and he believed that if he write a recommendation letter for this Onesimus, he was very sure that the Philemon will forgive him and accept him.
1: அவன் செய்த தவறுகள் அவனுடைய பிழைகளை மன்னித்து இந்த ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுவான் என்ற நம்பிக்கை பிலமோனை குறித்து பவுலுக்கு இருந்தது.
0: So Paul had this trust about Philemon that if he writes this letter then he will accept his that he will forgive his faults and flaws and he will also accept him this Onesimus.
1: இன்னொரு பக்கம் நீங்க அடுத்த பக்கம் பார்ப்பீங்களானா
0: on the other side if you read
1: Onesimo கூட ஒரு காரணம் தவறு செய்தவன் தான் குற்றம் செய்தவன் தான் ஆனால் பவுல் எழுதி கொடுத்த பிலமோனுக்கான கடிதத்தை தாழ்மையுடன் அதை சுமந்து தன்னுடைய எஜமானை சந்தித்து கடந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தவனாய் நாம் பார்க்கிறோம்.
0: On the other hand, you can see this Onesimus was also very humble to carry this apology letter that was written by this Paul to his master.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அப்போ ஞானம் எதுக்கு தேவைனா முதலாவது பண விஷயங்களை கையாளிறதுக்கு ஞானம்.
0: First, we need wisdom to handle money matters.
1: இரண்டாவது எதுக்கு ஞானம் தேவைனா நம்முடைய தவறுகளை கையாள்வதற்கு ஞானம் தேவை.
0: Second, handle mistakes with wisdom.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: குற்றம் செய்யாதவங்க யாருமே கிடையாது.
0: There is no one who have not committed mistake.
1: ஆனால் நம்முடைய தவறுகளை குற்றங்களை நாம் சரியாக கையாள நாம் அறிந்து விடுவோமானால் அந்த ஞானம் நமக்கு கனத்தை முடிவிலே கொண்டு வரும்.
0: But if we handle our mistakes carefully and cautiously then that will bring us honor at the end.
1: நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் பிழைகளையும் நாம் கையாள்வதில நாம் தவறு காண்பிப்போமானால் நாம் சரியாக கையாளவில்லை என்றால் நிச்சயமாகவே முடிவு வந்து ஒரு பெரிய அவமானமாக முடியும்.
0: If we don't handle properly or mishandle the mistakes without wisdom then the after effects will be very devastating.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: எவ்விதமாக இந்த குற்றங்களை சரியாக கையாள்வது?
0: How to handle mistakes right?
1: முதலாவது நான் சொல்வேன் குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: First, accept your mistakes.
1: If you have done mistakes, it is your responsibility to accept your own mistakes. 1 John 1:10.
0: First John chapter 1 and verse 10.
1: நான் பாவம் செய்யவில்லை என்று நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோமானால் என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்காது.
0: If we say that we have not sinned, we make him a liar and his word is not in us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: பாவம் செஞ்சிட்டு பாவம் செய்யல அப்படின்னு நாம் சொல்வோமானால் நாம் தேவனை பொய்யராக மாற்றுகிறோம் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லுகிறார்.
0: If after we commit a sin, if we say we have not committed it, then we make God a liar and his word is not in us.
1: நான் சொல்லுவேன் நம்ம தவறு செய்யறது இயல்புதான் ஆனா தவறு செய்த பிறகு அது உணர்த்தப்படும் போது கண்டுபிடிக்கப்படும் போது நமக்கு எடுத்துரைக்கப்படும் போது நாம உணரும் போது அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கான உத்தரவாதத்தை நாம் எடுக்க வேண்டும்.
0: Actually committing mistake is natural, but when you realize that mistake, when you are convicted, when you are found out, when you are said about that mistake, we have to accept it and take a responsibility for it.
1: நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய போராட்டம் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வது, அதற்கான உத்தரவாதத்தை எடுப்பதுதான்.
0: So one of the greatest struggle that every man has is to accept the mistake and take a responsibility for the mistake that I committed.
1: நான் எப்பமே இத பத்தி பேசும்போது இந்த வாலிபர்களுக்கெல்லாம் சொல்லும்போது ஏழு வார்த்தைகள் நான் சொல்வேன், மன்னிப்பு கேட்காம உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளாம நழுவி ஓடுற ஏழு வகையான பாதைகளை எப்படி மனிதர்கள் தெரிந்து கொள்றாங்க.
0: So whenever I speak this to young people, I used to say seven words which actually says about seven words as if to just move away without asking forgiveness or accepting your mistakes.
1: அதாவது ABCD னு A to G வரைக்கும் சொல்லுவேன்.
0: So I can tell it from A to G.
1: A வந்து என்னன்னு சொன்னா, act as if nothing happened. எதுவுமே நடக்காதது போல ஒரு நாடகம் நடிப்பது.
0: It first is act as if nothing happened.
1: காயின் இதுதான் செய்தான். தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணிட்டு என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியான்னு கேட்டான்.
0: This is what Cain did. He killed his brother and he asked, am I my brother's keeper?
1: இரண்டாவது B for blame game, மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவது.
0: And second is blame game.
1: செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவர் வந்து ஆதாம்ட்டையும் ஏவாள்ட்டையும் கேட்கும்போது அவங்க தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளல, நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தாள்னு இவன் சொல்ல, அவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சர்ப்பத்தின் மேல பழியை சுமத்துகிறவர்களாய் காணப்படுறாங்க.
0: So when Adam and Eve also committed mistake and when the Lord asked them, they did not accept their mistake, but rather Adam said, the wife you gave me, she gave the fruit and also she said the serpent beguiled me.
1: C for cover up, மறைப்பது, மறைக்க முயற்சி செய்து பிரச்சனையை முடிச்சிடலாம் நினைக்கிறது.
0: C for cover up, where you try to cover it up and finish the problem.
1: மோசே எகிப்தியனை கொலை செய்து அவனை புதைத்து விட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைச்சான். ஆனா இவன் பண்ற கவர் அப்ப வேற ரெண்டு பேர் பாத்துட்டு இருந்தாங்க.
0: Moses killed the Egyptian and buried him thinking that he has covered up everything, but there were two other people who were watching it.
1: D for denial, சுத்தமாக மறுப்பது, செய்யவே இல்லை என்று சொல்வது. அனனியா சப்பீராள் இதை செய்தாங்க. இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உண்மையை மறுத்து பேசினாங்க.
0: And D for denial, which is being done by Ananias and Sapphira, who said that we sold only for this much, and they covered the truth and they denied the truth.
1: E for evidence removal or tampering, அதாவது சாட்சியங்களை கலைப்பது அல்லது அதை மாற்றுவது.
0: E for evidence removal or tampering,
1: இதை வந்து தாவீது செய்தான். அவன் பத்சேபாளோடு பாவம் செய்துவிட்டு அதை வந்து மறைப்பதற்காக அவளுடைய கணவனாகிய உரியாவை கொன்று போட்டான்.
0: So here David committed this sin with Bathsheba and in order to remove that evidence he killed her husband Uriah.
1: F for fighting with the questioners, கேள்வி கேட்பவர்களோடு சண்டையிடுவது.
0: And F for fighting with the questioners,
1: நீங்கள் யோவான் 9 அதிகாரத்துக்கு வருவீர்களானால், நீ பாவத்திலே பிறந்தவன், நீ எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறாயான்னு சண்டை போட்டாங்க.
0: If you come to John chapter 9, you can read, they fought with him saying that you were born in sin, do you teach us?
1: G for go after the messenger, நமக்கு குற்றத்தை உணர்த்துகிறவர்களுக்கு பின்பாக பின்தொடர்ந்து போய் அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பது.
0: And G for go after the messenger, you go after the messenger and you do evil to the one who told us.
1: அதாவது இத வந்து நீங்க ஏரோதின் வாழ்க்கையில பார்க்கலாம். நீ வந்து உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறான்னு சொன்ன உடனே அதன் நிமித்தம் கோபமடைந்து யோவான் ஸ்நானகனை அவன் சிறையில் அடைத்து வைத்தது பார்க்கலாம்.
0: So you can read this in the life of Herod, where when John the Baptist said that he was committing a sin with this brother's wife, he immediately put him in prison.
1: ஆனால் நீங்க அந்த ஏழு காரியத்தை நீங்க செய்தாலும்,
0: but if you do all the seven things,
1: ஒருவேளை நீங்க ஒண்ணு நடக்காத போல நடிக்கலாம்,
0: you may act as if nothing happened,
1: மற்றவர்கள் மேல் பழிய சுமத்தலாம்,
0: you may make a play game,
1: தவறை மறைக்கலாம்,
0: you may cover up,
1: நான்காவது நடக்கவே இல்லைன்னு மறுக்கலாம்,
0: you may deny that it never happened,
1: அதனுடைய தடயங்கள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம்,
0: you may remove even the evidence,
1: நம்மட்ட கேள்வி கேட்கிறவர்களோட சண்டையிடலாம்,
0: you may also fight with the questioners,
1: நமக்கு செய்தி சொன்னவர்களை பின்தொடர்ந்து போய் தீங்கு செய்யலாம்,
0: you can also go after the messenger and do evil to them.
1: ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புற வரைக்கும் குற்றத்திலிருந்து வெளியே வர முடியாது.
0: But until you ask for forgiveness and repent, you cannot come out of the mistake.
1: இதை நாம சீராக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலனா கணம் வராது, முடிவுல நம்ம நமக்கு பெரிய அவமானம் தான் காத்திருக்கும்.
0: If you don't handle this properly, you will not receive honor, but at the end there will be a shame.
1: நான் சொல்லுவேன், எப்படி இந்த தவறுகளை சரியா கையாளணும்னா, முதலாவது நம்முடைய தவறுகளை நாம வந்து சரியாக கையாளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்.
0: First, how to handle mistakes right? First, accept your mistakes.
1: நாம செய்த தவறுகளை நாம தான் அங்கீகரிக்கணும்.
0: So you have to take responsibility for the mistake that you've committed.
1: இரண்டாவது இன்னொரு பகுதி இருக்கு, அது என்னன்னா, மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு நாம கொடுக்க வேண்டிய மன்னிப்பை துரிதமாய் கொடுத்து விட வேண்டும்.
0: And the second part is administer forgiveness soon to the mistake of others.
1: எபேசியர் 4:26-27.
0: Ephesians 4:26-27.
1: நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath, nor give place to the devil.
1: மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் போது கோபப்படுவது இயல்புதான்.
0: When people commit mistake others against us, it is natural that we become angry.
1: வேதம் சொல்லுது கோபம் கொள்ளுங்க, ஆனா பாவத்துக்கு நேரா போயிடாதீங்க.
0: But the Bible says be angry but do not sin.
1: சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக குறித்த காலத்துல, குறுகிய காலத்துல சீக்கிரமா கோபத்தோட்டு வந்துருங்க.
0: So you come out of that anger before the sun sets down or in a short period of time.
1: சங்கீதம் 37:8 சொல்கிறது.
0: Psalm 37:8 says,
1: கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம்.
0: Cease from anger and forsake wrath. Do not fret, it only causes harm.
1: பிரசங்கியின் புத்தகம் 7:9 சொல்கிறது.
0: Ecclesiastes 7:9 says,
1: உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடி கொள்ளும்.
0: Do not hasten in your spirit to be angry, for anger rests in the bosom of fools.
1: அப்ப நான் அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: இந்த மூடர் வந்து கோபம் கொள்ளுவாங்க, ஆனா கோபத்தை விட மாட்டாங்க, அது தங்க மடியிலே வச்சிருப்பாங்க.
0: It means that the fools will be angry, but they will not leave up or give up that anger. They will make it to rest in their bosom.
1: ஞானம் எங்க இருக்குனா, நாம மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை நாம துரிதமாக மன்னித்து அவர்களை விடுதலை செய்வது.
0: So where is the wisdom lies? It wisdom lies in place where when we forgive others mistakes soon and live it off.
1: மத்தேயு 18:21-22.
0: Matthew 18:21-22.
1: பேதுரு இயேசுவிடத்தில் வந்து கேட்டார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான்.
0: Then Peter came to him and said, Lord, how often shall my brother sin against me and I forgive him? Up to 7 times.
1: Yes, avanukku solugirar 7 tharam mathram alla 70 tharam mattum endru unakku naan solugiren.
0: Jesus said to him, I do not say to you up to 7 times, but up to 70 times 7.
1: 22nd vasanathila vasikkirom.
0: Verse 22
1: we can 70 tharam kuda nee madikkanum.
0: So you can even forgive him 70 times 7.
1: Vartha enna?
0: What does it mean?
1: Namma vaalkaiyila nama கணத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் எதுல ஞானமா இருக்கணும்னா, மன்னிப்பு கேட்பதுல மாத்திரம் இல்ல, மன்னிக்கிறதுலயும் நாம கவனமா இருக்கணும்.
0: In order to inherit honor in our life, we should not only be careful to ask for forgiveness, but we should be very careful to administer forgiveness.
1: யாருக்கு கணம் வரும்?
0: Who will receive this honor?
1: முதலாவது பணத்தை ஞானத்தோடு கையாளுகிறவர்கள்.
0: First, who handle money with wisdom.
1: இரண்டாவது தவறுகளை சரியாக கையாளுகிறவர்.
0: Second, who handle mistakes with wisdom.
1: மூன்றாவது நான் சொல்லுவேன், யாருக்கு கணம் வரும்?
0: Third, who will receive this honor.
1: அவங்க எதுல ஞானமா இருப்பாங்க?
0: And what they would be wise.
1: பிலமோன் 10:11 வசனத்தை பாருங்க.
0: Philemon verses 10 and 11.
1: என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
0: I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains, who once was unprofitable to you, but now is profitable to you and to me. He was unprofitable, now profitable.
1: எனக்கு இதுல ரொம்ப பிடித்த வார்த்தை என்னன்னா, 10 வசனத்துல, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனுக்காக, என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன்.
0: The verse I like is verse 10. I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains.
1: ஞானம் எதற்கு தேவனா, கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்கிற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நாம எவ்வளவு ஞானமா நம்ம பயன்படுத்துறோமோ அப்பதான் நமக்கு கணம் வந்து சேரும்.
0: So we can inherit wisdom only when you handle moments of opportunities given by God with wisdom.
1: நமக்கு கணம் வரணும்னா, ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற வாய்ப்புகள் இருக்கு பாருங்க, அதை நழுவ விடாம பயன்படுத்திடணும்.
0: So if you need honor, you should not lose or make you you should not lose your opportunities that the Lord gives you, and you have to handle that with wisdom.
1: இங்க பாருங்க, பவுலுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைத்தது.
0: So here Paul just got only one opportunity.
1: என்ன சந்தர்ப்பம்?
0: What was that opportunity?
1: அவன் பெற்றெடுத்த, ஆவிக்குள்ளாக பெற்றெடுத்த அந்த ஒனேசிமுவை எப்படியாவது தன்னுடைய எஜமானோடு சேர்த்து விட வேண்டும்.
0: So somehow he want to take his spiritually begotten son Onesimus to his master.
1: அதற்கா இவ்ளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் ஒரு கடிதத்தை எழுதி தன் நிமித்தமாக அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்.
0: And for that reason he made use of this opportunity, being a great man of God, he wrote this letter of apology and recommendation that he might accept him.
1: நான் நினைக்கிறேன் இந்த பிலமோன் வந்து வேற யார் சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன்.
0: I think Philemon would not accepted him if in case someone else have told this.
1: பவுல் பார்க்கிறார், எனக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
0: Now Paul saw, I have got a very good opportunity.
1: எனக்கு இருக்கிற அவன் மேல் இருக்கிற அந்த அழுத்தம் இருக்கு பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க, அதை நான் வந்து பயன்படுத்தி இந்த உறவை நான் சீர்படுத்துவேன் என்று அவன் இறங்கி வேலை செய்கிறான்.
0: So he says that I will make use of the influence that I have towards him, therefore I will take this opportunity and work in that.
1: அதே வேளையில ஒனேசிமியை பாத்தீங்கன்னா, பவுல் மூலமாக தனக்கு திரும்ப தன் எஜமான இடத்துல போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு கிடைச்ச உடனே தாழ்மையோடு பவுலுடைய கடிதத்தை எடுத்துட்டு போய் அவன் தன் எஜமானோடு சேருவதற்கான வாய்ப்பை அவனும் பயன்படுத்தி கொண்டான்.
0: At the same time, when Philemon received an opportunity to again go back to his master, he was also very humble enough to accept that opportunity, take that letter and go back to his master.
1: ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, good times don't last forever னு சொல்லுவாங்க, நல்ல காலங்கள் வந்து எப்பொழுதுமே நிலைத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கிடைத்த நல்ல நேரம் அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்வோமானால், அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமானால், அந்த ஞானம் நமக்கு இருக்குமானா நம்ம சிறந்த கணத்தினால் முடிசூட்டப்படுவோம்.
0: So if you make the good opportunity, good use of the opportunity that is given to you, the moments of opportunity that is given to you with wisdom, then you will receive honor at that time.
1: அதனால தான் வேதம் சொல்லுது, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால் வனாந்திரத்திலே கோபம் முட்டினது போல நீங்க கோபம் முட்டாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ரட்சிப்புக்கான வழியை தேடுங்க.
0: So that's why the Bible says, if you hear his voice today, do not anger him like you angered him in the wilderness, but turn your eyes towards the Lord.
1: இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டீங்களானா உடனே செவி கொடுங்க.
0: If you hear his word today, immediately give heed to it.
1: நான் சொல்லுவேன், பவுலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்.
0: Even Paul also made use of that opportunity.
1: ஒனேசிமுவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்.
0: And Onesimus also made use of that opportunity.
1: நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன்,
0: I tell you with love,
1: கர்த்தர் நமக்கு கனத்தை சுதந்திரமாய் தர வேண்டும்.
0: The Lord should give us honor as an inheritance.
1: நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அவமானத்தை சுதந்திரிக்க கூடாது.
0: Our life should never inherit shame in our life.
1: எப்பொழுது நமக்கு கனம் சுதந்திரமாய் வரும் என்றால், ஞானத்தோடு நடக்கும்போது.
0: So when can we inherit honor? When we walk with wisdom.
1: எதுக்கு ஞானம் தேவை?
0: Why do we need wisdom?
1: பணத்தை கையாள ஞானம்.
0: We need wisdom to handle money.
1: இரண்டாவது, தவறுகளை கையாள ஞானம்.
0: Next we need wisdom to handle mistakes.
1: மூன்றாவது, வாய்ப்புகளை பயன்படுத்த ஞானம்.
0: We need wisdom to handle moments of opportunity.
1: இந்த மூன்று காரியங்கள்ல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஆண்டவர்ட்ட கேட்கணும்.
0: So we have to ask Lord, God give me wisdom to handle all these three things in my life.
1: எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நான் ஞானத்தோடு நான் பயன்படுத்திக் கொள்ளணும்.
0: Lord, I should make use of my opportunities I get with wisdom, Lord.
1: ஆண்டவரே இந்த ஞானத்தை தந்து நான் வந்து கனத்தை முடிவில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரோன்னு கேட்போம்.
0: We have to ask Lord, give me this wisdom that I may inherit honor at the end, Lord.
1: கர்த்தர் தாமே நமக்கு கிருபையும் தயவுள்ள சத்துவத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாரா.
0: May the Lord give us grace and his power and grace and he will bless us.
1: ஜோமனோமா.
0: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
0: our gracious and merciful father,
1: எங்களுக்கு இந்த காலையிலே ஞானத்தை தாரும்.
0: Lord, give us wisdom this morning, Lord.
1: முடிவிலே கனத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஞானத்தை தாரும்.
0: Lord, give us wisdom that we may inherit honor at the end, Lord.
1: ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு இருந்து ஞானமாய் நடந்து முடிவிலே கனத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார்.
0: Lord, give us grace to be very cautious and careful in all our matters, Lord, and Lord, receive your honor.
1: எங்கள் பணத்தை நாங்கள் ஞானமாய் கையாள கிருபைத்தார்.
0: Lord, give us grace to handle our money with wisdom.
1: எங்கள் வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும்போது அதை ஞானமாய் கையாள எங்களுக்கு கிருபைத்தார்.
0: Lord, give us grace to handle our mistakes in our life with wisdom, Lord.
1: எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள், எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல நேரங்களை நாங்கள் உடனே சரியாக நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார்.
0: Lord, give us grace to handle moments of opportunities that you give us with wisdom, Lord.
1: தொடர்ந்து ஞானத்தை சுதந்தரிக்கவும் நாங்கள் வெட்கத்திற்கு உட்படாமல் இருக்கவும் கிருபைத்தார்.
0: Lord, give us grace that we may inherit honor and not be put to shame, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. வேர்ல்டு விஷன் ஸ்தாபனத்தின் மிஷன் அட்வான்ஸ்டு ரிசர்ச் சென்டரைச் சேர்ந்த ஜான் ராப் என்பவர் எத்தியோப்பியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி எழுதியுள்ளார். அவாஷ் என்ற ஆற்றுப்பகுதியில் வாழ்ந்த எத்தியோப்பியர்கள் வறட்சியினாலும் பஞ்சத்தினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். தங்கள் கஷ்டங்களில் உதவி செய்யும்படிக்கு அவர்கள் தங்கள் பகுதியில் ஆற்றோரம் இருந்த ஒரு பெரிய மரத்தை தான் நம்பியிருந்தனர். அந்த மரத்திற்கு ஒரு அபூர்வ சக்தி இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். ஆகவே அவர்கள் அந்த மரத்தை வழிபட ஆரம்பித்தனர். அந்த பகுதியில் நடந்து செல்லும் பெரியவர்கள் அந்த மரத்தை முத்தம் செய்து செல்வார்கள். பெரியவர்கள் அந்த மரத்தை பற்றி பேசும்போது சத்தத்தை குறைத்து பயபக்தியாக பேசுவார்கள். அந்த பகுதியில் இருந்த சிறுவர்களும் இந்த மரம்தான் எங்களை பாதுகாக்கிறது என்றார்கள். ஒரு நாள் வேர்ல்டு விஷன் ஊழியர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த எத்தியோப்பியர்களின் ரட்சிப்புக்காக ஜெபித்தார்கள். அப்போது அவர்களுக்கு மத்தேயு 21:21-23 கூறப்பட்ட சம்பவம் நினைவுக்கு வந்தது. என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கனியற்ற ஒரு அத்திமரத்தை சபித்தவுடன் அது பட்டு போயிற்று. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். எனவே இந்த வேர்ல்டு விஷன் ஊழியர்களும் ஊக்கமாக அந்த மரத்திற்காக ஜெபித்தனர். அவர்கள் அவ்வாறு ஜெபித்ததை அந்த எத்தியோப்பியர்கள் அனைவரும் கேள்விப்பட்டனர். 6 மாதம் கழித்து அதன் இலைகள் வாடின. பின்பு அந்த மரம் பட்டு போய் அருகில் இருந்த ஆற்றுக்குள்ளே விழுந்தது. அந்த ஜனங்கள் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். நீங்கள் உங்கள் தேவனிடம் ஜெபித்ததைப் போலவே இந்த மரம் பட்டு போய் விழுந்துவிட்டதே என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் நிச்சயம் அதற்குரிய பலனை பெறுவோம். நம் வாழ்வில் காணப்படும் பலவித வியாதிகள், போராட்டங்கள், பிசாசின் கட்டுகள் போன்றவைகளுக்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் அவைகளை நம் வாழ்வில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் கூறுகிறது. ஒருமுறை யோசுவா கிபியோனியருக்கு ஆதரவாக எமோரியரின் 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணின போது யோசுவா அந்த ராஜாக்களை சிதறடித்தார். மாலை மயங்கும் நேரமான போது தனக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் அனைவரையும் தீர முறியடிக்க வேண்டுமென்றால் இன்னும் சற்று நேரம் சூரிய வெளிச்சம் இருந்தால் நல்லது என்று கண்ட யோசுவா அனைத்து இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பேசி, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று விசுவாசத்தோடே கட்டளையிட்டார். தான் ஜெபித்தபடி நடக்கவில்லை என்றால் அவமானமே என்று யோசுவா கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. அனைத்து இஸ்ரவேலர்களின் காதுகளும் கேட்கும்படி சத்தமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் விசுவாசத்தோட கட்டளையிட்டார். தேவன் அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டார். இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஆம் பிரியமானவர்களே, இனி நம் ஜெபங்கள் விசுவாசம் உள்ளவைகளாயிருக்கட்டும். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நமக்காகவும் செய்வார். தைரியமாயிருங்கள்.

வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். எஸ், ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதினாலே என்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கு அவர் வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும் போது என்றைக்கோ மரித்து அடக்க பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாய் இருக்க வேண்டிய நம்மை இன்றைக்கும் வாழ வைத்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அந்த அழகான கண்கள் நம்மை பார்த்ததினாலே மனிதன் முடிந்தது என்று விதித்த இடங்களில் புதிய ஆரம்பத்தை கொடுத்து வாழ வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வேளையிலே அழகான கண்களை கண்டதினாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர்.

0: இந்த பாடலை எப்போ பாடினாலும் என் சாட்சி சொல்லாமல் நான் இருந்ததே இல்லை. 2011 டிசம்பர் 31 தேதி நானும் என் அருமை தம்பி பெஞ்சமினும் கேரளாவில் இருக்கிற என் நண்பர் ஜான் அவருடைய சபையிலே சென்று கீபோர்டு எடுத்து கொண்டு வந்து புது வருட ஆராதனையை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து சென்றோம். திருப்பி நாங்கள் வருகிற வழியில் பைக்கில் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கிறோம். போகிற வழியில் ஒரு வீடு கட்டுறதுக்காக கல்லுகள் அடித்து அங்கே வைக்கப்பட்டிருந்தது. எதிரே வந்த வாகனம் ரொம்ப ரைட்டில் ஏறி வந்ததுனால நாங்கள் இடது பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை. இடது பக்கம் போனால் எங்கள் பைக்கு பெடலில் கல் இடித்த உடனே என்னை தூக்கி எறிஞ்சது பைக்கில் இருந்து. எனக்கு பின்னாடி என் தம்பி மேலே தூக்கி எறியப்பட்டான். கீபோர்டு அதுக்கு மேலே போய் விழுந்தது. நான் போய் விழுந்த இடம் சரியான கல். அடித்த உடனே தலையிலேருந்து ரத்தம் பீரிட ஆரம்பித்தது. ஒரு நல்லியை திறக்கும் போது ஃபாஸ்டாக ரொம்ப மெல்லிசா ஃபாஸ்டா எப்படி ஒரு தண்ணி வருமோ அந்த மாதிரி என் தலையில ரத்தம் வருவதை என்னால் உணர முடிந்தது. கொஞ்ச நேரத்துல கண்கள் இருண்டது, காதுகள் அடைந்தது. ஏறக்குரிய செத்தவனை போல விழுந்தேன். நாங்க விழுந்த இடம் யாருமே கூப்பிடுவதற்கோ காப்பாற்றுவதற்கோ ஆட்கள் அதிக நடமாட்டம் இல்லாத இடம். அந்த நேரத்துல என் உள் உணர்வு சொல்லுது, இடது பக்கம் எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, சிமியோன் யூ ஆர் கோயிங் டு பி நோ மோர். நீ சாக போற, நீ இனிமே வாழ முடியாது, நீ இனிமே வரப்போறது இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் எனக்கு வேறொரு சத்தம் கேட்குது, நீ உடனே எழும்பு, நீ எழும்புறேன்னு செத்துருவேன், நீ எழும்பு எழும்புன்னு சொன்ன உடனே என் உள்ளான மனிதன் கத்தரை துதிக்க ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் லேலியன்னு சொல்லி எப்படித்தான் கைகள் கால்கள் அசைந்ததோ எனக்கு தெரியாது. எழும்பி போற வார வாகனங்களுக்கு கரங்களை காட்டி அவங்களை வர வச்சு, தூரத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த ஆட்களை வர வச்சு, எல்லாம் வேகமாய் வந்து அவருடைய லுங்கி எல்லாம் கிழிச்சு தலையில அடிக்க வழிகிற ரத்தத்தை நிறுத்துவதற்கு கட்டி போட்டாங்க. என்னுடைய தம்பி பெஞ்சமின் சுயநலவில்லாம விழுந்து கிடந்தா எங்களை தண்ணி தெளித்து எழுப்புனாங்க. நாங்கள் உடனே என் நண்பனுடைய வீட்டுக்கு நான் போன் பண்றேன். அது லேண்ட்லைன், அந்த இடத்துல அதிகமான மொபைல் போன் அப்ப கிடையாது, டவர் கிடையாது. அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது லேண்ட்லைன் அவங்களுக்கு ரிப்பேர். ஆனால் நான் ஃபோன் பண்ணுறேன், ரிங்கி போகுது, வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல வாங்கன்னு சொல்கிறேன், ஃபோனு கட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் எங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கே இருக்கிற அந்த கழுதுருட்டுங்க இடத்துக்கு என்னை அனுப்புனாங்க. அந்த இடத்துல போய் எங்களை பார்த்தவங்க, அடி ரொம்ப பலமாக பட்டிருக்கு, இந்த காயத்துக்கு எங்கே எங்களால் சிகிச்சை செய்ய முடியாது. அப்போ ரெண்டு பேர் என்ன பேசுறது என் காதல் விழுது. எனக்கு மலையாளத்தில் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், போன வாரம் அதே இடம் அதே மாதிரி பைக் ஆக்சிடென்ட், ரெண்டு பேர் ஸ்பாட்ல செத்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்தாங்க, காது ரத்தம் வந்துச்சு அவங்களுக்கு, கொஞ்ச நேரத்தில் ஆள் செத்து போயிட்டாங்க. இவங்க வேற தமிழ்நாட்டு பயங்கன்னு சொல்கிறீங்க, இவங்களை தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, அதான் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாநிலத்தை தாண்டி போகிறதுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சத்தம் என் காதில் விழும்போது நினைச்சாட, பாவிகளா, ஒரு மனுஷன் சாக கிடக்கிறானே, அந்த நேரத்தில் இப்படியா நீங்கள் பேசுவீங்க? மனித கண்களை சாவு எதிர்பார்த்து காத்திருந்தது. என் நண்பர்கள் வந்தாங்க, அங்கிருந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தலையில் அடிபட்டா வாமிட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் அந்த இடத்துல போன உடனே டாக்டர் அறைக்கு முன்பதாக எல்லாம் வாந்தி எடுத்தேன். டாக்டர் பதறி போய் உடனே இங்கே வைக்கக்கூடாது, இவளை இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போங்கன்னு சொன்ன உடனே கேரளாவிலே கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறதான அஞ்சல் இடத்துல மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அங்கே போன உடனே டாக்டர்ஸ் எனக்கு ஸ்டிச் தையல் போட முடியாத அளவுக்கு தலையில் அடி. நான் தூங்கவே இல்லாமல், அது கண் மூடாமல் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். தையல் போட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும், குறைஞ்சது ஒரு வாரமாவது இங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கணும். நான் சொன்ன முடியாது, நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு ஆராதனை இருக்குது, என்னை விடுங்கன்னு சொல்கிறேன். அவங்க விடலை. ஆனால் என் நண்பனுடைய நண்பர்கிட்ட கட்டாயப்படுத்துற இல்லை, என்னால் இருக்க முடியாது, வேறு வழி இல்லாமல் என்னை வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதிலாக என் நண்பனுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. ராத்திரி 12 பக்கத்தில் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, புது வருட ஆராதனை. நாங்கள் அந்த கட்டிலில் படுத்திருக்கிறேன், பெட்டில் படுத்திருக்கும் போது நான் பார்த்து கேட்டேன், ஆண்டவரே 2012 ஒரு விசேஷமான ஆண்டு, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, வருஷத்தின் ஆரம்ப நேரத்தில் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்ல, அன்றைக்குத்தான் என் ஆண்டவர் எனக்கு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட்டார். அந்த சம்பவத்திற்கு பின்புதான் கர்த்தரின் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை என் தேவன் அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த என்னை பல இடங்களில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த நாள் முதல் கர்த்தரின் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கினார். அநேக மேடைகள், அநேக இடங்கள், அநேக சபைகள், அநேக கூட்டங்கள் என்று சொல்லி கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பித்தார். மனித கண்கள் எல்லாம் முடிந்தது என்று என் முடிவை எதிர்பார்த்திருக்கிற பொழுது முடியவில்லை மகனே, இதுதான் உன் புதிய ஆரம்பம் என்று சொல்லி அன்றைக்கு என் ஆண்டவரின் அழகான கண்கள் கண்டதினாலே முடிந்து போயிருக்க வேண்டிய நான் இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே,
1: ஒருவேளை மனுஷங்களை பார்த்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா? ஓ, படிப்பின் காரியத்துல முடிஞ்சு போச்சா? ஓ, பிசினஸ்ல முடிஞ்சு போச்சுன்னு நிலைமை வந்திருக்குதா? பிள்ளைங்க காரியத்துல, எதிர்காலத்துல, திருமண வாழ்க்கையில, சூழ்நிலைமையில எல்லாம் முடிந்து போனதே போல் தோன்றுகிறதா? இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்கிறது, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்க்கிறது, உங்க பிசினஸ் பார்க்கிறது, உங்க எல்லா நிலைமைகளையும் அது பார்க்கிறது. அந்த கண்கள் உங்கள் வாழ்க்கையில படுகிற பொழுது மனிதன் முடிந்தது என்று சொன்னதை என் தேவன் புதிதாய் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், எவைகள் முடிந்தது என்று சொல்லி மனிதன் முற்றுப்புள்ளி வைத்தானோ, முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே அந்த முற்றுப்புள்ளியை ஒரு கோடிட்டு கமாவாக மாற்றி என் தேவன் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். எஸ், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். முடிந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே மீண்டு வருவதாக, ஓ, இழந்து போனவைகள் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு திரும்பி வருவதாக, முடிந்து போனதை என் தேவன் புதுப்பிப்பாராக, அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படுகிறது. முடிஞ்சு போன என்னை வாழ வச்ச ஆண்டவர் கர்த்தருடைய கண்களின் முடிவை பார்க்கல, அவர் எனக்கு வச்சிருந்த மகிமையான ஊழியத்தை பார்த்தார். கர்த்தரின் வாழ்க்கை முடிவை பார்க்கல, எனக்கு வைத்திருந்த மகிமையான எதிர்காலத்தை பார்த்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில படட்டும், உம்முடைய அழகான கண்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எஸ், நீங்கள் ஒரு பார்வைக்கு மறைவா இருக்கவில்லையே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்னு சேர்த்துக்கிட்ட ஆண்டவர் என்னை வாழ வச்சது போல உங்களே வாழ வைப்பார். அவர் உங்களே வாழ வைப்பார். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்டு அந்த அன்பை பாடி கொண்டாடுவோமா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மகிமை செலுத்துவோமா. எஸ், அழகான கண்கள் நம்மை பார்க்கட்டும். அந்த கண்கள் நம்மை கண்டதினாலே வாழ வைத்திருக்கிற ஆண்டவர் இனியும் வாழ வைப்பார். அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா. எஸ் லார்ட், நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே, எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தந்து வாழ வைக்கிறவரே, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு விசை பாடலாமா?

நீங்கள் எங்களோடு கூட இருந்து செல்லும் இடமெல்லாம் எங்களை காப்பாற்றி பூமி வம்சங்களுக்குள்ளாக எங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே, தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரைக்கும் எங்களை காப்பாற்றி ஓ நடத்தி கொண்டு வருகிற பரிசுத்தரே, நல்ல கரங்களை தட்டி அந்த அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், சொன்னதை செய்யும் அழைக்கும் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை விட்டு விடாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுவதில்லை, புறக்கணிப்பதில்லை, தள்ளி விடுவதில்லை, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, நல்ல கரங்கள்

கையை தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, ஓ எங்களை கைவிடவே இல்லை, எங்களை வெறுக்கவில்லையே, எங்களை புறக்கணிக்கவில்லையே, எங்களை தள்ளிவிடவில்லையே. ஓ எங்கள் தரம் பிடித்து நடத்தினவரே, எங்கள் தரம் பிடித்து நடத்தினவரே. எல்லாம் கைகளை தட்டி, கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். அவர் சொன்னவை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதவர். இதுவரைக்கும் நம்மை கைவிடல, இதுவரைக்கும் நம்மை புறக்கணிக்கல. எத்தனையோ மனிதர்கள் நம்மை கைவிட்டார்கள், எத்தனையோ பேர் நம்மை விட்டு போயிட்டாங்க. உதவி செய்வேன்னு சொன்ன உதவி செய்யல, உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன உன்னோடு கூட இருக்கல. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே, இதுவரைக்கும் கரம் பிடித்து நடத்துகிறாரே. நல்லா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, நல்ல கரங்களை தட்டி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஓ ரபா பாபா பாலசந்தரமா, அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம்.

நம்மை கைவிடாதவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை புறக்கணிக்காதவர், அவர் நம்மை தள்ளாதவர். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், தகப்பனை போல தோளிலே சுமக்கிறவர். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அப்படியே அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எங்களை புறக்கணிக்காதவர் நீர் அல்லவா?

உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. இனி ஒருவரே ஆராதனைக்குரியவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மேலான இயேசுவின் நாமத்தை இந்த காலை வழியில் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உயர்ந்தவரே, ஆராதனைக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ உம்முடைய நாமம் நல்ல நல்ல நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோம். உங்க மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமையுடையவரே, மாட்சிமை உடையவரே, மகத்துவமானவரே, மேலான நாமம் உடையவர், நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஓ ரமா பலர சந்தரமா, நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கத்திர மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரமா பலர சந்தர போரியான் தேரா பலபரா.

உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துறாள். நீர் மாத்திரமே மகிமைக்கு பாத்திரர், நீர் மாத்திரமே கன மகிமை கூடியவர், நீர் மாத்திரமே போற்றுதலுக்குரியவர், நீர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர், நீர் மாத்திரமே சகல மகிமைக்கு பாத்திரர், நீர் மாத்திரமே எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவத்திற்கு பாத்திரர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுங்க. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை எல்லாம் நாங்க உமக்கு தருகிறோம்ப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

ஒன்று நாளாகமம் 3 அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேறானவன். கர்மேலின் ஊராளான அபிகையாலிடத்தில் பிறந்த தானியேல் 2 குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தஸ்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் 3 குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா 4 குமாரன். அபித்தால் பெற்ற செப்பத்தியா 5 குமாரன். அவன் பஞ்சாதியாகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் 6 குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்ஸ்வாலத்தில் சீமியா, சோபாய், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிப்பலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலத் என்னும் 9 பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லோரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகபெயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். இவனுடைய குமாரன் யோரான். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். இவனுடைய குமாரன் அமத்சியா. இவனுடைய குமாரன் அசரியா. இவனுடைய குமாரன் யோதாம். இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே. இவனுடைய குமாரன் ஆமோன். இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கிம் என்னும் 2 குமாரனும் சிதேக்கியா என்னும் 3 குமாரனும் சல்லூம் என்னும் 4 குமாரனுமே. யோயாக்கிமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்ஹிராம், பெதாயா, சேனாசார், எஹமியா, ஒசாமா, நெதையா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசுபா, ஒஹேல், பொஹியா, அசதியா, ஊசா பேசேத் என்னும் 5 பேருமே அனனியாவின் குமாரர். பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எஹேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் 3 பேர். எலியோனாவின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து பேச சொல்லி அழைத்து உதவி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணியுள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்குகிற சூழ்நிலைகளினால் யாருடைய தயவாவது நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேளைகளில் நோக்கி கொண்டிருக்கிறதான காரியம் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகிறது. இவர்கள் பொருட்டு இதை செய்துவிடலாம், தொடங்கிவிடலாம், தப்பித்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று. ஆனால் அதற்கு எதிர்மறையாகவே நீங்கள் பெற்றுக்கொள்கிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான் உலகம் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும்போது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைத்து உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கிற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்து போய் விசுவாசம் இல்லாதவனாய் தன் கூடவே ஒரு நண்பனை போல் இருக்கிற கர்த்தரை நினையாமல் கேட்கிறான், தேவரே, ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று. இப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தனக்காய் யார் வருவார், தயவு செய்வார், காப்பாற்றுவார் என்றெல்லாம் கேள்விகள் எழுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையை உனக்கு காண்பித்து நடத்துவேன் என்கிறார். இன்றைக்கு நாம் இயேசு பெயர் சொல்லி அழைத்தவர்களையும் தேவ கிருபை எப்படி செயல்பட்டதையும் குறித்து தியானிப்போம். முதலாவதாய் பார்ப்போம் ரட்சிப்பின் கிருபை வெளிப்பட்டதை. லூக்காவின் புஸ்தகம் 19 நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யம் உடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. காரணம், அவன் மக்களிடம் கடுமையாய் நடந்து கொண்டபடியினாலும் வரிகளை அதிகமாய் வசூலித்து பாவம் செய்தமையினாலும் அவனின் பெயரே மக்கள் மறந்து போய் அவன் மீது இருந்த கோபத்தினால் பாவி என்று அழைக்கும்படியான நிலைக்கு தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் அந்த சூழ்நிலையில் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆவலாய் காணப்படுகிறான். இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று. அவனும் மரத்திலிருந்து மாத்திரம் சீக்கிரமாய் இறங்கி வரவில்லை, தன் இருதயத்தில் இருந்த பாவங்களை சீக்கிரமாய் இயேசுவிடம் இறக்கி வைக்கும்படி வருகிறான், இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். இயேசுவின் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்கிறது, வாழ்வடைந்து ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளின் போராட்டமான காரியங்கள், வியாதியின் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலைமைகளோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக் கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடி கொண்டு தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு என்றாவது இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்புடன் ஆவலாய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றையே நோக்கி கொண்டிராமல் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி சொல்கிறார். அவரின் கண்களில் உண்டான கிருபையினால் உங்களை விடுவித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாய் பார்ப்போம் உயிர்த்தெழுதலின் கிருபை வெளிப்பட்டதை. யோவானின் புஸ்தகம் 11 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவின் நண்பனான லாசருவை குறித்து பார்ப்போமானால், லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு மரித்து போகிறான். இயேசுவிடம் மார்த்தாலும் மரியாளும் கண்ணீரோடு முறையிடுகிறார்கள். அப்பொழுது இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். அப்படியே இயேசு லாசருவின் கல்லறைக்கு சென்று, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான் என்று வாசிக்கின்றோம்.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நீண்ட நாட்களாய் மறித்து போய் காணப்படுகிறதாய் காணப்படலாம். அதை குறித்த வேதனையோடு கண்ணீரோடு எப்பொழுது தடைகள் விலகும், பதில் வரும், அடைப்பட்ட வாசல் திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் மறித்து போன சூழ்நிலைகள் எவைகளாக இருந்தாலும் தம் பெரிதான கிருபையினால் பெயர் சொல்லி அடைப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வரவழைத்து அவற்றை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். மூடப்பட்ட கல்லறை கல் புரட்டப்பட்டதை போன்று இன்றைக்கு உங்களின் நீண்ட நாளாய் மூடப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறார். உரத்த சத்தமிட்டு சத்துருவின் கிரியைகளை அதட்டி நிறுத்துகிறார். கட்டப்பட்ட சூழ்நிலையின் கட்டுகளை அவிழ்க்கிறார். இன்றைக்கு இயேசுவையும் அவரின் வார்த்தையும் விசுவாசிக்கும் போது உங்கள் மரித்து போன சூழ்நிலைகளில் ஜீவனை பெறுகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை காண ஆவலாய் புறப்படுங்கள். அவர் கண்களில் உங்களுக்கும் கிருபை கிடைத்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யோவான் 5:15 அந்த மனுஷன் போய் தன்னை சுவஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். 38 வியாதி உள்ள மனிதன் பெதெஸ்தா குளத்தருகே உட்கார்ந்திருக்கிறான். குளம் தேவதூதனால் கலக்கப்படும் போது முந்தி இறங்குவதற்கு பிரயாசப்படுவான், அவனால் முந்தி இறங்க முடியாது, யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். இப்படி 38 அவன் அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கை நினைத்து கலங்கி கொண்டிருந்திருக்க கூடும். இயேசு அவனை தேடி சுகமாக்கினார். அவன் சுகமாகும் போது இவர்தான் இயேசு என்று அவனுக்கு தெரியாது. பின்பு அவன் அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் சொல்லுகிறான், தன்னை சுகமாக்கினவர், தன்னை விடுதலையாக்கினவர், தன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அந்த அற்புதங்களை குறித்து நாம் சாட்சி சொல்கிறதற்கு யோசிப்போம். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கலாம், வியாதியை சுகமாக்கி இருக்கலாம், குடும்பத்தில, வேலை ஸ்தலத்தில, தொழிலில, ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி எப்பொழுது நாம் சாட்சிகளாய் மாறப்போகிறோம், எப்பொழுது நாம் சாட்சி சொல்லுவோம்? சில நேரங்களில் 1000 பிரசங்கம் செய்யாததை சில சாட்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் செய்து முடிக்கும். அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாய் அது மாற ஆரம்பிக்கும். சகோதரா, உங்களுடைய சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஆபரேஷன்ல கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அவர் அநேகருக்கு சாட்சி சொல்லி தேவநாமத்தை இன்றைக்கு வரைக்கும் மகிமைப்படுத்தி வருகிறார். ஒரு ஊர்ல ஒரு சிறிய கிராமம், அதுல ஒரு ஐயா, அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆண்டவரை சொந்த இரட்சகராக அவருடைய வியாதி சுகமானது நிமித்தம் ஏற்றுக்கொண்டார். ஒரு பக்கம் சரீரத்திலே பாரலைஸ் வந்துட்டது, சரீரம் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஜெபித்த வேளையிலே கர்த்தர் பரிபூர்ண சுகம் கொடுத்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஊர் முனையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை சுகமாக்கினவர். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகையினாலே அவர் சொன்னார், என்னை இயேசு சுகமாக்கினார், நீங்களும் வாருங்கள், நீங்களும் இந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள், உங்களையும் சுகமாக்குவார், உங்களுக்கும் சமாதானம் தருவார். அவர் சாட்சி சொல்லி அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார். சகோதரா, உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை பற்றி சாட்சி சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மீதும் அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை நமக்கு அருகில் இருக்கிற மக்களுக்கு சாட்சி சொல்லுவோம், சாட்சிகளாய் மாறுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, 38 வியாதி உள்ள மனிதனை நீங்க சுகமாக்கின போது அவன் தன்னை சுகமாக்கினவர் இயேசு என்று எல்லாருக்கும் சொன்னான். நாங்களும் அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். நாங்களும் சாட்சி சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12:5 வாசிக்கும் போது, பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கிறோம். பேதுரு சிறையில் காக்கப்பட்டிருக்கும் போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜபம் பண்ணினார்கள். ஊக்கமான ஜபம் நிச்சயம் தேவை. ஜபத்திலே ஊக்கம் தேவை. ஜபம் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஜபத்தை தடை செய்ய சத்துரு பலவிதத்தில் முயற்சிப்பான். நாம் ஜபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் நம்முடைய ஜபம் எட்டணும். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க அவருடைய செவியை சாய்க்கிறார். பாவம் ஜபத்தை தடை பண்ணும், தூக்கம் ஜபத்தை தடை பண்ணும், சோர்வான நேரங்கள் வரும்போது ஜபிக்க முடியாது. எப்போ சோர்வு வருதோ, எப்போ ஜபம் பண்ண முடியலையோ, எப்போ ஜபம் பண்ணுவதற்கு வாஞ்ச இல்லையோ, அப்போ ஊக்கமாக ஜபிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஜபம் பண்ணணும். அந்த ஜபம் கொஞ்ச நேரத்தில் வித்தியாசமாக மாறிடும். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்வார். ஊக்கமான ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஊக்கமான ஜபம் நீதிமான் ஊக்கமாய் ஜபம் பண்ணுவான். அந்த ஜபம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இங்கே நாம் படிக்கும்போது யாக்கோபு தலையை ஏரோது வெட்டினான். அது மற்ற ஜனங்களுக்கு எதிரிகளுக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறது என்று அறிந்து பேதுருவையும் பிடித்து சிறையில் அடைத்து வகுப்புக்கு 4 போர்ச்சேவர்களாக 4 நிலைகளில் 16 போர்ச்சேவர்கள் இந்த பேதுருவை சிறையில் வைத்து அடைத்து அவனை அடுத்த நாள் அவனுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப சபையார் ஊக்கமாய் ஜபம் பண்ணினார்கள். யாக்கோபு சிறையில் இருக்கும்போதும், யாக்கோபு இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கும்போதும் சபை கண்டிப்பாக ஜபித்திருக்கும். சபைக்கு நிச்சயமாக அது தெரிந்திருக்கும். சபை ஜபித்திருக்கும். ஆனால் அந்த ஜபம் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கலை. அவனுடைய தலை வெட்டப்பட்டது. இதில் தான் அநேகருக்கு பிரச்சனை. அநேக தவறான உபதேசக்காரர்கள் பேலன்ஸ்டாக கொண்டு போகாமல், யாக்கோபுக்கு சரியாக விசுவாசம் இருந்திருக்காது, யாக்கோபுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை, அல்லாவிட்டால் யாக்கோபு சாகணும்னு சொல்லியிருப்பான், இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் இன்றைக்கு நிறைய பெருகி போய்விட்டார்கள். ஆண்டவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுப்படுத்துகிறார். அவனுடைய வாழ்நாட்களை ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கண்ட்ரோலில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்மால் சில நேரத்தில் புரிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கும். யாக்கோபுடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பேதுருவை ஆண்டவர் ஆச்சரியமாக விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் ஆச்சரியமாக சிலரை விடுதலையாக்குகிற சம்பவத்தையும் பார்க்கிறோம். இங்கே தான் நாம் வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு, ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஆண்டவருக்கு ஞானம் உண்டு, ஆண்டவருக்கு அறிவு உண்டு, ஆண்டவருக்கு தெளிவு உண்டு, ஆண்டவர் எல்லாவற்றையும் முன் அறிந்திருக்கிறார். ஆயினால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வருது. இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான நெருக்கம், ஏராளமான பிரச்சனை. காரணம், இந்த பூமியின் மேலும் இந்த பூமியின் உள்ள வாழ்க்கையின் மேலும் வெறுப்பு வரணும், தன் ஜீவனை வெறுக்கணும். இந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பாடுகளுக்குள்ள போகலாம், ஊழியத்தில் பல பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க, உங்கள் டிப்ரெஷன் ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குவாராக. ஆண்டவருக்காக எதையும் சகிக்க ஆயத்தமாயிருங்கள். நன்மைகள் மாத்திரம் நமக்கு வருகிறதில்லை. குடும்ப வாழ்க்கையை எடுத்தால் நன்மையானாலும் தீமையானாலும் நான் பிறர் முகம் பாராமல் நான் கணவனாயிருப்பேன், மனைவியாயிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் நன்மைகள் வரும், தீமைகள் வரும். அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். குடும்பத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. தீமையான சூழ்நிலைகளில் வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களாக. இந்த நாளில் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து உங்கள் சூழ்நிலையில் கத்தர் உங்களை மாற்றணும். ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையை பற்றி படித்த போது அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனால் அதற்கு முன்பு அவங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளைக்கு பல ஆபத்து, பல போராட்டம், பல வியாதிகள். அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கி மேல் அறையில் கொண்டு போட்டுட்டு என்ன நடக்கப் போகுதோ என்ற அந்த சூழ்நிலையில் கவலையோடு வாழ்ந்தார்கள், டிப்ரெஷனோடு இருந்தார்கள். அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை. அந்த வழியாக கான்வெல் என்ற ஒரு பிஷப் அந்த வழியாக போனார், அந்த வீட்டை சந்தித்தார், அந்த அம்மாவோடு பேசினார். அந்த அம்மாவோடு பேசின போது அந்த அம்மா வேதனையோடு அழுது கொண்டிருந்தார்கள், ரொம்ப சோர்ந்து போயிருந்தார்கள். தன் மகன் சாகப்போகிறான் என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த கான்வெல் பிஷப் சொன்னார், அவன் அந்த மகன் எங்கே இருக்கிறான், அதான் மேலே ரயில போட்டுட்டு வந்துட்டேன். அவர் மேலே ஏறி போனார். அந்த அம்மா சொன்னாங்க, போய் ஜெபம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் போய் மேலே போய் ஜெபம் பண்ணார். சிம்பிள் ப்ரேயர் தான். அந்த மகனுடைய ஜுரம் விட்டது, அவனுக்கு திரும்ப பலன் வந்தது, அவன் எழுந்தான். வாழ்க்கையில் அவன் சுகமானான். ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஜெபம், ஒரு ஊக்கமான ஜெபம் அவனை விடுதலையாக்கிட்டு. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்த அந்த டிப்ரெஷன் 6 மாத காலம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அந்த மகளோடு தனியாக பேசி மறுபடியும் அந்த பிஷப்பை சந்தித்து ஆலோசனை கேட்க போய் ஜெபம் பண்ணின போது 6 மாதம் பிடிச்சிருந்த அந்த மன அழுத்தம் அந்த அம்மாவுக்கு விடுதலையாகி அந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். உங்களுக்கே தெரியாது, சபையில் உள்ள அநேக ஊழியர்கள், சபையில் உள்ள அநேக மக்கள் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் போகிறதை பார்க்கிறோம். ஊழியருடைய பிள்ளைகள் மன அழுத்தத்தில் போய்விடுகிறதை பார்க்கிறோம். அந்த சத்துருக்களின் கிரியைகள் இன்றைக்கு மாறுகிறது. எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், பல மாதங்கள் மன அழுத்தம் அவருக்கு. எங்கெல்லாமோ அவர் போய் பார்ப்பார், எல்லா பெரிய ஊழியர்களையும் போய் சந்தித்து ஜெபம் பண்ணுவார். மன அழுத்தம் பல மாதங்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு நாள் இந்த மன அழுத்தம் அவரை விட்டு போயிட்டு. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா எழுப்புதல் வரும் காலத்தில் மன அழுத்தமோ சோர்வோ யாரோ எதையோ பேசினார்கள். ஒரு ஊழியரோடு பேசி கொண்டு இருந்த போது, நான் வீட்டையெல்லாம் விட்டுட்டேன், சபையெல்லாம் விட்டுட்டேன், அவங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் எங்கேயோ இருக்கிறார். அவரை பார்த்து சொல்கிறேன், இது சரியில்லை, யார் ஏதோ பேசினாங்க, ஏதோ செய்தாங்க. சொல்கிறாரு, எனக்கு வீட்டில் சொத்து இருந்தது, வீடு இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் நான் வந்த வீட்டில் இப்படி என்னை சொல்லிட்டாங்களே, நான் சொத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி தன் ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு போய் தனிமையில் இருக்கிறத பார்க்குறோம். யாரோ ஏதோ சொன்னார்கள், பேசினார்கள், எழுதினார்கள், செய்தார்கள் என்று சொல்லி மன அழுத்தத்துக்குள் போகிற வாழ்க்கையை விட்டுட்டு மன தைரியத்தோடு இருக்கணும். ஆண்டவரோடு போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் மன அழுத்தத்தை மாற்றுவார். இப்போ பரிசுத்த ஆவி

இருக்கும்போது, அடுத்த நாள் தலை வெட்டப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் நன்றாக நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது அவர் நன்றாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று. நல்லா யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள் தலை வெட்டப்படணும். போர்ச்சியவர்கள் நாலு பேர் சங்கிலி போட்டு கட்டி இழுத்து வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலை கம்ஃபர்டபுளாக இருக்காது, பயங்கரமான சூழ்நிலை, பயம் நிறைந்த சூழ்நிலை. ஆனால் அவர் தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருந்ததுனால நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து படகில் போகும்போது காற்று அடிக்குது, கடல் அலை வருகிறது, படகுக்குள்ளே வருது, அவர் நல்லா நித்திர பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அலறுகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழும்பினார், காற்றையும் கடலையும் அதட்டினார், சீஷரையும் அதட்டினார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா மேலே நம்பிக்கை வைத்திருந்தார், ஆழமான நம்பிக்கை. பிரசங்கிப்பது எளிது, இதை கேட்பது எளிது, வாழ்க்கையில் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது, பல அழுத்தங்கள் வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாமல், இளைப்பாறுதல் இல்லாமல், மனதிலே வேதனைகள், கவலைகள், பாரங்கள், அழுத்தங்கள், என்ன நடக்குமோ என்ற பயம், இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உனக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல், ரெஸ்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார், நன்றாக இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அந்த இளைப்பாறுதல், இந்த சூழ்நிலையில் அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது அது எவ்வளவு முதிர்ச்சி அடைந்த ஒரு வாழ்க்கை, எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஒரு விசுவாசம். இந்த சபையார் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு ஒரு தூதனை அவனுடைய சிறையில், இருட்டான இடத்தில் அவன் இருக்கும்போது தூதன் வந்தான், வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுது. இருட்டான சூழ்நிலையில், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார், இருளை வெளிச்சமாக்குகிறார். உன்னுடைய வாழ்க்கையில், ஊழிய பாதையில் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒன்றையும் காண முடியாமல் பலவிதமான கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிற உன்னை ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார், வெளிச்சம் உதிக்கிறது, கையில் உள்ள சங்கிலிகள் அத்தனையும் கலண்டு விழுகிறது, தானாக தானாக சங்கிலி கலண்டு விழுகிறது. ஓர் சேவகர்கள் அங்குதான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அது தெரியவில்லை. சங்கிலிகள் கலந்து விழும்போது சத்தம் கேட்கும், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான சூழ்நிலையில் அவர் சகலவற்றையும் செய்கிறவர். இன்றைக்கு உன் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை கட்டியிருக்கிற எந்த சங்கிலியானாலும் சரி, உன்னை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள், உன் குடும்பத்தை கட்டியிருக்கிற அந்த கட்டுகள், தானாய் கலண்டு விழுகிறது, உன் ஊழியத்தை கட்டுகிற கட்டுகள் கலண்டு விழும். ஆண்டவர் பிசாசு பிடித்தவன், சங்கிலியினால் கட்டப்பட்டவன், ஒருவராலும் அடக்க முடியாத பிசாசு பிடித்தவனை சந்திக்க இயேசு புறப்பட்டு போன போது ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார், தெளிந்த புத்தி உள்ளவனானான். அதே ஆண்டவர் இந்த நாளிலேயும் உன்னை கட்டியிருக்கிற கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு வல்லமை உடையவர். ஆண்டவர் பேதுருவை நடத்தின விதத்தை பாருங்க, அவனை தட்டி எழுப்பி, பேதுருவே உன் வஸ்திரத்தை போட்டுக்க, மேல் வஸ்திரத்தை போட்டுக்க, பேதுருவே உன் பாதரட்சையை போட்டுக்க, உனக்குள்ளது ஒன்றை நீ இழந்து போகக்கூடாது, அது ஒரு சிறிய காரியமானாலும் நீ இழக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை இழந்து போராட்டத்துக்குள் இருக்கிறான். இதெல்லாம் சொல்கிறவங்க சில நேரம் விசுவாசத்தில் இருக்கிறவங்க, உனக்கு சிறையே வராது, ஒருத்தனும் உன்னை பிடிக்க முடியாது, இப்படியெல்லாம் பேசுகிறவன்ட்டு, ஏன் ஆண்டவர் சிறைக்குள்ளே கொண்டு போனார், சிறையை தடை பண்ணியிருக்கலாமே, சிறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே தடை பண்ணியிருக்கலாமே. இதுக்கு முந்தின அதிகாரம் நாலாம் அதிகாரத்துலேயும் சிறைக்குள்ளே போனாங்க, அடித்தாங்க அவங்கள, பலமுறை அடித்து சிறைக்குள்ளே

தள்ளினாங்க. அடிக்காமல் விட்டுருக்கலாமே, சிறையிலிருந்து விடுதலையாக்கின தேவன், அடி இல்லாமல் சிறை இல்லாமல் பாதுகாத்திருக்கலாமே. தேவனுடைய ஊழியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைய பாடுகள் உண்டு, ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவனுடைய பாதரட்சியை முதற்கொண்டு தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை உடுத்திக்கொள், வெளிய வா. அழகாக நடத்தி கொண்டு போகிற தூதனை பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு போன அக்னிஸ்தம மேகஸ்தம்பம் இன்னைக்கும் உனக்கு இருக்குது. வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் மறுபக்கம் உனக்கு உதவி செய்கிற தெய்வம் என்பதை மறந்துடாத அன்புள்ளவர். அங்கே பல காவல்கள் இருக்குதுங்க, அந்த காவல்களை கடந்து வருகிறார். அந்த காவல்கள் ஒவ்வொன்றும் தானாய் திறக்கிறது, தானாய் திறக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் உனக்கு திறந்து விரிவான வாசலை உனக்கு வைத்திருக்கிறார். ஒருவன் அதை பூட்ட முடியாது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய பிரசன்னம் பெரிய காரியத்தை செய்ய போதுமானதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கதவுகள் திறக்கப்படும் தானாய். சீன தேசத்தில் ஒரு உண்மையான ஊழியரை பிடித்து உள்ளே சிறையில் அடைத்து கால்களை அடித்து உடைத்து போட்டார்கள். சிறையில் வேதனையோடு கூட இருந்த நாட்கள் உண்டு, ஆனால் விடாமல் ஜெபம் பண்ணினார். அவரை ஜெபிக்க ஜெபிக்க அவரை அடித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் அந்த அறைக்குள்ள தூதனை அனுப்பினார், அவரை விடுதலையாக்கினார். காவக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் கடந்து வந்து அங்கே ஒரு டாக்ஸி வந்து நிற்குது அவரை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு. அவருடைய சபையின் மக்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அவர் விடுதலையாகி என்னை சந்தித்தார், வந்து என்னோடு பேசியிருக்கிறார், இந்த புல்பீட்டில் பேசியிருக்கிறார். அப்படி ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். அப்படி பேதுருனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த உடனே பேதுரு, அதுக்கு பிறகு தூதன் போயிட்டான். பேதுரு தன்னை ஆண்டவர் காப்பாற்றின விதத்தை அறிந்து நேராக எங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்தான், சபையின் ஐக்கியத்துக்கு வந்தான். இன்றைக்கு அநேக சபையின் ஐக்கியத்தை அவமதிக்கிறார்கள். ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லிட்டு பிற வரல, நேராக அந்த சபையின் மக்கள் எங்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு தான் போகணும். பேதுரு வீடு இருந்திருக்கும், பேதுருவுக்கு குடும்பம் இருந்திருக்கும், மாமியார் இருந்தாங்க, எல்லாம் பார்க்குறோம். அவன் வீட்டுக்கு உடனே போயிடல, நேராக எங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார்களோ அந்த இடத்துக்கு நேராக வந்ததை பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையிலேயும் சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம், உங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் ரொம்ப முக்கியம். நமக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும். உனக்காக ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்களாம், அதை நோக்கிப்பார். ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரும். கர்த்தர் கைவிட மாட்டார், ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அந்த ஐக்கியம் இருந்தால் போதும். அங்கே வந்தபோது பேதுரு கதவை தட்டிக்கிட்டு நிற்கும் போது அங்கே ஒரு பெண் வந்து உற்று பார்த்து பேதுரு பேதுரு என்று சொன்னபோது ஒருத்தரும் நம்பலை. அவங்க ஜெபம் பண்ணினாங்க, அந்த ஜெபம் அவ்வளோ சீக்கிரத்தில் பதிலை கொடுக்கணும் அவங்க நினைக்கவே இல்லை, நம்பவும் இல்லை. அப்படியானால் சில நேரத்தில் நம்ம ஜபங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஜபம் பண்ணிட்டோம் ஆண்டவர் கேட்குறாருந்தால வாழ்க்கை ஜபத்தில் குறைகள் இருக்கலாம், சில சின்ன அவிசுவாசங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே இறக்கமுடையவர், அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜபமாக இருந்தாலும் உனக்கு பதிலை கொடுக்க இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்க ஜபித்த ஜபத்தை அவங்களால நம்ப முடியலை. உன் வாழ்க்கையில் நீ ஜபித்த ஜபத்தை உன்னாலேயே நம்ப முடியாமல் இருக்கு, ஆனால் கர்த்தர் பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் இந்த பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே வந்து அவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு பேதுரு கடந்து போய்விட்டார்.
ஏரோது அவனை தேடுகிறான், கண்டுபிடிக்க முடியலை. இந்த போர்ச்சேவர்கள் காத்து கொண்டிருந்தவங்களையெல்லாம் கொலை பண்ணுகிறத பார்க்குறோம். ஒரு ஏரோதை பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். 23:23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இறந்தான். அடுத்த வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனத்தை தடை பண்ணுகிறவன், தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கிறவன், யாரானாலும் சரி, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர். அவரை போல இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சரியாக குறித்த நாள் வரும்போது அதை கேட்கிறார். இந்த ஏரோதின் வாழ்க்கையில் இயேசு பிறந்தபோது இயேசுவை கொல்லணும்னு நினைத்தான். அது நிமித்த ஏராளமான பிள்ளைகளை கொன்றான். யோவான் ஸ்நானகன், ஆண்டவருக்கு முன்னோடியாய் வந்தவன், தூதன் அவனை கொண்டு போட்டான். அவன் செய்த தவறை சொன்னபோது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக வந்து அவனை கொன்று போட்டார்கள். அந்த போர்ச்சேவர்களை கொன்று போட்டான். தொடர்ந்து மனசாட்சியை கடினப்படுத்தி வாழ்ந்தான். நம்ம சில நேரம் பார்க்கிறோம், ஆண்டவர் அமைதியாக தான் இருக்கிறார், தங்க பேர்களை பெருமைப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக அடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பேதுரு எதையும் செய்யவில்லை, பேதுரு போய்விட்டார். ஆனால் இவனோ ராஜ வஸ்திரம் தரித்து அவன் பண்ணின பிரசங்கத்தை கேட்டுட்டு மக்களெல்லாம் இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள். அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்கலை. அவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அவனை அவன் கோபமாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை மேன்மைப்படுத்த உயர்த்தினார்கள். எந்த மனுஷர்களையும் நாம் உயர்த்தக்கூடாது, மகிமை கொடுக்கக்கூடாது. நமக்கும் மகிமையை நாம் எடுத்துடக்கூடாது. சபையிலே கிறிஸ்து இயேசுவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகணும். கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் மகிமை கொடுத்துடக்கூடாது. ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மகிமையை யாரும் தொற்றக்கூடாது. எழுப்புதல் வரணும்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் பார்ப்போம் அதை. ஆகினால தேவனுக்கே மகிமை செலுத்தும், அப்போ தான் எழுப்புதலை காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருக்குள் இளைப்பாருங்கள். சபையே ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். சபையே சாதாரணமாய் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். சபையை வசனம் வளர்ந்து பெருகுவதற்கு தடையாக நிற்கிற மனிதர்களை தேவன் பொறுப்படுப்பார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதியும், ஒரு எழுப்புதலை நாட்களில் காண உதவி செய்யும். உமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை நீர் கண்ணோக்கி பாரும். இந்திய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை காண உதவி செய்யும். வசனம் வளர்ந்து பெருகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும் தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. வேதனையோடு சோர்ந்து போயிருக்கிற மக்கள், மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களை இன்று விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

சிந்திப்போம் செயல்படுவோம். நான் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச ஒரு பெண்மணிய பார்த்தேன். உங்க வெற்றியின் ரகசியம் என்னன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னத அப்படியே சொல்றேன். சின்ன சின்னதா என்கிட்ட சண்டை போடுறவங்கள நான் என்னைக்கு அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே வெற்றிங்கிற படிக்கட்டுல முதல் படியில என் காலை வச்சேன். என்னை பத்தி அவதூறு பேசுறவங்களோட சண்டை போடுறத நிறுத்தினேன். என்னோட மாமியார் நாத்தனாரோட சண்டை போடுறத நிறுத்தினேன். என்னைய எல்லாரும் பார்க்கணும், நான் பேசுறத எல்லாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணத்தை சண்டை போட்டு நிறுத்தினேன். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசைய சண்டை போட்டு நிப்பாட்டினேன். என் மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட என்னுடைய உரிமைகளை சொல்லி சண்டை போடுறத நிப்பாட்டினேன். வாக்குவாதம் பண்றதிலேயே குறியா இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணணுங்கிற எண்ணத்தை சண்டை போட்டு நிறுத்தினேன். எனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அது நிறைவேற போராடுனேன். என்னுடைய கனவு நிஜமாக போராடுனேன். எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு நல்ல பிரஜையா வாழ போராடுனேன். இதெல்லாத்தையும் என்னுடைய சுய முயற்சியால செய்ய முடியல. கடவுளை இருக பற்றிக்கிட்டேன். அவர் உதவியோட போராடிக்கிட்டு இருக்கேன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எவ்வளவு உண்மை! இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளை நாமும் நிறுத்தினோம்னா நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதுல பெரும் பகுதிய சண்டை போட்டு மத்தவங்களையும் நோகடிச்சு நாமும் புண்பட்டு வாழ்றத விட்டுட்டு சந்தோஷமா வாழுவோமே. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

0: Amen. Amen. Hallelujah.
1: அவர் நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் கோட்டையும் நம்பும் கண்மலையுமா இருக்கிறார். ஆமே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாக்கு மகிமையை செலுத்தி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட்.

எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் தொல்லை கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும்படி கிருபை செய்கிறார். ஆமென். துதிக்க வைக்கிறார்ல, அதுவே நம்முடைய பலன். ஆமென். குளோரி.

Thank you, Jesus. நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீர் ஆண்டவரே, நன்மைகளை செய்து எங்க திராணிக்கு மிஞ்சின நன்மைகள், கேட்பதற்கு மேலான நன்மைகள், எனக்காக நீ செய்த நன்மைகள் திருப்பி தர ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு அனுபவங்களும் உண்டு. ஒன்று கேட்கப்பட்ட ஜபங்கள், இன்னொன்று கேட்கப்படாத ஜபங்கள். எல்லாருடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. எனக்கும் உண்டு கேட்கப்படாத ஜபங்கள். கேட்கப்படாத ஜபங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நான் எதிர்பார்த்த பதில் வரவில்லை. ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டது, என் விண்ணப்பங்களை கேட்டார் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், தேவன் நம்மை நடத்தின பாதை. நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அவர் தரமாட்டார், ஆனால் நம்முடைய தேவையெல்லாம் அவர் தராமல் இருக்க மாட்டார். இதுவரை நடத்தினார். தேவன் தந்ததுல, தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் ஏன் நம்மால் திருப்தியாக இருக்க முடியவில்லை என்றால், உலக கவலைகள் இன்னும் அநேகத்தின் மேல் உண்டான நாட்டம் தான். இன்று தேவன் நமக்கு தந்தவைகளில் நம்மால் நிறைவா இருக்க முடியவில்லை. ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், இதுவரை உடுத்து வைத்தார், இதுவரை பாதுகாத்தார். என்ன தேவையோ அதை தந்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன வேணுமோ அது செய்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மை போஷிப்பதில் ஆண்டவர் ஒரு நாளும் அவருக்கு குறைவு வராது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள்லாம் பட்டினி அடைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி அவைகள் பட்டினியா இருந்தாலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஆண்டவர் இருக்கிறாருங்க. நமக்கு கர்த்தர் உண்டு, வல பக்கத்தில் நிழலாயிருக்கு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திர மாட்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோட அப்பாக்கு மகிமை செலுத்தும். 13வது சங்கீதத்துல தாவீது எப்படி ஆரம்பிக்கிறானா, எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலம், உள்ளத்தில் இருக்கிற கவலை, இந்த கவலை நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க துதிக்கிறவன் வாயில இப்பொழுது ஒரு புலம்பல், எது வரைக்கும் ஆண்டவரே சொல்லிட்டு சொல்லி சொல்லி வாராரு. கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உலகம் கொடுக்கிற கவலை, கர்த்தர் கொடுக்கிற நன்மை. உலகம் கொடுக்கிற வேதனையை நினைக்கிறவன் புலம்பிக் கொண்டிருப்பான், கர்த்தர் செய்ததை நினைக்கிறவன் துதித்து கொண்டே இருப்பான். மனுஷன் செய்யறதை நினைக்காதீங்க, நினைச்சா இப்படிதான் புலம்புவோம், எது வரைக்கும் கர்த்தாவே, எது வரைக்கும் கர்த்தாவேன்னு. கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்க, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். லவ் யூ ஃபாதர். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார விரும்புறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்று உங்களை நேசிக்கிறவர்கள் ஏதோ ஒரு சூழலில் உங்களை ஏதோ ஒரு முறையாவது வெறுத்திருப்பார்கள், சும்மாவது வெறுத்திருப்பாங்க, நீங்க ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. நான் ஆராதிக்கிறது ஆமே. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, இப்படிதான் சொல்றாரு, அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பாவை பாடி மகிமைப்படுத்துவோமா. Thank you Lord Jesus, we bless your name Father. Oh Rabba Hatta Namashikara.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நீ

கிறிஸ்து அதிகாரம் 3. துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் படி சுதந்திரராக தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்கு தத்தங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. நான் அர்த்தேமாவையாவது தீக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும் போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதை படு. மாரி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரி ஆகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாத படிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். ஏசாயா 59:12. வங்கி ஒன்றை கொள்ளையடித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை விசாரிக்கும்படி 12 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அவனிடம் 2 வாரமாக விசாரணை நடத்தியது. அதன் பின்பு அவர்கள் அனைவரும் நீதிபதி முன்பாக வந்தனர். நீதிபதி அந்த குழுவின் தலைவரிடம், உங்கள் விசாரணை தீர்ப்பை எட்டிவிட்டதா என்று கேட்டார். அதற்கு அந்த குழுவின் தலைவர், ஆம், தீர்ப்பை எட்டிவிட்டது என்று கூறி தீர்ப்பு எழுதப்பட்ட பேப்பரை நீதிபதியிடம் கொடுத்தார். நீதிபதி அதை படித்துவிட்டு அந்த விசாரணை குழுவின் தலைவரிடமே மீண்டும் அதை கொடுத்து, நீங்களே அந்த தீர்ப்பை குற்றவாளிக்கு வாசித்து காண்பியுங்கள் என்று கூறினார். விசாரணை குழு தலைவர் எழுந்து, குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் வங்கியில் நடந்த கொள்ளைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு நிரபராதி என்று தனது தீர்ப்பை வாசித்து முடித்தார். தீர்ப்பை கேட்டதும் குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சற்று நேரம் கழித்து குற்றம் சாட்டப்பட்டவனின் வழக்கறிஞர் அந்த மனிதனிடம், இந்த தீர்ப்பை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் குழம்பி போனவனாய் தன்னுடைய வழக்கறிஞரிடம், அப்படியானால் நான் அந்த பணத்தை வைத்துக் கொள்ளலாமா அல்லது அதை திரும்ப தர வேண்டுமா என்று கேட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த மனிதனைப் போல மற்றவர்களை சரிக்கட்டி நான் நிரபராதி என்று சாதித்து விடலாம். ஆனால் நாம் குற்றவாளி என்பது நம் மனதுக்கு நன்றாக தெரியும். நம் மனசாட்சியை பணத்தை கொடுத்து சரிக்கட்ட முடியாது. தாவீது பத்சேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளும்படி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பத்சேபாளின் கணவன் உரியாவை கொன்றார். உரியா மரித்து போனதினால்தான் தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார் என்று உலகம் நினைத்து கொள்ளும் என்று தாவீது நினைத்தார். ஆனால் பாவங்களை மறைக்க முடியவில்லை, தேவன் வெளிப்படுத்தினார். அதன் பின்பு தாவீது தேவனிடம் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று கூறினார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம் இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் விஷயத்தில் மனம் திரும்பி நாம் தேவனிடம் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் வேண்டிக் கொள்கிறவைகளை தேவன் நமக்கு அருள் செய்வார்.

நமது பாவங்களையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்னலில் இறையருள், கிரேஸ் இன் கிரீஃப். வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 12:10. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் நிறைவாய் வெளிப்படும். My grace is sufficient for my power is made perfect in your weakness. கடவுள் சுகமளிப்பவர், யேகோவா ரஃபா, அதாவது சுகமளிக்கிற ஆண்டவர் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று யாத்திரையாகமம் 15:26 வாசிக்கிறோம். அவர் மாறவில்லை, அவரது வல்லமையும் குறையவில்லை. தமது குமாரனது மண்ணுலக பணிக்காலத்தில் கடவுளின் குணமாக்கும் வல்லமை நிகரற்ற வகையில் வெளிப்பட்டது. எல்லாவித நோயாளிகளையும் இயேசு சுகமாக்கினார். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றனர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சிலுவையில் நமது பாவங்களையும் ரோகங்களையும் அவர் சுமந்தார் என்று ஏசாயா 53:4-5 மத்தேயு 8:16-17 நாம் வாசிக்கிறோம். அவரது இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம், அவரது தழும்புகளால் குணமடைகிறோம். தொடர்ந்து இன்றும் செயலாற்றும்படி ஆவியானவர் திருச்சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார். அந்த பட்டியலை 1 கொரிந்தியர் 12:9-28 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நமது உடல் ஒரு நாள் இறக்க வேண்டியதை தவிர்க்க முடியாது. எனவேதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்படியானால் அந்த சத்துரு இன்னும் பரிகரிக்கப்படவில்லை. நாம் இறப்பிற்கு தப்பவே முடியாது. இனி வேதனையோ துக்கமோ இல்லை என்று சொல்லப்படும் பொன்னாள் வரும் வரை மனிதருக்கு நேரிடும் நோய்களால் நாம் பாதிக்கப்படலாம். விசுவாசி ஒருவன் வியாதிப்படும் பொழுது அவன் ஜபிக்க வேண்டும். திருச்சபையின் தலைவர்களை வரவழைத்து விசுவாச ஜபம் ஏறெடுக்க செய்ய வேண்டும். பாவம் ஏதும் உண்டோ என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும். பொதுவாக அவன் சுகம் பெறுவான். அந்த பகுதியை வாசிக்கிறேன். யாக்கோபு 5:14-16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும்,
கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மை சுகமாக்காது விடும் வேளைகளும் உண்டு. அவருக்கு முன் உத்தமமாய் நடந்தும் சுகம் பெறாத பலரை திருமறை குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டாக பவுல் தனது உடலில் இருந்த முள்ளுடன் சமாளிக்க வேண்டியது இருந்தது. போதுமான கிருபையை மட்டும் கடவுள் அவனுக்கு வாக்களித்தார். அப்படியே தீமோத்தேயுவின் வயிறு அடிக்கடி பலவீனப்பட்டது. அப்படியே எப்பாப்ராத்தீத்து என்பவன் வியாதிப்பட்டு தாசாகும் தருவாயில் இருந்தான். அத்தனை அற்புதங்களை செய்த எலிசா தீர்க்கதரிசி வியாதியில்தான் இறந்தான் என்று 2 ராஜாக்கள் 13:14 வாசிக்கிறோம். சுகமடையாத தூயோர் சரித்திரத்திலும் ஏராளம். சாகும் வரை விழி இழந்திருந்த பேனி கிராஸ்பி அம்மையார், 1823 முதல் 1915 வாழ்ந்தவர்கள், கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாடல்களுக்கு மேல் தந்துள்ளார்கள். அதில் ஒன்றுதான் பிளஸட் அஷூரன்ஸ் என்ற பாடல்.

எவ்வளவு அருமையான பாடல். அந்த அஷூரன்ஸோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். நன்மையான யாவும் இறைவனிடமிருந்து வருகிறது. அவர் வியாதிக்கு காரணர் அல்ல, ஆனால் அவர் அந்த வியாதிகளை நம்மை திருத்துவதற்கான புறம்பாகவோ நாம் விளக்க முடியாத ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ பயன்படுத்தலாம். அவர் சர்வ வல்லமர், ஹீ இஸ் சாவரின். ஆனால் முடிவாக நன்மையாக அல்லது தீமையாக தோன்றும் யாவும் அவரது பிள்ளைகளின் நலனுக்காகவே இருக்கும். எனவேதான் ரோமர் 8:28 சொல்லுது, அன்றையும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்கு, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமது ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் அவர் நல்லவர். எனவேதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள், எங்கள் ஆண்டவர் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உறுதியாக எங்கள் விசுவாசத்திலே நிற்போம். சகோதரி சாரல் நவ்ரோஜி பாடிய அருமையான ஒரு பாடலிலே ஒரு கவி,

Pain, healing or no healing, God is good. God is good all the time. Sukham kidaithadho kidaikavillayo, Devan nallavar, eppozhudhum nallavar. His grace is sufficient in our grief. Our kirubai namadhu innalil podum. My grace is sufficient for you because my power is made perfect in your weakness. எங்கள் மகாபரிய தேவனே, எங்களை ஆற்றுகிற, தேற்றுகிற, ஊக்குவிக்கிற, உற்சாகப்படுத்துகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எவ்விதமான பிரச்சனைகள் வழியாக நாங்கள் சென்றாலும், எவ்விதமான வியாதியிலேயே நாங்கள் அகப்பட்டிருந்தாலும், ஆண்டவரே, நிறைவான, புதிதான, போதுமான உமது கிருபையே நீர் எப்பொழுது எங்களுக்கு தருவேன் என்று சொல்லி நிரந்தரமான ஒரு வாக்கை நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலம் எங்களை தாங்கும் என்று சொன்னீரே, அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அந்த வாக்கு தத்துவத்தை எங்களுடையதாக்கிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எவரும் எவ்விதமான வியாதியிலும் வேதனையிலும் துடிப்பிலும் தவிப்பிலும் இருந்தால், கர்த்தாவே, பீலேயாத்தின் பிசின் தைலத்தை அவர்கள் மேல் நீர் தடவி வேதனை நீங்க சுகமாயிரு என்று ஒரு வார்த்தை சொல்லி என் கிருபை உனக்கு போதும் என்று நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்திலே வேண்டுகிறேன். நாங்கள் மனுஷர் தானே, நாங்கள் மண் என்று நீர் நினைவு கூறுகிறீரே ஆண்டவரே. திராணிக்கு மேல் நீர் எங்களை சோதிக்க மாட்டீர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபைதாரும், கிருபைதாரும், கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது 1 சாமுவேல் 24:6 அபிஷேகம் பண்ணப்பட்டவன நான் தொடர்றது எப்படி அப்படின்னு தாவீது ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறாரு. தெய்வம் கூட பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த வார்த்தைக்குள்ள இன்றைக்கு இருக்கிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள் ஒளிந்து கொள்ளுகிறத நம்மளால கவனிக்க முடியும். அவங்க செய்யறத தவறுன்னு சொன்னாலோ இல்ல கரெக்ஷன் பண்ணாவோ உடனே இந்த வார்த்தை தான் வரும். என்ன வார்த்தை? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தைக்குள்ள வந்து தான் தங்களை ஒழிச்சுக்குவாங்க. முதல்ல பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு உள்ளேயும் தங்கல, எந்த நபருக்கு உள்ளேயும் வாசம் பண்ணல. ஆனா ஊழியம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். என்ன செய்வார்னா, ஊழியம் செய்யறதுக்கு, தன்னுடைய ஜனத்தை நடத்துறதுக்கு, எதிரிகளை அழிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதற்கு அவங்க அபிஷேகம் பண்ணியிருப்பார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தை நடப்பிக்கிறதுக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். எதுக்கு அப்படின்னா, அவரை போல நம்மளை மாற்றுகிறதற்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் ஒரு நசரையன், குடிக்கக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது, அடுத்து விபச்சார வேசித்தனம் பண்ணக்கூடாது. ஆனா ஐயா எல்லாமே பண்ணுவார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேனே, அவரு அலங்கத்துல நடுராத்திரியில எந்திரிச்சு ஆலயத்தினுடைய கதவை எடுத்து அலங்கத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. எல்லாரும் பார்த்து வியக்கிறான். என்ன வல்லமை, என்ன பவர், உண்மையிலே பயங்கரமான விஷயம் தான். ஆனா ஐயா அதுக்கு முதல் ராத்திரி தான் யாரு கூட இருந்தாருன்னா, வேசியோட இருந்தார். வேசியோட இருந்தது யாரு கண்ணுக்குமே தெரியல, வெளியில இருந்த வல்லமை மட்டும்தான் தெரியுது. அவர் தீட்டுப்படுறது யாருக்குமே தெரியல, வெளியில வெளிப்படுற மகிமை மட்டும் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல யாருக்கு மதிப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை செய்கிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அதிக மதிப்பு இருக்குமே தவிர, அவனுடைய கனி சார்ந்த வாழ்க்கைக்கு பெரிய ஒரு ரெஸ்பெக்டோ மதிப்போ ஒரு கவனமோ இருந்த மாதிரி தெரியல. இன்னொரு படி மேலே போல சொன்னா, சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அசுத்தாவினால நடத்தப்படுறார். ஆனா அசுத்தாவி இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எல்லாரும் வர ராஜாவா மதிக்க தான் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, அபிஷேகம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்களை காட்டிலும், வரமா இருக்கட்டும், வல்லமையா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், இதை தாண்டி தெய்வம் எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, கனிகளை. அதனால தான் உடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், உடைய நாமத்தினால பிசாசை விரட்டணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள். அப்படின்னா என்கிட்ட இருந்து ஊழியத்து நிமித்தம் வெளிப்படுகிற வல்லமையை முக்கியத்துவப்படுத்தாம என்னை ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறார். நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி இருக்கிறேன், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கள்ள தீர்க்க தரிசிகளை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, ஆண்டவர் உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் ஒருவாள் நடக்காம இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இல்ல அவங்க செய்யறது ஒண்ணும் நடக்காம நிறைவேறாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஏசு என்ன சொல்றாருன்னா, அவர்களை கனிகளினாலே அறிவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் 100% சரியா இருந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கையில கனி இல்லாம இருக்கும்னா அவங்களுக்கு பேர் என்னன்னா, கள்ள தீர்க்க தரிசி. ஒருவேளை நீங்க போதகரா இருக்கலாம், சத்தியத்தை பேசுகிற சிறந்த, ஒன்னு கூட அங்கிட்டு இங்கிட்ட மாறாம பெர்ஃபெக்டான சத்தியத்தை பேசுற ஆளுகளா இருந்தாலும் சரி, உங்க வந்தரங்க வாழ்க்கையிலையும் உங்க பர்சனல் லைஃப்லையும் கர்த்தருடைய கனி, ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவருடைய கனி வெளிப்படாம இருந்துச்சுன்னா, நமக்கு பேர் ஆண்டர் கொடுக்கறது என்னன்னா, கள்ள போதகர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கனியற்றவர்கள்னு அர்த்தம். கனியற்றவர்களுக்கு இன்னொன்று பேர் என்ன தெரியுமா? ஓநாய்கள்னு அர்த்தம். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் போறேன், மந்தையை தப்ப விடாத ஒரு ஓனாய் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மந்தையும் ஏத்துக்குதா? எப்படி சார் ஏத்துக்குது அப்படின்னா, வெளியில இருக்கிற வல்லமையை பார்த்து, வரங்களை பார்த்து, வார்த்தையை பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து, ஸ்டேஜ்ல நடக்கிற ஷோஸை பார்த்து அந்த மந்தை ஏத்துக்குதா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களை பீரப்போகுது. ஏன் பீரப்போகுதுன்னா, வந்திருக்கிறவன் ஸ்டேஜ்ல தான் பயங்கரமா இருக்கிறானே தவிர, அவன் கனியற்றவன், கர்த்தருக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மதிப்பும் இல்லை. உண்மையை சொல்ல போனா, அவன் பேசுற வார்த்தையை காட்டிலும் அவனுடைய ஆவியினால அந்த மொத்த மந்தையும் பாதிப்பாக போகுது, பீரப்போகுது. அதைத்தான் அவர் ஓனாயின்னு மென்ஷன் பண்றார். இந்த கடைசி நாட்களை நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன், வெளியில நடக்கிற பாட்டு, பிரசங்கம், செய்யற காரியங்கள், கிரியைகள், இதை வச்சு ஒரு ஊழியக்காரன சபைக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் ஏத்துக்காதீங்க. அந்த மனுஷனுடைய கனி உள்ள வாழ்க்கைய கவனிங்க. இச்சை அடக்கம் இருக்கா, அப்புறம் பொறுமை, சாந்தம், அன்பு, இதெல்லாம் இருக்கான்னு கவனிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு மதிப்பை கொடுங்க, சபைக்குள்ள ஏத்துக்கோங்க. அப்பதான் நம்ம மந்தை அவர் வருகிற வரைக்கும் காக்கப்படும். The love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: மாமா, வாக்கிங் போயிட்டு வர்றப்போ பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுங்களேன். மருமகா தன்னுடைய மாமனார் கிட்ட சொன்னான். சரிமானு சொல்லிட்டு வீட்டுல இருந்து இறங்கிய மாமனாருக்குள்ள அந்த எண்ணம் மெல்ல எட்டி பார்த்துச்சு. பாலும் காய்கறியும் வாங்கி வர சொன்னவா பணம் தர வேண்டாமா? ஏன் பென்ஷன் பணம் கண்ணை உறுத்துதோ? யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு. வாக்கிங் முடிச்சிட்டு பாலையும் காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்தாரு. வீட்டு காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போதே மகன் கடுமையான குரல்ல மருமகா கிட்ட பேசுறது கேட்டுச்சு. தோட்டச்செடிகளை வேடிக்கை பாக்குறது மாதிரி வாசல் பக்கமே நின்னுட்டாரு இவரு. மகன் கோபத்துல கேட்டான், நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்புனிய, பணம் கொடுத்தியா? கொடுக்கல, மாமாவோட பணத்திலேயே வாங்கிட்டு வந்துடட்டுமேனு பதில் சொன்னா மருமகா. ஏன், நான் வாங்குற 70,000 ரூபாய் குடும்பத்துக்கு போதலையா? தன்னோட மருந்து மாத்திர செலவுக்கு நம்ம கிட்டயே அப்பா பணம் கேக்குறாங்க. மகனோட குரல்ல கோபம் தெரிச்சது. உடனே மருமகா, ஐயோ அதுக்கு இல்லைங்க, அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்போ வீட்டு செலவை எல்லாம் நீங்களே பாக்குறதுனால என்கிட்ட ஒரு காஃபி கேக்குறதுக்கு கூட மாமா சங்கோச்சப்படுறாங்க. சுய மரியாதையா வாழ்ந்தவங்க அவங்க. இப்போ குடும்பத்துக்கு தானும் செலவு பண்றோமேன்னு எதையும் உரிமையா கேட்பாங்க. மாமாவோட மருந்து மாத்திரையெல்லாம் இனிமேல் நாம வாங்கி கொடுப்போம். அவங்க அவங்க செலவை அவங்க அவங்களே பாக்குறதா குடும்பம். ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்துக்கிறது தானே குடும்பம். மருமகள் சொன்னதை கேட்டு மகனின் குரலும் அடங்கி இருக்க மனநிறைவோட வீட்டுக்குள்ள போனாரு மாமனாரு. மருமகளோட இந்த வித்தியாசமான அணுகுமுறைய பார்க்கும்போது நம்ம மனசும் சந்தோஷப்படுது இல்லையா? தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல இருந்தாதான் இப்படி நினைச்சு பார்க்க முடியுங்க. அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும், அதை மதிக்க முடியும். இத தேவ மனுஷனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனை இருக்குதா? நம்மளை நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஏசாயா 40வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 40:5.
2: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று.
1: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. இந்த மாதம் கிருபையா இந்த வார்த்தையை நமக்கு வாக்கு தத்தமாய் தந்து கர்த்தர் பேசி வருகிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய பிரசனம் என்பது